இறைமையின் வாசத்தை நம் சுவாசத்தில் சேர்த்து இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் புதுதில்லி வந்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரேஸை சந்தித்து பேசினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோயில் பிரசாதங்களின் தரத்தை உறுதி செய்ய ஆவின் நெய் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளின் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஊடகத்தினர் பயன்படுத்திக் கொண்டு தங்களது பணித்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசர்கியான் தெரிவித்துள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தவுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெடுவாக்கோட்டை நாட்டலங்கார மேல மாரியம்மன் கோயில் முளைப்பாறை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

கனவுகள் விழித்திடும் நேரம், கவிதை பிறக்கும் தருணம், மெல்ல மெல்ல எட்டி பார்த்து மகிழ்வுக்கு காத்திருக்கும் சிறு குழந்தையாய் தவழ, மேகத்திரையை விளக்கி முகம் காட்ட ஆயத்தமாகும் காலை கதிரவனின் பூத்தென்றலில், இசை கதிர்களை இன்னசியோடு வானெங்கும் பரவு செய்ய கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தன் வசந்த விடியல். நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரி அலைக்குள் கால் நினைத்து செல்ல கருத்துக்கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக புதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1000.

0: இவ்வுலக உயிர்களை எல்லாம் உறங்கச் செய்துவிட்டு தான் மட்டும் விழித்திருக்கிறது இரவு. என்னைப் போலவே தனித்திருக்கும் இரவு இரக்கத்திற்குரியது. என்னை விட்டால் அதற்கு துணை வேறு எவரும் இல்லை. குறள் எண் 1168, அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
1: மண் உயிரெல்லாம் துயிற்றி அளித்திரா, என் நல்லது இல்லை துணை.
0: இவ்வுலக உயிர்களை எல்லாம் உறங்கச் செய்துவிட்டு தான் மட்டும் விழித்திருக்கிறது இரவு. என்னைப் போலவே தனித்திருக்கும் இரவு இரக்கத்திற்குரியது. என்னை விட்டால் அதற்கு துணை வேறு எவரும் இல்லை. குறள் எண் 1168, அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.
2: 6:06 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலையின் நெருப்புழி 5 வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது,
6: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

6:13 பூந்தென்றில் காற்றோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுபுழி 5 வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறது கோடை பண்பலை நொறுபுழி 5.

காலை தென்றலின் கவி இசையோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருபுழியின் வசந்த விடியல். இன்று காலை 8 மணிக்கு நம் கொடை பண்பலை நுறுப்புள்ளி 5 மங்களின் முங்கல் திருச்சி மற்றும் சிலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் ரீஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக அப்படின்னா தூரத்து சொந்தங்களுக்காக. வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்க அனைத்து மாவட்ட அன்பு உறவுகளும் அழைக்கலாம். இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகத்தில் தூரத்து சொந்தமாக இணையலாம். அப்போ நாங்களாம் கேட்கக்கூடாதா கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? நியூஸ் ஆன் இயரில் கேட்டுட்ருக்க அனைத்து அன்பு உள்ளங்களும் அழைக்கலாம். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில்

வந்தோர் அலமர குளத்தடியில் அருள் நிறை மறியே என்று ஜெபித்தரும் என்ன ஆரோக்கியம் தேடி வந்தோர் அலமர குளத்தடியில்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூரணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூரணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: Viking Bunions and Briefs.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: தஞ்சாவூர் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி.

மகாகாளி பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றம் கொண்டாலும் பக்தனுக்கு தாயைப் போல பரிவோடும் பாசத்தோடும் அருள் செய்வாள். காளி சுறுசுறுப்பானவள், தாமதத்தை விரும்ப மாட்டாள். எதிலும் அச்சமில்லை என்பதே அம்பிகையின் தத்துவம். மந்திரங்களுக்கு தலைவி என்பதால் காளி தேவியை துதித்து மந்திர சக்திகளை பெறுவார்கள். காளியின்

உக்ர வடிவங்களில் ஒன்றான பிரத்யங்கரா தேவியின் அருள் பெற இன்று தஞ்சாவூர் ஐயாவாடி செல்வோம். வாருங்கள். நரசிம்ஹருக்கும் சரவருக்கும் உக்கிரமான சண்டை வந்தபோது கண்ட பேருண்டம் என்ற பட்சியின் வடிவத்தில் நரசிம்மர் யுத்தம் செய்தார். சரபருக்கு ஏற்பட்ட கோபத்தில் அவர் நெற்றிக் கண்ணிலிருந்து உக்ர பிரத்யங்கரா என்ற பத்திரகாளி தோன்றினாள். இவர் கண்ட பேருண்டத்தின் சக்தியை விழுங்கினாள். சர்வேஸ்வரரின் சக்திகளாக விளங்குகிறார்கள் பிரத்யங்கராவும் சூலினியும். பிரத்யங்கரா என்பவள் பத்திரகாளியேதான். பிரத்யங்கராவுக்கு 1000 முகங்கள். எல்லா முகமும் சிங்க முகம்தான். 2000 பெரிய கைகள், கரிய நிறம், நீல ஆடை அணிந்திருக்கும் உக்ர தேவி அவள். தட்சின் யாகத்தை அழிக்க சிவபெருமான் அனுப்பிய வீரபத்திரருக்கு துணையாயிருந்து உதவியவள் பிரத்யங்கரா தேவிதான்.

0: 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம் இது. கோவில் விமானம் வடமாநில பாணியில் இருக்கிறது. வனவாசத்தில் இருந்த பஞ்ச பாண்டவர்கள் இத்தலத்தின் அம்பிகையை வழிபட்டதால் இத்தலத்திற்கு ஐவர்பாடி என்று பெயர். தல வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? பகவான் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் சகோதரர்களை இழந்த ராவணன் பலசாலியான தன் மகன் இந்திரஜித்தை கடைசியாக அனுப்பினான். காளியின் பக்தனான இந்திரஜித் போருக்கு போகும் முன்பாக 8 திசைகளில் மயான பூமியை தோற்றுவித்து அதர்வன காளியான பிரத்யங்கரா தேவிக்கு நிகும்பலா யாகம் செய்தான். இதை தெரிந்து கொண்ட ராமனும் காளி தேவிக்கு பூஜை செய்தார். தன் நீண்ட நாள் பக்தன் என்றாலும் இந்திரஜித்துடைய அநியாயத்திற்கு துணை போகாத தேவி அவன் பூஜையை ஏற்க மறுத்து ராமனை வெற்றி பெறச் செய்தாள். ராமரும் லட்சுமணனும் சனி பகவானின் குமாரர் குள்ளிகனும் பூஜித்த தலம் இது. 18 சித்தர்கள் வழிபட்ட தலம். அகத்தியருக்கு பிரத்யங்கரா தேவி காட்சி தந்த தலம். ஐயாவாடி திருத்தலத்தில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிகும்பலா யாகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த யாகத்தில் மிளகாய் வற்றலை ஆகுதியாக கொடுப்பார்கள். நிகும்பலா யாகத்தில் மூட்டை மூட்டையாக போடப்படும் மிளகாய் வற்றலிலிருந்து சிறிது நெடிகூட வராது என்பது இன்றும் நிகழும் அதிசயம். இழந்த பதவி கிடைக்கவும் எதிரிகளின் தொல்லை தீரவும் கடன் தொல்லை தீரவும் இந்த யாகத்தில் பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். கோவில் கொண்டுள்ள தேவி சிம முகத்தோடும் 18 திருக்கரங்களோடும் சிரித்த முகத்தோடும் கரிய நிறத்துடன் தலையில் சந்திரனை அணிந்து சூலம் பாசம் டமருகம் ஏந்தியிருக்கிறாள். 4 சிம்மம் பூட்டிய ரதத்தில் இருபுறமும் லக்ஷ்மி சரஸ்வதியோடும் வடக்கு திசை பார்த்து காட்சி தருகிறாள். இத்தலத்தின் மூலவராக அகஸ்தீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பிகை தர்மசம்வர்த்தினி தெற்கு பார்த்தும் அருள் செய்கிறார்கள். தல விருட்சமான ஆலமரத்தில் 5 விதமான இலைகள் உள்ள அதிசயத்தை பார்க்கலாம். இலையின் வடிவங்கள் மாறி மாறி ஆள், அரசு, புரசு, இச்சி, மா, இப்படி 5 வடிவங்களில் நாம் பார்க்கலாம். பிரத்யங்கரா தேவி உக்ரதேவி என்பதால் சூரியனை கண்டு இருள் விலகுவதைப் போல தன் பிள்ளைகளின் பிரச்சனைகள் என்கிற இருளை விளக்கி அவர்களுக்கு சகல நலங்களை அள்ளி தருவாள். எந்தவிதமான பயம் வந்தாலும் அம்பிகையின் திருநாமம் சொன்னாலே நம்பிக்கையும் வெற்றியும் கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை. தஞ்சாவூர் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி 5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
7: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: வழங்கும் வசந்த விடியல்.

29 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை நிருபொழி 5 வசந்த விடியல் இன்று காலை 9 மணிக்கு நம் கொடை பண்பலை நிருபொழி 5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம் நாகா கொழுக்கட்டை மாவின் வானவில் இன்று தேடி

0: இருக்கக்கூடிய வண்ணம் எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா?
1: எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா?

கொடைக்கானல் பெருமாள் மலை, ஸ்ரீதேவி பூதேவி சமேத லக்ஷ்மண பெருமாள் கோவில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவில் இன்று காப்பு கட்டுதல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மூ வேலாயுதம்பாளையம் செல்வ சித்தி விநாயகர் மகா கணபதி பட்டத்தரசி அம்மன் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று கும்ப அலங்காரம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்துமங்கலம் மங்கள விநாயகர் மற்றும் கோட்டைக்கரையம்மன் ஆலயங்களின் கும்பாபிஷேக விழாவில் இன்று இரண்டாம் கால யாகவேள்வி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட். அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோட ராகம்.
2: Viking, Bunions and Briefs.
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது,
4: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
9: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
10: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: நினைப்புகள் இருந்த இடத்துல நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேர் லிவனா.
0: லிவனா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நியர்பை கள்ளப்பட்டி.
0: சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பல்லக்கா பாளையம்.
0: தலையில அழகா ரோஸ் வச்சிருக்கீங்க, என்னென்ன கலர்ல வச்சிருக்கீங்க?
1: ரெட்.
0: ரெட் கலர். உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: பிளாக்.
0: அதனால கருப்பு கலர்ல ரோஜா பூ இல்லையா? இருக்குல்ல.
1: தெரியல,
0: பிளாக் ரோஸ் சொல்லுவாங்கல்ல. சரி சரி, சலக்குட்டி நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு எங்களுக்கு பூந்தளிர் நேரத்துல?
1: எங்க ஸ்கூல்ல என்னது ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்க, என்னென்னலாம் இருக்கு?
1: நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு கிளீனான வாட்டர் வருது, நிறைய லேப் இருக்கு, கிளீனான வாஷ்ரூம்ஸ் பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. நான் இங்கே எல்கேஜிலேருந்து படிக்கிறேன், நல்லா சொல்லித்தரேன்.

0: என்ன கலர்?
1: பர்பிள் கலர்.
0: உங்களுக்கு என்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: வயலட் அண்ட் பிளாக்.
0: அப்படியா? சரி, செல்லக்குட்டி வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, தங்கச்சி, தாத்தா, பாட்டி.
0: தாத்தா பேர் என்ன?
1: சின்ன குட்டி.
0: பாட்டி பேர்?
1: பழனியம்மாள்.
0: பழனியம்மா உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க சாப்பிட?
1: எல்லாமே செஞ்சு தருவாங்க.
0: உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு?
1: எங்கள் அம்மாயை சொல்கிறது எல்லாமே பிடிக்கும்.
0: சரி, அம்மா பேர் என்ன?
1: சுகன்யா.
0: அப்பா பேர்?
1: நாகராஜ்.
0: நாகராஜ் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: டிரைவர்.
0: நீங்கள் படித்து பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டர் என்னெல்லாம் செய்வீங்க?
1: என்னோட பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நான் எல்லாமே பார்த்து தருவேன்.
0: இப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் காசு தருவீங்களா?
1: நான் இலவசமாகவே எல்லாமே பண்ணி தருவேன்.
0: மருத்துவம் பார்க்குவீங்க? அப்போ உங்களுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க?
1: எல்லாருக்கும் உதவி செஞ்சாவே போதும்.

0: பீப்புளுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நான் எல்லாமே பார்த்து தருவேன்.
1: இப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் காசு தருவீங்களா?
0: நான் இலவசமாகவே எல்லாமே பண்ணி தருவேன்.
1: மருத்துவம் பார்க்குவீங்க, அப்போ உங்களுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க?
0: எல்லாருக்கும் உதவி செஞ்சாவே போதும்.
1: அப்போ நீங்கள் சாப்பிடணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது காசு இல்லாமல்?
0: அது நானே சேவிங்ஸ் வச்சுருக்கேன்.
1: எவ்வளோ வச்சுருக்கீங்க?
0: 1000.
1: ₹1000 வச்சுக்கீங்களா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கோடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: கோடை பண்பலின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலாசல் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
6: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
10: Viking, Bunions and Briefs.
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு,
8: நாகா கொழுக்கட்டை மாவு
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோட ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் இன்று மலர்ந்த மனம் வீச இருக்கும் நம்முடைய நிகழ்ச்சி முட்டுக்கள். நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து வரும் பாடலுக்கு பிறகு காலை 7 மணிக்கு பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பட்டம் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிளத்துவை விமர்சனர் வாரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மன வீச இருக்கிறது தூரத்து சொந்தங்கள். நிகழ்ச்சியில் 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலன் என்று புற தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில், 9:30 கேட்கலாம் நாகா கொழுக்கட்டை மாவின் வானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா. 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு பட்டுப்பட்டாளம். இன்றைய பட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியானது நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடும் கருப்பொருளோடு இசைக்க இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்கொண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் 1:40 2 மணிக்கு தொழிலிசை கானங்களோடு இசைக்கும் டோல் தமாகா துல், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பு கோமதி அவர்களின் தரப்பில் இசைக்க இருக்கிறது. 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி அணில் கொழுக்கட்டை மாவின் வண்ணத்தூரிகை, 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜாட்டிகள் ராயர்கள் நாகா கொழுக்கட்டை மாவின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை என்று இசைக்க இருக்கிறது கலக்கல் கேள்வியாக. 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5 மணிக்கு 5:40 நவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு திரை இசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7 மணிக்கு நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களுடன் இசைக்கும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில், 7:55 சேவை செய்திகள், 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்போடு இசைக்கும் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது பஞ்சதந்திரம் தை தை தத்தை என 2 விளையாட்டுகளோடு இசைக்கும் நிகழ்ச்சியில், 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், 9 மணிக்கு கொடை தென்றல் இன்றைய கொடை தென்றல் உயிரில் உறைந்தவையாக, 10 மணிக்கு நினைவே சுகம் இன்றைய நினைவே சுகம் பயணிக்க அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட நேயர்களின் சுகமான நினைவுகளோடு, 11 மணிக்கு இடைவிடாத இசை ராகம் பாடும் இரவு சிறகு இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமதனை நிகழ்ச்சி முட்டுக்கள்.

கதிரவன் தன் பொற்கதிர்களை தூவி கனவுகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அழகிய தருணம். காற்று மெதுவாக காதோரம் செல்லும் நம்பிக்கையின் நாளிது. கடந்து போன நிமிடங்களை எண்ணாமல் காத்திருக்கும் நொடிகளை நம்பிக்கையோடு வரவேற்றி இன்னசையோடு இசைமொழி தூவி இதயம் நிறைத்த நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலின் 100.5 வசந்த விடையில். நிகழ்ச்சியடைந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நாகா கொழுக்கட்டை மாவு.
6: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
7: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
8: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: வழங்கிய வசந்த விடியல்.
9: நம் கொடை பண்பலை 100.5 பல்சுவை தகவல்களோடு புலர் இருக்கிறது சுகமான காலை.

ஒளியாக புலரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுத்தருகிறது. நேரான சாலையில் நேராக நடக்கிறோம், மேடு பள்ளங்கள் நிறைந்த சாலையிலும் செல்கிறோம், கரடுமுரடான பாதையிலும் நடக்கிறோம். பாதைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்மோட பயணம் முடியும் வர பாதைக்கு ஏற்ற மாதிரி பயணிக்கிறோம். இதே போல நம்ம வாழ்க்கையிலும் சில நேரம் மேடு பள்ளங்கள் வரதான் செய்கிறது. அதனை கடந்து செல்லும் போதுதான் நம் இலக்கு வெற்றியினை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. எனவே அனைத்தையும் எதிர்கொள்ள பழகிக்கொள்வோம் புன்னகையோடு என்று கூறி வரவேற்கிறது கோடை பண்பலையின் இன்றைய சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோட பயணிக்க காத்திருக்கிறேன். மெலின் ரமேஷ் இளைஞர்களே, நிகழ்ச்சிக்கு போலாமா?

0: புத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: புலர்ந்துள்ள இந்த இனிய நாள் அனைவருக்கும் அனைத்து இன்பத்தையும் தந்திர வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 5.5.

0: இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை பராமரித்தல் மற்றும் நேர்காணல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு கோடை பண்மலையிலிருந்து அறிஞர் காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வாக்கிங் பனின்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ஆமாங்க தூரத்து சொந்தங்களுக்காக தான். நிகழ்ச்சியில் வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இணையக்கூடிய நேய உறவுகள் பண்பலையோடு இணையலாம். உங்களுக்கு பிடித்த இனிய பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருக்கும் தூரத்து சொந்தங்கள் அறிமுகம் தரும் நேர்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற அனைத்து தூரத்து சொந்தங்களும் 24 24 26 290 333 என்ற எண்களிலும் இணையலாம். முனைப்பிற்கு 0 4 5 4 2. இன்று காலை 8 மணிக்கு தூரத்து சொந்தங்களுக்காக மனதோடு ராகம்.

0: நேரம் காலை 7:20.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: பேசரி போட்டா.
1: பேசரி போட்டா என்பது
0: அன்னம்,
1: மயில்,
0: கிளி போன்ற உருவங்களை கொண்டதும்
1: 3, 5, 8 வரையிலான
0: ரத்தின கற்கள் பதித்ததுமான
1: ஒரு வகை மூக்குத்தி ஆகும்.
0: பேசரி போட்டா
1: 3, 5, 8 வரையிலான
0: ரத்தின கற்கள் பதித்ததுமான
1: ஒரு வகை
0: மூக்குத்தி ஆகும்.

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.
2: பாட்டும் பதமும் இசைப்பாடு மண்மலை. இது உங்கள் கூடி பண்மலை நுறுப்பிலை ஐந்து தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு கோடி பண்பலையிலிருந்து அரங்கிற காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் கொழுக்கட்டை மாவின் வானவில், 9:30க்கு லாகா கொழுக்கட்டை மாவின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம் எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா? எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா? செல்ல வாங்க கோடி பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில்.

0: இது உங்கள் கூடி பண்பலை நொறுப்புள்ளி 5.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.

0: பண்பலை படைப்பாளிகள்
1: சனிக்கிழமைகளில்
0: நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்,
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
3: நிலைய இயக்குனர்,
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்
1: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
4: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
8: என்ன ஆனது இவருக்கு, ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறார்? மன்னா, தூங்கும் போது கூட 9-10 பவுன் நகைகளை அணிந்து கொண்டு ஆடம்பரமாகத்தான் தூங்குவீர்கள், இப்போது என்ன வெறும் அங்கவஸ்திரத்தை மட்டும் அணிந்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்களே மன்னா? ஒருவேளை நகைகளையும் வாடகைக்கு விட்டு விட்டீர்களா மன்னா?
9: ஏன் அமைச்சரே, நீங்கள் வேறு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா.
8: அப்படியானால் நகைகளை அதிகமாக அணிந்திருந்தால் எப்போது பார்த்தாலும் யாராவது ஒருவர் தான தர்மத்திற்காக வந்து நின்று கொண்டே இருப்பார்கள் என்று எல்லா நகைகளையும் எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டீர்களோ மன்னா?
9: அமைச்சரே, கொஞ்சம் சும்மா இரும் ஐயா, நீர் நினைப்பதை போலெல்லாம் எதுவும் இல்லை.
8: பிறகு ஏன் மன்னா எந்த நகைகளையும் அணியாமல் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் மன்னா?
9: அமைச்சரே, சமீபத்தில் ஒரு செய்தியை படித்தேன், அந்த செய்திதான் என்னை ஆடம்பரத்தை தவிர்த்து அடக்கமாக இருக்குமாறு மாற்றிவிட்டது.
8: இவரே ஒரு ஆடம்பரத்தின் மறு உருவம், இவரை இப்படி மாற்றிவிட்டதா அந்த செய்தி? அப்படி என்ன செய்தியாக இருக்கும் மன்னா? என்ன செய்தி அது?
9: அமைச்சரே, வாலிப கவிஞர் வாலி அவர்கள் சொன்ன ஒரு உண்மை செய்தி.
8: அப்படியா, சொல்லுங்கள் மன்னா, கேட்போம்.
9: கவிஞர் வாலி ஐயா சொல்லுகிறார், வாழ்க்கையில் நான் 3 நபர்களின் நிலையை பார்த்த பிறகுதான் வாழ்க்கையும் காலமும் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன், எப்படி வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார்.
8: அப்படி என்ன மன்னா சொல்லுகிறார், யார் அந்த 3 நபர்கள்?
9: அமைச்சரே, ஒரு நாள் கவிஞர் வாலி அவர்களை தமிழ் சினிமாவின் பிரபலமான நடிகை ஒருவர் வாடகை காரில் வந்து இறங்கி, வாலி அண்ணா, செலவுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு, ஒரு நாடக குரூப் ஆரம்பிக்கலாம் இருக்கேன், அதுக்கு ஒரு நாடகம் எழுதி தர முடியுமா என்று கேட்டுவிட்டு, அப்படியே இந்த வாடகை டாக்ஸிக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்து விட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். வாலி அவர்கள் அந்த வாடகை மயிலுந்துக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த பெண் தன்னிடம் வந்து சொல்லிய செய்திகளை எல்லாம் நினைத்து அதிர்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் அப்படியே நின்று கொண்டே இருந்தார்.
8: ஏன்
9: தெரியுமா அமைச்சரே? அந்த நடிகை ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவால் கொண்டாடப்பட்ட நடிகை, வந்தோருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய மிகப்பெரிய பணக்கார நடிகை.
8: அவருக்காம இப்படி ஒரு நிலைமை. சரி, இன்னொரு மனிதர் யார் மன்னா?
9: அமைச்சரே, ஒரு முறை பாட்டு எழுதுவதற்காக வாலி அவர்கள் சென்றிருக்கிறார். அப்போது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் அவர் அருகில் வந்து அமர்ந்து, வாலி, உங்ககிட்ட வேலை பாக்குற பையன்கிட்ட காசை கொடுத்து ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தர சொல்லுடா, பீடியா குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரி இருக்குடா என்று சொல்லி இருக்கிறார். இவர் அப்படியே பெரிய அதிர்ச்சியாக அந்த நகைச்சுவை நடிகரை பார்த்திருக்கிறார்.
8: ஏன் மன்னா?
9: காரணம் அமைச்சரே, ஒரு காலத்தில் கதாநாயகர்களை விட அதிகமாக சம்பாதித்த நகைச்சுவை நடிகர் அவர். அது மட்டுமல்ல, அவர் வீட்டு மாடிக்கு செல்வதற்கு படிக்கட்டில் ஏறி செல்ல மாட்டாராம், மாடிக்கு செல்வதற்கு கூட கார் வைத்திருந்தாராம், அவ்வளவு

0: வசதியானவர் இந்த நிலைமைக்கு வந்து விட்டாரே என்று நினைத்திருக்கிறார்.
1: அட கால கொடுமையே.
0: மூன்றாவது சம்பவம் கேளுங்கள் அமைச்சரே. திருச்சி ரயில் நிலையத்தில் இறங்கி ஸ்ரீரங்கம் செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார் ஐயா வாளி அவர்கள். அப்போது கண் பார்வை மங்கிய நிலையில் கையில் பையோடு ஒரு முதியவர் பெஞ்சில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடன் வாளி அவர்கள் ஓடோடி சென்று அவர் காலை தொட்டு வணங்கி, ஐயா நான் தான் வாளி வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த முதியவர் கண் பார்வை மங்கியவர் அல்லவா, அதனால் அவரை தடவி பார்த்துவிட்டு, நீயாப்பா நல்லா இருக்கியா, நல்லா பாட்டு எழுதுறையா என்று சொல்லி இருக்கிறார். பின் அந்த முதியவர் எங்கு செல்ல வேண்டுமோ அதற்கு உதவி செய்து விட்டு அந்த பெஞ்சில் இவர் அமர்ந்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாராம்.
1: ஏன்மண்ணா, எதனால்?
0: அமைச்சரே, அந்த முதியவர் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து அதே ரயில் நிலையத்தில் அவர் வந்து இறங்கினால் ரயிலை நகர்த்துவதற்கு 10 நிமிடம் ஆகுமாம். அந்த அளவிற்கு ரசிகர்களும் ரசிகைகளும் அங்கே மொய்த்து கிடப்பார்களாம். அப்படிப்பட்ட மனிதர் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாருக்கும் அவரை அடையாளம் தெரியவில்லை. அதே போல் அவருக்கும் யாரையும் தெரியவில்லை. அவர் யார் தெரியுமா அமைச்சரே?
1: யார் மன்னாவ?
0: ஒரு காலத்தில் அவர் கதாநாயகன்.

0: நகர்த்துவதற்கு 10 நிமிடம் ஆகுமாம். அந்த அளவிற்கு ரசிகர்களும் ரசிகைகளும் அங்கே மொய்த்து கிடப்பார்களாம். அப்படிப்பட்ட மனிதர் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் யாருக்கும் அவரை அடையாளம் தெரியவில்லை, அதே போல் அவருக்கும் யாரையும் தெரியவில்லை. அவர் யார் தெரியுமா அமைச்சரே?
1: யார் முன்னாவர்?
0: ஒரு காலத்தில் அவர் கதாநாயகனாக மின்னியவர். அவர் நடித்த படம் அந்த காலத்தில் 3 தீபாவளிகளை தாண்டி ஓடி சாதனை படைத்தது. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் என கொண்டாடப்பட்டவர் அவர்.
1: அப்படியே அண்ணா,
0: இந்த 3 நபர்களும் எப்பேற்பட்ட உயரத்தில் இருந்தவர்கள்! லட்சக்கணக்கான மக்களால் எப்படி கொண்டாடி தீர்க்கப்பட்ட மனிதர்கள்! தங்க தட்டில் சாப்பிட்ட மனிதர்கள், மாடிக்கு செல்லவே கார் வைத்திருந்த மனிதர். இப்படிப்பட்டவர்களின் நிலையே இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்துவிட்டு அப்போதுதான் ஐயா வாலி அவர்கள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாராம், இப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதர் நிலையே இப்படி மாறுகிறது என்றால் காலம் மிக மோசமானது, அதனால் அடக்கமாகும் வரை அடக்கமாய் இருக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டாராம்.
1: அப்பா, இந்த செய்தியை நீங்கள் சொல்ல சொல்ல கேட்கும் போதே சிலிர்க்கிறது மன்னா. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய வரி மன்னா, அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று மன்னா.
0: அதனால் தான் அமைச்சரே, நானும் நகைகளை எல்லாம் கலட்டி விட்டு அமைதியாக அடக்கமாக இருக்கிறேன்.
1: ஏன்மனா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இன்றைக்கு அந்த செய்தியை படித்ததனால் எல்லா நகைகளையும் கலற்றி வைத்து விட்டு அடக்கமாக இருக்கிறீர்கள். நாளைக்கு நீங்கள் கஜானாவில் நிறைய நகைகளை பார்க்கும் போது ஆசை வந்து விட்டது என்று எல்லா நகைகளையும் எடுத்து அணிந்து கொண்டு அலப்பறை செய்ய துவங்கி விடுவீர்கள். போங்கள் மண்ணா, நீங்களாவது அடக்கமாக இருப்பதாவது.
0: என்ன
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
3: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
3: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
3: 94 86 28 24 24.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று செப்டம்பர் 12 சாதாரண தூரத்தினை ஓடி கடப்பவனை சாதனையாளனாக பார்த்தது இந்த புலகம். அதுவே மிக நீண்ட தூரத்தினை ஓடி ஜெயிப்பவனை பார்த்தால் உள்ளம் எப்படிப்பட்ட உவகை கொள்ளும் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அவ்விதமாக தோன்றியதுதான் இந்த நெடுந்தொலைவு ஓட்டம். கிமு 490 கிரேக்க நாட்டவர் பாரசீக நாட்டினரை போரில் தோற்கடித்த ஓர் இடத்தின் பெயர்தான் அது. அதுதான் மாரத்தான் என்ற இடம். அந்த இடத்தில் தான் கிரேக்க படையால் பாரசீக படை முற்றிலுமாக போரில் தோற்கடிக்கப்பட்டது. இந்த வெற்றி செய்தியை தன் தேச இன மக்களுக்கு உடனடியாக சொல்லிவிட வேண்டும். வாஞ்சையோடு ஓடினான் அந்த படை வீரன். அவன்தான் பிடிப்பிடஸ் என்ற மாவீரன். அவன் ஓடிய தூரம்தான் அன்றைய நாளில் ஒரு மனிதன் வெகு தூரம் ஓடி கடந்த தூரமாக கணிக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் அன்று முதல் இன்று வரை நீண்ட நெடுந்தொலைவு ஓட்டத்திற்கு மாரத்தான் ஓட்டம் என்று பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. கிரேக்க நாட்டு படைகள் பாரசீக படைகளை மாரத்தான் என்ற இடத்தில் வெற்றி கொண்ட தினம் கிமு 490 இந்த நாளில் அன்று. நியூக்ளியர் செயின் ரியாக்சன் என்ற அணுக்கரு தொடர் வினை என்பது அணுக்கருவில் ஓர் அணு வினையின் விளைவாய் சராசரியாக ஒன்றோ அல்லது அதற்கு மேலாகவோ வேறு ஓர் அணுக்கருவில் அத்தகைய வினை உண்டாக்கி அந்த அணுக்கரு வினை தொடர்ந்து செல்வதாகும். இதனை உலகிற்கு முதன்முதலாக சொன்னவர் லியோ சினார்ட் என்ற அறிவியலாளர். தொடர் நிகழ்வாக அணுக்கரு வினைகள் நிகழ்வதை பற்றி கருத்தளவில் முதலில் முன்வைத்தார். அதன் அடிப்படையில் ஐக்கிய அமெரிக்காவில் புதிய கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை பெற அடுத்த ஆண்டே அவர் விண்ணப்பித்தார். அறிவியலாளர் லியோ சினார்ட் அணுக்கரு தொடர்பினை குறித்த கருத்தை முதன் முதலாக அறிவித்தது 1933 இதே தினத்தின் அன்று.

0: 1959 சோவியத் ஒன்றியம் அனுப்பிய லூனா 2 என்ற விண்கலம் நிலவினில் தர இறங்கியது. இதே நாளில் அன்று நிலவினை அடைந்த முதலாவது விண்கலம் என்ற பெயரும் அதற்கு உண்டு. பண்டைய சங்க தமிழ் நூல்கள் செல்லரித்து போகாது காத்தவர், அரிய தேடல்கள் மூலம் அதனை மீட்டு எடுத்தவர், தான் மீட்டெடுத்த அந்த நூல்கள் அழிந்து போகாது காத்தவர், அவற்றிற்கு உரிய காலத்தில் உரிய புகழினை சேர்த்தவர், தான் கண்டு எடுத்த அத்தகைய முத்து போன்ற மூத்த தமிழ் நூல்களை உரிய முறையில் பரிசோதித்து அவற்றை புதிய வடிவில் அச்சிட்டு அந்நூல்களை இத்தரணியிலே வாழ வைத்தவர். தமிழின் நூல்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், தமிழின் அருமையை தமிழின் பெருமையை தமிழர் உணர்ந்து உயர வேண்டும் என்ற அரிய நோக்கத்தோடு தமிழ் தொண்டாற்றியவர் அவர்தான் சிறுபிட்டி வைத்தியநாத தாமோதரம் பிள்ளை. யாழ்ப்பாணத்தின் அருகில் சிறுபிட்டி என்ற ஊரில் பிறந்தவர். தமிழ் பதிப்பு துறையின் முன்னோடி சி வை தாமோதரம் பிள்ளை பிறந்தது 1832 இதே தினத்தில் அன்று. பசுமை புரட்சியின் தந்தை என புகழப்படுகிறார் இவர். வேளாண் துறையின் இவரது கண்டுபிடிப்புகள் மூலம் உலகில் 24.5 கோடி மக்கள் பசியின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. ஐக்கிய அமெரிக்காவை சார்ந்த அயோவா பகுதியில் பிறந்தவர். தனது கண்டுபிடிப்புகள் மூலம் எண்ணற்ற ஏழை எளிய மக்களின் ஒளி விளக்காய் திகழ்பவர். நார்மன் ஏர்னஸ்ட் போர்லாக் என்பது அவரது பெயர். பசுமை புரட்சியில் இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம். விவசாய துறைக்கு இவரது பங்களிப்பு மிக மிக தாராளம். அதிக மகசூல் தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட உயரம் குறைவான கோதுமை பயிரினை கண்டுபிடித்தது விவசாய துறையில் இவரது மாபெரும் சாதனையாகும். இன்றைக்கு உலக அளவில் எண்ணற்ற ஏழை நாடுகளில் பசி பட்டினி இல்லாது இவரது கண்டுபிடிப்பான கோதுமை உணவுகளே அவர்தம் வயிற்றினை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றவர். இவர் பெயரால் ஆண்டுதோறும் உலக உணவு விருது வழங்கப்படுகிறது. அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்ற நார்மன் ஏர்னஸ்ட் போர்லாக் இந்த உலகை விட்டு சென்றது 2009 இதே நாளில் அன்று.
1: நிதி,
2: உணவு பொருள்கள்,
1: காலநிலை மாற்றம் ஆகியவற்றால்
2: உலக அளவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள்
1: வளரும் நாடுகள் மத்தியில்
2: அதிக ஒத்துழைப்பை ஏற்படுத்துகின்றன.
1: அதனால் தெற்கிலிருந்து தெற்கு நோக்கிய வணிகமும்
2: முதலீடுகளும் உயர்ந்துள்ளன.
1: அதனை கொண்டாடும் நாளாக
2: ஐநாவால்
1: செப்டம்பர் 12
2: கடைபிடிக்கப்படுகிறது
1: தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு
2: ஐக்கிய நாடுகள் நாள்.
1: இன்று உதவி உன்னதமான செயல்,
2: எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்கள் இன்றி செய்யும் அற்புத செயல்.
1: முக்கியமாக ஆபத்து நேரங்களில் அருகில் இருப்பவருக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறி
2: அவர்களின் உயிரை காக்க செய்வதுதான் முதல் உதவி.
1: நெருக்கடி நிலையில் உயிரை காப்பாற்றுவதன் அவசியத்தை
2: மக்களுக்கு உணர்த்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில்
1: ஆண்டுதோறும் செப்டம்பர் 2
2: சர்வதேச செஞ்சிலுவை கூட்டமைப்பு மற்றும்
1: செம்பிறை சங்கங்களினால் உருவாக்கப்பட்டதுதான்
2: உலக முதல் உதவி நாள்.
1: ஆண்டு 2000. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பண்பலை 100 புள்ளியில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: ஆம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலின் 100.5 நமக்காக தரவிருக்கிறது வானவில். இன்று என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எளிதில் சமாளிக்கக்கூடியவங்க யார், சரி செய்யக்கூடியவங்க யார், நம்ம வீட்டிலேயே அன்றாடம் நம்ம இதை பார்த்துட்டே தான் வந்துட்டே இருப்போம், எதனையும் மிகவும் எளிதாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் யார், ஆண்களா பெண்களா என்பதை தான் இன்றைய வானவில் நமக்காக கேட்டிருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலை 100.5

இன்று நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். தினமும் நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல செயலை செய்வோம். அது சிறிதாக இருந்தாலும் சரி, நல்ல செயல்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது நல்ல எண்ணம் உருவாகும். நல்ல எண்ணம் நம்ம வாழ்க்கையில் நன்மையினை தேடித்தரும். நமக்கு தெரியாமலே அது நடக்கவும் செய்யும். இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். மீண்டும் சுகமான காலை புலரும். நாளை காலை 7 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெலன் ரமேஷ், நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலில் இனி மங்களல் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனி குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது.

அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராம்பரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. இன்பத்தின் அணிவகுப்பில் ஒரு அழகிய பயணம். பயணத்தின் நடுவில் அவ்வப்போது சின்ன சிறு குறும்புகள். குறும்புகளின் பூக்களின் வாசம் ஒருவித புத்துணர்வையும் எங்கோ ஒரு நாள் பார்த்து ரசித்த நினைவுகளையும் தரக்கூடியது. எங்கோ ஒரு நாள் பார்த்தது இல்லைங்க, நம்ம இதயத்தின் அருகில் பயணிக்கக்கூடிய உறவுகள் தான். அவ்வழகிய உறவுகளுக்காக இசைக்கு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தூரத்து சொந்தங்களுக்காக அன்பு உறவுகள் அன்புடன் அலையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 330 33 இணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. தூரத்து சொந்தங்கள்னு சொல்லிட்டீங்க, யாரெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்க அனைத்து மாவட்ட அன்பு உறவுகளும் அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஆன் இயரில் கேட்டுட்ருக்கவங்க, ஆன்லைனில் கேட்டுட்ருக்கவங்க, எங்கே இருந்தனாலும் நம்ம பண்பலையை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா தூரத்து சொந்தங்களாக இருந்தால் இன்றைய மனதோடு ராகத்தில் இணையலாம். இப்பொழுது யார் இங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
1: சமையல்லாம் ஆச்சுங்களா? என்ன சாப்பிட போறீங்க?
5: சாப்பிடுறது இன்னைக்கு வந்து ஆப்பம் பண்ணிருக்காங்க.
1: ஆப்பம் கடலைக்கறியா?
5: கடலைக்கறி இல்ல, உருளைக்கிழங்கு.
1: உருளைக்கிழங்கு, அடடா நல்லா இருக்கும் போலயே. ஆப்பத்துக்கு இதுதான் சாப்பிடலாம். ஆப்பத்துக்கு இதுதான் வந்து இந்த சைட் டிஷ் தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சாப்பிட சொல்லுவீங்க? தேங்காய் பால் அந்த மாதிரி நிறைய இருக்கு.
5: அதாவது கடலைக்கறி எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் மெயினா வேண்டி வருமே.
1: ஆமா
5: ஆமா,
1: இருந்தாலும் ஆப்பத்துக்கு இதுதாங்க பெஸ்ட் சைட் டிஷ் அப்படினா என்ன சொல்லுவீங்க?
5: சைட் டிஷ்னா இதுதான், அந்த உருளைக்கிழங்கு கறி தான் அதுக்கு பெஸ்ட்.
1: பெஸ்ட் உருளைக்கிழங்கு கறி தான் நாங்க சாப்பிட்டு

0: முன்னாடி இருந்து ரெண்டு பேரும் சொல்றாங்க சரி சாப்பிட்டு பாத்துருவோம் அப்படிங்கிறாங்க.
1: என்னம்மா
0: முன்னாடி இருந்து ரெண்டு பேரும் சொல்றாங்க, அடடா உருளைக்கிழங்கு குருமா நல்லா இருக்கும் போலயாச்சு, நம்மளும் சாப்பிட்டு பாப்போம் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பாத்துருவோமே. சரி என்ன பாடல் கேக்கலாம்?
1: ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பாடலை கொடுங்க.
0: சரிங்க, பாடல் வந்துட்டு இருக்கு. கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்துல இருந்து

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
6: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
7: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நிகழ்வுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
1: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமாக இருக்கீங்களா? நேற்று காலையில் நடைப்பயிற்சி செய்கிறப்போ நான் நடந்து போயிட்டுருக்கிறேன். அப்போது கண்கள்லாம் செவந்து போய் அசந்து நடந்து வந்துட்டுருக்கிறாரு நண்பர். பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க கண்ணு வழியா, ஓய்வு எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாக்க அவர், அட ராத்திரி பூரா தூக்கத்தில் ஒரே கனவுமேங்க, அதுலேயும் ஒரு கனவு சரியாக இல்லாததால் அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்லைங்க, ஏன் தான் வருதுங்களோ அப்படின்னு சளிச்சுக்கிட்டே சொல்லிட்டு நண்பர் விடுவிடுன்னு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் கனவை பற்றி நான் கனவு காண இல்லை இல்லை அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், ஒரு புத்தகத்தில் படித்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா, கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்ட விஷயங்களாக இருந்த நினைவு. அநேகமாக எல்லாருமே உறக்கத்தில் 2-3 தடவைகளாச்சும் கனவு காண்கிறாங்கன்னு விஞ்ஞானிய நிரூபிச்சிருக்கிறாங்க. சொப்பனமே காண்கிறது இல்லை அப்படின்னு சாதிக்கிறவங்க அவங்க காண்கிற கனவுகளை நினைவுக்கு கொண்டாட முடிகிறது இல்லைங்கிறது தான் நிஜமாக. கனவுகள்லேயே இனிய கனவுகள், சாதாரண கனவுகள், பயமுறுத்துகிற கனவுகள்னு 3 வகையாக சொல்லப்படுது. நம்மளோட உணர்ச்சிக பயம், விருப்பங்க, தேவைகள் இவற்றோட கனவுகளுக்கு தொடர்பு இருக்கான். ஒருத்தர் வந்து பசிச்சோ களைச்சி போயோ குளிரில் நடுங்கிக்கிட்டோ அல்லது நடுங்கிற மாதிரி தூங்கினாக்க அவரோட கனவுகள் வந்து அவை தொடர்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளோட நிறைவேறாத ஆசைகள் கூட கனவு உலகத்திலையும் நிறைவேற வாய்ப்பு வராதுன்னு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற ஆசைகளுக்கு வடிகாலாக இருக்கிறது தான் சொப்பனமாக. கனவு காண்கிறவங்களோட கண் இமைகளை பார்த்தாக்க கனவுல காண்கிற நிகழ்ச்சிகளை அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இமைக வேகமாக இயங்குமா. கண்களில் அந்த அசைவு வந்து 15-20 நிமிடங்கள் வரைக்கும் காணப்படுமா. இந்த நேரத்தில் மூளையில் இருக்கிற எண்ண அலைகள் கூட பாதிக்கப்படுது. மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொப்பனத்தை மனுஷனோட நிஜ வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்களோட வெளியிடுக அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. கனவு காண்கிற செயல் நடக்கிறப்போ மனுஷ மனம் அன்னன்னைக்கு நடந்த பதிவேற்றத்தை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு தயாராகிறதா சில மன இயல் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கனவுகள் டயத்தில் புரியாத பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவாக இருந்தால் கூட அவற்றுக்கு தெளிவான வழி கிடைக்கிறதா பல நிபுணர்கள் சொல்கிறாங்க. கேகுலே அப்படிங்கிற ஒரு ரசாயன விஞ்ஞானி ஒருத்தர் தம்மோட கனவு அடிப்படையில் தான் அணுக்கூற்று அமைப்பை தான் கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்கிறார். கனவுல அவர் ஒரு பாம்பு பின்புறமாக வாழை வளைச்சி அதை தன் வாயால் கவ்வுற மாதிரி கடிக்கிற மாதிரி கண்டாராம். கனவுன்றது எதிர்கால நிகழ்ச்சிகளை முன்னாலேயே சொல்கிறதா பல பேர் நம்புகிறாங்க. இதுவரைக்கும் கனவுக்கு வந்து விஞ்ஞான அடிப்படையில் எந்த விளக்கமும் கிடைக்கல. எது எப்படி சொல்லப்பட்டாலும் கனவு காண்கிறதுங்கிறது உடலுக்கு நல்லதுன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
0: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
4: எட்டு மணி 16 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்று அவங்க கூட நம்ம ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
5: அலி முகமது மேடம்.
4: அலி முகமது, ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களே இன்னைக்கு. என்னவா, என்ன ஸ்பெஷல்?

0: பேசிட்டுறீங்களா?
1: இல்ல இல்ல, எனக்கு நான் ஓரமா தான் பேசிட்டு இருக்கேன். ஹார்ன் எடுத்துக்கிட்டாங்க,
0: சரி. என்ன பாடல் கேக்கலாம் அலி
1: முகமது?
0: சரிங்க, பாடல மாதிரி இருக்க கோடை பண்பலை 100.5 இருந்து நன்றிங்க.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பம்.

0: ஆரம்பம். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: இன்று காலை 9 வர இருக்குது உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில். 9:30 கேட்கலாம் நாகா கொழுக்கட்டை மாவின் வானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம், எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் யாருங்க ஃபஸ்ட்டு வந்து அதை சரி பார்க்கலாம்? ஆண்கள் பார்க்குறாங்களா, பெண்கள் வந்து அதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாங்களா அப்படின்னு தாங்க கேட்க இருக்கிறது இன்றைய கொடை பண்பலை 100.5 வானவில்.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல்

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர்
2: தங்கள் அன்புடன் பகுதி
3: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101.
3: மின்னஞ்சல் முகவரி
2: kodaifm@gmail.com.
3: கட்சவி இலக்கம்
2: 94-86-28-24-24.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
1: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: 8:31 இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 மனதோடு ராகம் இன்னைக்கு தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்று கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் குமார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: இடுக்கி எப்படி இருக்கு?
1: வெயில் கொளுத்துது மேடம்.
0: வெயில் கொளுத்துதா? என்னங்க, நான் கூட மழை வருதுன்னு சொல்லுவீங்க நினைச்சேன்.
1: இல்ல மேடம், 10-20 நாள் மழையே இல்ல, நல்ல வெயில்
0: பட்டாரு. நீங்க எங்க கிட்ட பேசிட்டீங்கல்ல, இப்ப வந்துரும் பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துல திரும்பி பாருங்க, பின்னாடி மழை வந்திருக்கும்.
1: மழை வரட்டும்.
0: சரிங்க சரிங்க சரிங்க. என்ன சாப்பாடு எல்லாம் ஆச்சுங்களா குமார்? பாட்டாளத்துல வந்து பாடுவீங்களா? அப்ப
1: வெற்றி விநாயகா.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்க. கோடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 இருந்து நன்றிங்க.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: பிறந்தது ராகம்.
4: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
1: பண்பலை படைப்பாளிகள்
4: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
4: பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
4: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
5: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
5: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
4: பண்பலை படைப்பாளிகள்.

0: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜா பாக்கு.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
5: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
6: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: எட்டு மணி 41 நிமிடம் ஆயாச்சுங்க. கோடை பண்பலின் 1.5 இது மனதோடு ராகம். இன்னைக்கு தூரத்து சொந்தங்களோடு அன்பாக பேசிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர இருக்குதுங்க உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில்.

0: வானவில் இஞ்சு தீட்டை இருக்கக்கூடிய வண்ணம் எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா? இப்ப மனதோடு ராகத்தில் இணையும் அன்பு உறவு யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் கொளஞ்சாம்பாறை செல்வராஜ்.
0: செல்வராஜ் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: இனிமேல் தான் சாப்பிடணும். இப்பதான் மரம் ஏறி முடிச்சுட்டு வந்தேங்க.
0: என்ன சாப்பாடு?
1: சாப்பாடு பருப்பு ரசம்ங்க.
0: பருப்பு ரசமா? அடடா, பார்த்தீங்களா, அதாவது பசியில் இருக்கும்போது எல்லாரும் வந்து அப்போன்றீங்க, ஒருத்தர் ஒருத்தர் என்னென்னா பருப்பு ரசங்கிறீங்க, இப்படியே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் பசிக்கும் இல்லையா? அதுதாங்க, நம்ம பசிக்குதுன்னு சொன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வந்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டா? சரிங்க சரிங்க. உங்க வீட்டுல உங்க அம்மா சமைக்கிறதுல எது ரொம்ப நல்லா இருக்கும்? உங்க வீட்டு அம்மா சமைக்கிறதுல

0: அதுதாங்க அதுதாங்க, நம்ம பசிக்குதுன்னு சொன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வந்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்க சரிங்க. உங்க வீட்டில் உங்க அம்மா சமைக்கிறதுல எது ரொம்ப நல்லா இருக்கும்? உங்க வீட்டு அம்மா சமைக்கிறதுல
1: பருப்பு ரசம் தான் எனக்கு பிடிக்குங்க ரொம்ப.
0: அப்ப டெய்லி பருப்பு ரசம் கொடுத்தா சாப்பிடுவீங்களா? அப்படி சொல்றீங்களா? சரிங்க சரிங்க. அதாவது ரசம் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது, கரெக்டா? சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இட்லி கடையில இருந்து ஒரு நல்ல ஒரு பாடல் கொடுங்க.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கொடை பண்புலி 100.5 இருந்து

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
7: தங்கள் அன்புடன்
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
7: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
7: நமது கோடை பண்பலை 100.5.
3: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: விரைவில் திருச்சி சாரதா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் தருவார் சைபால், சரியா கிளங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: நம்மள சில பேர் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, நாம் கூட சொல்கிறது உண்டு. அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், அது பொய்யில்லை. மன வலிமை இருக்கு பாருங்கள், அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம், இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் ரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்று புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதில் மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோட யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கை கால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரல, முதுகு வலிக்குது, உடம்பில்

0: வந்து உணர்ச்சி குறையுது, கை கால் விரல்லாம் மறத்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாகரு உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கள அவங்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்துடும், அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க இப்படி நினைக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கெல்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு எங்கேயாவது வலித்தா கூட நெஞ்ச வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்து இருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தல வந்து அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம், இதெல்லாம் வந்து தோல்வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா, மன வலிமை, மலர்ந்த முகம், இது ரெண்டும் இருந்துட்டுதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம். நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்ன, நான் யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். எ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால் முகத்தில் தருவார் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: புன்னகைக்கும் புன்னகை பூக்களின் இனிய வாசம், அதை நுகர்ந்து மகிழும் இனிய நாளின் இனிசை கானங்கள், இசைத்தது குயில் கானங்களா இல்லை கொண்டாட்டத்தின் கொஞ்சம் இசையா என்று மகிழ்வித்துச் சென்றது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்
2: இணைந்து வழங்கியோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி தினமும் இரவு 8:25 மணிக்கு. சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். குறித்த உங்கள் ஐயங்களுக்கு தெளிவான விளக்கங்களை பெற கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நம் கோடை பண்பலை 100.5 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் தினமும் இரவு 8:25 மணிக்கு.
7: இனம் கொடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி கூறியுள்ளார். கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வர நாள் ஒன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வழங்கும் வானவில்.
6: இனிய வணக்கம் நீர்களே. வாழ்க்கை அப்படின்றது ஒரு அழகான பொக்கிஷம். அதை கையாள்வதில் பல பல பெரிய பிரச்சனைகள், வெறுப்புகள் எல்லாமே வரதான் செய்யும். எவ்வளோ பெரிய சிக்கலானாலும் அதனை சரி செய்வதற்கான மன வலிமை ஒன்று இருந்தால் போதும், எல்லா சிக்கலையுமே நம்ம தீர்த்திடலாம். சூழ்நிலை மாறும்போது நிச்சயமாக அந்த இடத்துல பல பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலையும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும். அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையிலையும் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பக்குவம் யார்கிட்ட இருக்குது? பொதுவாகவே பெண்கள் அதிக மன உறுதியோடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்வாங்க. குடும்பத்தில் ஒரு தலைவியாக இருந்து வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்துட்டு அலுவலகத்திலையும் சோர்வில்லாமல் உழைக்கக்கூடியவங்க, மற்றவங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்க, மாற்றங்களை ஏற்கக்கூடியவர்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி இருக்க ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய முழு பொறுப்பு கொண்டவங்க ஆண்கள். கடுமையான மன அழுத்தங்களை தாங்கக்கூடிய திறமையும் தொடர்ந்து உழைக்கக்கூடிய மனப்பான்மையும் உள்ளவர்கள் ஆண்கள். ஏதாவது ஒரு ஆபத்துனா களத்தில் இறங்கி முழுமையான ஒத்துழைப்பையும் தரக்கூடியவங்க ஆண்கள். வீரம், வேகம், விவேகம், சிந்தித்து செயல்படக்கூடிய பக்குவம், எதிர்பாராமல் எந்த நிலை வந்தாலும் அதை முழுமையாக ஏற்று அதனை கடந்து போகக்கூடியதில் சிறந்தவங்க யாரு? ஆண்களா, பெண்களா? என்னதான் கோபம் வந்தாலும், தாங்க முடியாத பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை, சரி செய்யக்கூடிய திறமை யார்கிட்ட அதிகமாக இருக்கு? ஆண்களிடமா, பெண்களிடமா? இதைத்தான் இன்றைய வானவில் மேடையை கேட்டிருக்கிறது. எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா, பெண்களா? விவாதமஞ்சமாக நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுகங்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற அனைத்து நேய உறவுகளும் 24 24 26 290 333 என்ற எண்களிலும் இணையலாம். முன்னிற்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு பெறும் நேயருக்கு வெஞ்சால் வந்தார் நிகழ்ச்சியில் முத்தான நேயராக

பெற வாய்ப்பு காத்திருக்கிறது. ஏற்கனவே வெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. வானவில் நிகழ்ச்சியில் உங்களோடு இனி காத்திருக்கிறேன். மெலின் ரமேஷ்.

அம்பலத்தில் நின்னே போ.

0: பாட்டு பாடுமா?
1: இதை பார்க்க பார்க்க

0: எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா? நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வாங்க பேசலாம்.
1: மெர்லின் ரமேஷ் அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா.
1: நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: எதிலையும் எதிர்கொள்வது ஆண்களா பெண்களான்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய கருத்து வந்து எதிலையும் எதிர்கொள்வது ஆண்களை விட பெண்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயல்பாகவே சைவுத்தன்மை பொறுமை இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது குடும்பத்தை நடத்துறது பெரிய விஷயம் தெரியுங்களா. அது ஆண்களை வந்து நடத்திடலாம் சொல்லலாம், ஆனாலும் அதுல வந்து ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கும், பண வரவு இருக்கும், செலவு இருக்கும், அதை பார்த்து பண்றது பெண்களால் மட்டும்தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து சிறு வயதுல இரண்டு குழந்தைகளோட கணவர் வந்து இறந்துட்டார். அது ரெண்டு குழந்தைய வளர்த்து ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் போலீஸ் அந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆளுமையை வச்சு இந்த அளவுக்கு பசங்களை வந்து வளர்த்திருக்காங்கன்னா பெண்கள் வந்து சிறந்தவங்க தான். எதையும் எதையும் எந்த சவால்களையும் எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்குது. அதே போல நம்ம அன்னை தெரசா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து தொழுநோய் இருக்குது, நம்ம போனோம் நமக்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அது நீக்கி இருக்கும் போய் தொழுநோயை
0: நிச்சயமாக
1: போய் எதிர்கொண்டு அந்த தொழுநோயை போக்குறதுனால இன்னமும் பெண்களை போட்டிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து
0: அழகழக முதல் நேயரா வந்தாலும் அருமையான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க, நன்றிங்கய்யா. அடுத்த நேயர் வாங்க பேசலாம்.
2: மும்பைல நடராஜன் பேசுறேன் மகாராஷ்டிரில இருந்து.
0: சொல்லுங்கய்யா.
2: மேடம், எதையும் எளிதில் எழுத எதிர்கொள்பவர்கள் பெண்கள் தான் மேடம். அவங்க அவங்க வந்து அவங்க சந்திக்கிற மனதீதியான சவால்னு பார்த்தா உணர்வுகளை வெளிப்படுத்துற விதம் வந்து மற்றவர்கள்ட்ட இருந்து வித்தியாசப்படுது. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் மூலம் அவங்க வந்து தங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறாங்க மேடம். அப்புறம் குடும்பம் பொறுப்புன்னு பார்த்தா ஒரே நேரத்துல பல கவனிக்கல பல வேலை கவனிக்கிற மல்டி டாஸ்கிங் மற்றும் குடும்பத்தை வந்து சிதறக்கூடாது அப்படிங்கறத வந்து கட்டி காக்குறதுல வந்து அவங்களோட அப்புறம் சைப்பத்தின் அதிகம். அப்புறம் உடல் ரீதியான சவால் இருக்கு, பிரசவ வலி, உடல் மாற்றங்கள் மற்றும் அது அதனால ஏற்பட்ட நீண்டகால வலி இருக்குல்ல, அப்படி அது தாங்குற சைப்பத்தின் டாலரன்ஸ் வந்து அவங்கள்ட்ட அதிகம்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகொண்டிருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி, நலமா இருக்கோமா? சொல்லுங்கம்மா.
3: பெண்கள் தாங்க மேம். எப்படின்னா இப்ப வந்து கணவன் மனைவி இருக்காங்க, மனைவி வந்து இறந்துட்டாங்கன்னா படவன் கணவன் வந்து உடனே இன்னொரு மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்ல, அந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து காப்பாத்தி நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது மாதிரி சூதாட்டம் மது இதுல அடிமையாறவங்களை அவங்க வந்து வெறுக்கறது இல்ல, வெறுக்கிறாங்க. எங்க குழந்தைகள அவங்க வந்து வெறுக்கவே மாட்டாங்க, நம்ம குழந்தைங்க அப்படின்னு நல்ல ஒரு நிலைமைக்கு
0: பெண்களிடம் இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அதுவும் சேமிப்பு பழக்கமும் இருக்கு அப்படின்ற கருத்தையும் சொல்ல வந்தாங்க. நன்றிமா. தொடர்ந்து இருந்திருப்போம் கோடிப்பான் மலையினொரு பிள்ளையாயின் வானவில் நிகழ்ச்சியில். வருக வணக்கம்.
4: வணக்கம்,
0: சொல்லுங்கய்யா.

0: சூரம்பட்டி இளங்கோ பேசுறமா.
1: சொல்லுங்க ஐயா.
0: என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாம எதிர்கொள்கிறார்கள். ஆமா ஆமா. எப்படின்னு கேட்டீங்களா, ஒண்ணு இல்லம்மா, ஒரு திருமணம் ஆகி திடீர்னு ஒரு ஏதோ அசம்பாவத்தினால ஒரு கணவன் இறந்துட்டாரா, அவங்க மறுமணம் அதிக பேர் செய்யறதில்ல, ஒரு சிலர்தான் செய்யறாங்க. அந்த குழந்தைகள் படிச்சு அவங்க வந்து பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல அந்த குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு மேல்மை கொண்டு வராங்க. அதே ஆண்களா தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வருடம் காத்துட்டு எப்படா திருமணம் அடுத்த திருமணம் பண்ணிக்கலாம்னு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதனால குடும்பங்கள் நிறைய பாதிக்குதுமா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்லா இருக்குன்னு தான் நாம
2: நினைக்கிறோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
9: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
10: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
11: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
10: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
11: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
10: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
11: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
12: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
13: விரைவில் திருச்சி சாரதாசில்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
15: அணில் கொழுக்கட்டை மாவு
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து போகுதானே செய்ய வேண்டும். 9:16 நிமிடத்தில் பண்பலையோடு இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா.
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: சொல்லுங்க.
1: நான் வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுங்க மேடம். காரணம் என்னன்னா, அந்த வைராக்கியம் மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் பெண்கள் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை வளர்ப்பு, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை, இதெல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஆனா அந்த திறமையை வெளிக்காட்டுறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். ஆனா அந்த தயக்கம் வந்து இயலாமையுடைய வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்தளவுக்கு அது வீரத்தின் குறியீடா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே அவங்க தைரியமா இருக்கக்கூடியது பெண்கள்.

0: சொல்லுங்க மேடம்.
1: அழகு வீரத்தின் குறியீடு அப்படின்னு அழகா சொன்னாரு. பொழுது நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடி சத்தியமூர்த்தி காலனில இருந்து பிரேமா.
1: பிரேமாமா சொல்லுங்க.
2: அதாவது ஆண்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கூட பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க தெரியுமா. அதாவது பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு முழு ஒத்துழைப்பு அவங்க வீட்டுல கொடுத்து அவங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து போறது சேர்ந்து வர்றது எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க.
1: இன்னைக்கு
2: பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை கூட அவங்க ரெண்டு பேரும் நல்லா கவனிக்கிறாங்க.
1: வணக்கம் சொல்லுங்கய்யா.
3: திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ரசூலையா.
3: அதாவது பெண்கள் தம்மா சிரமத்தை எதிர்கொள்றது. அவங்க வந்து குழந்தை பெற்றது பார்த்தீங்களா, கடுமையான சிரமம். குழந்தைய வளர்த்து அவர்களுக்கு துணிகள் துவைச்சு கொடுத்து ஸ்கூலுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி இடையில இடையில வேலைகளையும் பாத்துக்கிறாங்க. கூடைகள் பின்றாங்க,
1: பட்டள
3: வேலைக்கு போறாங்க, பல சிரமங்களை சந்திக்கிறாங்கம்மா. அவங்க வந்து சேமிப்புல மிகுந்த கவனம் செலுத்துவாங்க. அத வந்து ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க பொருட்களை ஈட்டுறதுல கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க. ஆனா அந்த பொருட்களை எப்படி செலவழிக்கணும், அதை எப்படி கையாளணுங்கிறது பெண்கள்கிட்ட தங்கமா இருக்குது. அது போல முகமது நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, யார் இரு பெண்களை பெற்றெடுத்து அதை ஒழுங்காக வளர்த்து பேணி காத்து கல்யாணம் பண்ற வரைக்கும் கரெக்டா வச்சுக்கிறாங்களோ அந்த பெண்கள் என்னுடன் இப்படி நெருக்கமாக இருப்பார்கள் என்று அந்த ஒரு பொறுப்பை வந்து பெண்கள்கிட்ட தாங்கம்மா ஒப்படைத்திருக்காங்க முகமது நபி. அதனால பெண்கள் தாங்கம்மா சிரமத்தை சிரம எதிர்கொள்றதுல சிறந்தவங்க.
1: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அடுத்த நேயர் வாங்க பேசலாம். வானவில் நிகழ்ச்சியில் எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா? வாங்க. வணக்கம்.
4: வணக்கங்க.
1: சொல்லுங்கம்மா.
4: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் நரசிங்கபுரம் கிராமத்துல இருந்து பேசுறேங்க.
1: உங்க
4: பெயர் மிக்கேல் ராஜி.
1: சொல்லுங்க மிக்கேல் ராஜி.
4: இன்னைக்கு மன உறுதி, இயல்பாகவே பெண்களுக்கு சில அற்புத குணங்கள், ஆண்களை காட்டிலும் பொறுமை கடமை நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்காக. ஆனா இன்றைய மன உறுதியில நான் பாக்குறேன் ஆண்களுக்கு தான் மன உறுதி மிக்கதாக இருக்கு. எப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் ஆண்களோடு சரிநிகருக்கு மேலாக போட்டி போடுறதா இருக்கு. வேலை வாய்ப்புல கல்வியில பல துறைகள்லயும் அவர்களை பெண்ணுக்கு தள்ளுகின்ற வகையில இன்னைக்கு அவர்களுடைய கல்வி எல்லாத்துலயும் முன்னேறி வராங்க. அதே சமயத்துல அவர்களுக்கு ஈடாக எதிர்கொள்ளும் மிகப்பெரிய மனப்பொறுப்பை எல்லா சூழலையும் வச்சிருக்காங்க. கல்வி, திருமணம், எல்லா வாழ்க்கையிலையும் அவர்களும் கை கொள்கிறார்கள் அப்படின்னு நான்
1: நினைக்கிறேன். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஆண்களுக்கும் நிச்சயமா பங்களுக்கு எல்லாத்துலயுமே கை கொடுத்து எழுப்பக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை வந்து எல்லா நிலையிலையுமே எழுத்தக்கூடிய ஒரு ஆண்கள், அவங்களுக்கும் பங்கு இதில் கண்டிப்பாக இருக்குது. அவங்களும் பல சவால்களை எதிர்கொள்ள தான் செய்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க. இப்போது அடுத்த நேயர் வாங்க பேசலாம்.
5: காலை வணக்கத்தோடு சேலம் வேப்பிலிதாளத்துலேருந்து தண்டபாணிமா.
1: சொல்லுங்கய்யா.
5: பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை, ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. ஆனால் எளிதில் எதிர்கொள்பவர்கள் யார் அப்படின்னா ஆண்கள் தான். ஏன்னா பிரச்சனையே அவங்களாலதான், பெண்களாலதான் வருது. அதனால வந்து அதை எப்படி நாம சுமூகமா கொண்டு போகணுங்கிறத எளிதில முடிவெடுத்து அதை சமாளிச்சு கொண்டு போக முடியாது. பிரச்சனைகள்னா வீட்டு பிரச்சனை, வெளி பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. பெண்கள் வந்து வீட்டு பிரச்சனை, குழந்தைகளை கவனிச்சுட்டு உடல் மூலயமா அது எல்லா பிறப்பால் வந்து அது வரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து பிரச்சனைகளை எடுத்துக்க முடியாது. ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. நாலு பெண்கள் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்களா, சமுதாய வளர்ச்சி பத்தியும் பேசுவாங்க, அடுத்தவங்க குடும்பத்தை பத்தியும் பேசுவாங்க. பிரச்சனைகள் வந்து எப்படி ஆண்கள் நாலு பேர் இருந்தாலும் அவங்களுடைய நலனை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ சிந்திக்கக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கும். பிரச்சனைகளை எளிதில் எதிர்கொள்வது ஆண்கள் மட்டுமே, ஆண்களால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் சொல்லுவேன்.
1: அதாவது வீட்லயும் சரி, வெளியும் சரி, வீட்டுல அம்மா கிட்டயும் சரி, மனைவி கிட்டயும் இரண்டு பேரையுமே வந்து விட்டு கொடுக்க கூடாது. அவங்கள்ட்ட இவங்களையும் இவங்கள்ட்ட அவங்கள்ட்டையும் நம்ம விட்டு கொடுக்காம மனைவி சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு, தன்னுடைய தாய் சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு, ரெண்டு பேருக்கு இடையே ஒரு சமநிலையில் அதை கையாளக்கூடிய திறமை அப்படின்றது ஆண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அழகாக சொன்னாங்க. இப்போ தொடர்ந்து பேசலாம். கோடி பண்பலையில் 9:22.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா என்று இன்றைய விவாதம் என்று வானவில் நமக்காக கேட்டிருக்கிறது. நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம்.
1: நினைக்காத ராசா, இந்த ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மனக்காதே லேசா. அன்பு சகோதரிக்கு இனிமையான காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது சேலம் கேத்துபர் கோமதி குப்புசாமி. சகோதரி எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும் கோமதி அம்மா, சொல்லுங்கம்மா.
1: சகோதரி, நான் வந்து பாட்டு வந்து பெண்கள் பத்தி பாடா, நான் ஆண்கள் பத்தி தான் சொல்ல போறேன். பெண்கள் வந்து எதுக்குனாலும் ஆசைப்படுவாங்க எல்லாம் எதுக்குமே, ஆனா ஆண்கள் வந்து எதுக்குமே அவங்க ஆடமாட எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆடமாட வாழ்க்கைக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. நாம நல்லா உழைப்பு வச்சு நம்ம முன்னேறணும். அது எதுக்கு நம்ம பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லி மனைவி கிட்ட ஆண்கள் சொல்லுவாங்க. அது மாரி ஒரு மனைவிக்கு ஒரு அறிவு சிகிச்சையோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வரும்போது அந்த கணவர் வந்து சமைச்சு நம்மள அந்த மனைவி மாற பாக்குறதுக்கு அதுக்கு எவ்வளவு ஈடு கொடுத்தாலும் அந்த புண்ணியத்துக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது சகோதரி. இன்னைக்கு 100 மூட்டை சாக்கு மூட்டை கூட தூக்கி இந்த லாரியில இருந்து அந்த லாரியில ஏத்தி கூட மனைவி நம்ம புள்ள குட்டிக்கு சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறாங்க பாரு. ஆனா அது போய் நாம அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது சகோதரி. அந்த இடத்துல வந்து அந்த ஆண்களை பார்க்கும் போது இப்படி எல்லாம் சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறாங்களோ நமக்கு அந்த இடத்துல எப்படி ஒரு யோசனை
0: ஒவ்வொரு ஆண்களும் உழைக்கக்கூடிய அந்த திறனும் திடீர்னு எதிர்பாராத விதமா ஏதாவது ஆயிடுச்சு, இப்ப வந்து விழுந்துட்டாங்க, காலைல ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் கூட இப்படி நம்ம தவறா தெரியாம நம்முடைய தவறுதலானாலே நம்ம விழுந்து போயிட்டோம். அன்னைக்கு விழாம இருந்திருந்தோன்னா இன்னைக்கு நம்ம வேலைக்கு போயிருக்கலாமே, நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாவது கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்முடைய மனசுக்குள்ளேயே யோசிக்க

0: கூடிய ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம்.
1: நாமக்கல் முதலை பற்றி பீமன்
0: சொல்லுங்க ஐயா.
1: அம்மா எதுலையுமே பெண்கள் தான்மா. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து கோபம் அதிகம் வரும். பெண்கள் வந்து சாத்தியமா சாமர்த்தியமா அதை குடும்பத்துல கொண்டுட்டு போறதுக்கு பெண்கள் சமாதானப்படுத்தி எப்பயுமே ஆண்களை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஆண்கள் செலவு அதிகம் பண்ணுவாங்க, பெண்கள் சிக்கனம் பண்ணுவாங்க, சேமிப்பு பண்ணுவாங்க. ஒரு குழந்தைங்க படிக்கணும்னா கூட ஸ்கூல்ல படிக்கிறது சம்பந்தமா அம்மா கிட்ட போய் சொல்லிதான் எதையுமே அதை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்க. அம்மா கிட்ட அப்பா ஏதோ ஒண்ணு சேர்த்து விட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அம்மா சொல்றது என்னவோ அதுதான் முடியும். அந்த அளவுக்கு சிக்கனம் கொண்டு வந்து எதையும் எதிர்கொள்றது பெண்கள் மட்டுமே. அம்மா
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அடுத்த நேயர் வாங்க பேசலாம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் வெள்ளையணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க பெரியசாமி ஐயா.
2: அதாவது மேடம், வந்து எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் பெண்கள் தாங்க மேடம். ஒரு பெற்றோருக்கு வந்துங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு பொறுமை பக்குவம் என்பது வந்து இரண்டரை கலந்து விடுகிறது. அதன் பிறகு திருமணம், பிள்ளைப்பேறு, கணவன், குடும்பம் என பல பணிச்சுமுறை சுமந்து மனம் வலிமை பெற்று விடுகிறார்கள். பேச்சில் இனிமையும் கூடி விடுகிறது. எதையும் தாங்கக்கூடிய தைரியம் பிறந்து விடுகிறது. மனோதிடம் பெற்று விடுகிறார்கள். இதனால் எளிதில் எளிதாக எதிர்கொண்டு எதையும் பெற்று விடுகிறார்கள். அதனால வந்து பெண்கள் தான் மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. இப்ப தொடர்ந்து அடுத்த நேயர் வாங்க பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் ஆட்டையம்பட்டியில இருந்து பிரேமா பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
3: நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கும் பிரேமாமா, சொல்லுங்க.
3: சரிங்க மேடம். அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்றதெல்லாம் எளிதா எதிர்கொள்றதெல்லாம் பெண்கள் தான் மேடம் பங்கு பெறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஆண்கள் வந்து உடல் வலிமையா இருக்கலாம், வெளியில போய் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா வீட்டுல ஒரு உறவுகளுக்கு இடையே வர பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பெண்கள் தாங்க மேடம் சமாளிக்கிறாங்க. அவங்களுக்கு தாங்க மேடம் எந்த நேரத்துல எப்படி பேசி எப்படி அத வந்து பிரச்சனைகளை வந்து கையாளணும் அப்படிங்கறது ஆண்களுக்கு ஐடியா கொடுக்கறதே பெண்கள் தாங்க மேடம். அதாவது பாத்தீங்கன்னா, ஆண்கள் வந்து உடல் வலிமையில முக்கியமானதுதான், அவங்க சம்பாதிக்கிறது அவங்கதாங்க மேடம். ஆனா வீட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைங்களை கவனிக்கிறது, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது, ஸ்கூலுக்கு போறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளி உறவுகளுக்கு இடையே வர பிரச்சனைகள், ஒரு நல்லது கேட்டது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் தாங்க மேடம் முக்கியமா பங்கு வகிக்கிறாங்க. அதனால எளிதில் அதாவது எளிதில் வந்து பிரச்சனைகளை வந்து கையாள்றது பெண்கள் தாங்க மேடம்.
0: நன்றிமா, தொடர்ந்து பேசலாம். கோடைப்பான் பள்ளி 100.5 வானவில் நிகழ்ச்சியில்
4: கோடைப்பான் பள்ளி 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில், கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வழங்கிய வானவில்
6: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
7: நாகா கொழுக்கட்டை மாவு.
8: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
9: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குற.
10: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: வழங்கும் வானவில்.

0: கஷ்டங்கள் பல வந்தாலும் இஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம ஏற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எத்தனை எத்தனையோ இருக்கிறது. இப்போ இனிப்பிலேயே குடிநீர் வாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து நாசர் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க நாசரையா.
1: ஆண்கள் தாங்க மேடம். ஒரு சகோதரி கூட இப்ப சொன்னாங்க மேடம், என்னமா பெண்கள் வந்து ஆண்கள் இறந்துட்டாங்கன்னா பெண்கள் இருந்து காப்பாத்துறாங்க, பெண்கள் இருந்துட்டாங்கன்னா ஆண்கள் போதைக்குமே இது அடிமை ஆயிடுறாங்க. இல்லைங்க மேடம், என் ஒய்ஃப் வந்து குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க மேடம். ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் மேடம். நான் ஒரு சமையல் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இன்னைக்கு படிக்க வச்சு, ஒரு பெண் குழந்தை டாக்டர் ஆயிருக்குது, ஒரு பெண் வேலை ஐஏஎஸ் படிக்க வச்சுட்டு இருக்கிறேங்க மேடம்.
0: சிறப்பு, வாழ்த்துக்கலையா உங்களுக்கு.
1: எங்க சொந்தக்காரரும் எனக்கு உதவி செய்யலைங்க மேடம், நான் செஞ்சுட்டு இருக்கேங்க மேடம். இவங்க என்னமோ பெண்கள் தான் பெண்கள் தாங்கிறாங்க மேடம், ஆண்களுக்கு அந்த
0: நிச்சயமா வந்து ஆண் பெண் இருவருக்குமே வந்து இருக்கத்தான் செய்கிறது. அது வந்து பலருக்கு வந்து வெளிப்படையாக பார்க்காம இருந்து சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தாலும், நிறைய நேரத்தில் நிறைய ஆண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்பொழுது இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம். வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணங்க அம்மா.
0: சொல்லுங்க சரவண.
2: அம்மா, வானவில்ங்கிற தேர் பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள்ங்கிற பக்கமே சாஞ்சுக்கிட்டு போகுது. நான் ஆண்கள்ங்கிற ஒரு சப்பாரத்தை போட்டு கொஞ்சம் நிமித்தலாம்னு பாக்கிறேன். ஏன்னா ஆண்கள் என்னமோ எல்லாமே குற்றம் செஞ்சவர்கள் மாதிரி எல்லாம் சகோதர சகோதரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல மாற்று கருத்து இருக்குதுமா. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க, அந்த வீடு உறவு அந்த நிறுவனம். ஆண்கள் அப்படி இல்ல, நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், அன்றாடம் சந்திக்கும் மனிதர்கள், பைனான்ஸ் பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுமே அதை மெயின்டைன் பண்ணி கூட்டு கொண்டு வர்றாங்க, வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. பொருள் ஈட்டி கொடுக்கும் போது பெண்கள் தான் செலவு பண்றாங்க, பாத்துக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி நண்பரை சொன்னார் ஒருத்தர், பெண்கள் திருமண கணவனை இழந்துட்டா திருமணம் செய்து கொள்வதில்ல, குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கன்னு. தம்பி, இப்ப கரூர் தம்பி நாசர் போன்ற தாய்மானவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா கல்யாணமே செஞ்சுக்காம தன் குழந்தைகளை எதிர்காலத்தை சிறப்பா பண்ணணும்னு பண்ணுவங்களும் இருக்காங்க. இன்னொரு மாற்று கருத்துமா, இப்ப சகோதரிகளுமே கணவர் இழந்துட்டா தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பொறுப்பு பாதுகாப்பு வேணும்னு இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதை நாம நிச்சயம் வரவேற்கிறோம். ஒரு ஆண் துணை தேவைப்படுது அவங்களுக்கு பாதுகாப்பு, தன் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும். அதிகமா ஊதாரித்தனமா ஆண்கள் செலவு பண்றாங்க. ஏதாவது ஒரு விசேஷனா கூட மனைவிக்கு ஒரு 10,000 15,000 பட்டு புடவை எடுத்து கொடுத்துட்டு 500 ஒரு கதர் வேஷ்டி சட்டை எடுத்துக்கிறது தான் ஆண்கள்.
0: அருமையா சைதா. அதாவது இரண்டு கைகளும் இணைந்தால் தான் அங்கு வந்து ஓசை வரும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சவால்களை எதிர்கொள்பவர்கள் யார் என்பதை தான் இன்றைய வானவில் மேடை கேட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம். சொல்லுங்கம்மா.
3: அதாவது பெண்கள் தான் எளிதில முடியுமா? கண்டிப்பா பெண்களாலதான் முடியும். எப்படின்னா, பெண்கள் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லி வளர்க்க அடுத்த வீட்டுக்கு போறவங்க அப்படிங்கறத முத்திர குத்திர குத்தப்படுதுமா. அப்ப அவங்க மனசுல வந்து அவங்க வந்து 17-18 வந்து தாய் வீட்டுல வாழ்ந்தாலும் உண்ட வீட்டுல வாழ்ற பக்குவம், மன தைரியம் எல்லாம் பெண்களுக்கு இயற்கையாவே வந்துருதுமா. அதே மாதிரி அடுத்தடுத்து குழந்தைகள் வளர்க்கறது எல்லாமே பெண்களுக்கு. அதே மாதிரி ஒரு யுகத்திலயோ எதிரையோ கணவனை இழந்தாலும் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காண்டி அந்த தாய் வந்து ஒரு சித்தாள் வேலை. ஆண்களுக்கு ஆண்கள் எப்படி மூட்டை சமைக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் ஒரு சித்தாள் வேலை பாக்குறாங்க. கடினமான செங்கலை இறக்கி வைக்க, வெயிட்டான ஜாமங்கள்லாம் தூக்கி சமைக்கிறது, அப்படிலாம் உழைக்கிறாங்க பெண்கள். இயற்கை அவசியங்கள்லயும் குடிசை தொழில்களையும் பெண்கள் படுற பாடு. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் குடிசை தொழில், முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல கோழி வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, அப்படி ஒரு சிக்கனமா இருக்கிறது. ஆண்கள் என்னதான் வெளியே அதிகமா உழைச்சாலும் பெண்கள் அதுக்கு ஈடாகதான் பெண்கள் உழைக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு தான் அந்த மன தைரியமும். அதாவது ஆண்கள் வந்து மனைவி இழந்துட்டாலும் சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சுன்னு ஒரு கல்யாணத்தை உடனே முடிச்சு வச்சிடறாங்க. ஆனா அதாவது ஒரு பெண்கள் பெண் வந்து அப்படி கிடையாது. எழுதுல மருத்துவமான எழுதுல அவ்வளவு சீக்கிரம் முடிக்கவும் முடியாது. ஆண்கள் பெண்களுக்கு குழந்தைகளுக்காண்டி வாழத்தான் வேணும் அந்த பெண்.
0: சரி, ரொம்ப அழகா சொன்னாங்க. பெண்கள் அது கணவனை இழந்து

0: இந்த பெண்களும் சரி, மனைவி இந்த ஆண்களும் சரி, இருவருமே இப்போ வந்து தன்னுடைய குழந்தைகள் அவங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்போ வானவில் நிகழ்ச்சியில் வாங்க. வணக்கம். நலமா இருக்குங்கய்யா, உங்க பேர் சொல்லுங்கய்யா. இன்னொரு முறை
1: பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க, அது மாற்று கருத்து இல்ல. அதனால ஒவ்வொரு விஷயத்துல இருந்தாலும் ஒரு முக்கியமான எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் தாக்காட்டுவாங்க. இப்ப நானு இருக்கேன், என் பிள்ளைக்கு பீஸ் கட்டும் போது நானு விவசாய முறையில தவணை முறையில
0: கட்டுவேன்.
1: அவங்க உடனே கட்ட சொல்லி கட்டு எனக்கு கொடுப்பாங்க. ஏன் ஏன் சூழ்நிலைக்கு என்ன அப்ப தாமதப்படுத்துவாங்க? நீங்க கட்டுங்க, பிரச்சனை உண்டு வரும் போது எனக்கு சிரமத்தை உண்டு. அதனால ஒவ்வொரு விஷயத்த எதிர்கொள்ளும் போது ஒரு வீடே கட்டுறோம்னா பண தேவை அதிகமா இருக்கும், பாதி செய்வாங்க. அதனால நாங்க அவளை குறை சொல்லல, எல்லா துறையிலும் சமமா இருக்காங்க. இருந்தாலும் எதுலயோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனால நான் ஆண்கள் சொல்ல வரேன் மேடம்.
0: சரிங்க, நன்றிங்க. அடுத்து கோடி பண்பலையோடு இணைந்திருப்போம் வானவில் நிகழ்ச்சியில் 9:38.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் யார் என்பதை நான் இன்றைய வானவில் மீறி கேட்டிருக்கிறது. சொல்ல வரக்கூடிய நேயர் வரலாம். வணக்கம்.
1: நல்ல கணவனுக்கு மனைவி ஆனவள் அந்த கடவுளுக்கே நன்றி கூறுவாள். மேடம்
0: சொல்லுங்க. வணக்கம்.
1: விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்.
0: மகிழ்ச்சிங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க.
1: மல்லிகா ஆர்மம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து, அருப்புக்கோட்டையிலிருந்து.

0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: என் பேர் ஆர்வம்னாலும் மனைவி பெயர் முன்னாடி பேர் இருக்கறதுனால நான் பெண்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணல, ஆண்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன். பெண்கள்லயும் பூமாதேவியா இருக்காங்க, பத்தகாளியாவும் இருக்காங்க. அதே போல பிறந்த வீட்டுல இருந்து திருமணம் ஆனவுடனே இனிஷியல் தேவைப்படுது, ஆண்களுக்கு ஆண்கள் பேர்ல தான் இனிஷியல் போட வேண்டியிருக்கு. அதனால ஆண்கள் தாமா எல்லா விதத்திலும் சிறந்தவர்கள்.
0: அதாவது பெண்கள் வந்து சார்ந்து இருக்கிறதுனால ஆண்கள் அப்படின்னு சொல்ல வராங்க போல. இப்போ உடனே ஏறுவாங்க. வணக்கம்.
2: ஆவதும் பின்னாலே மனுஷே, அழிவதும் பின்னாலே, வாழ்வதும் பின்னாலே அவனே, தாழ்வதும் பின்னாலே. வணக்கம் மேடம், நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்கம்மா.
2: ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் வெள்ளாங்கோவில் இருந்து சுமதி திருமுருகன் மேடம்.
0: சொல்லுங்க சுமதி அம்மா.
2: மேடம் வந்து எல்லா துறைகளுமே பெண்கள் வந்து வந்துட்டாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலைங்க.

0: பாபானே தாழ்வதும் பெண்ணாலே வணக்கம் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்கம்மா.
0: ஈரோடு மாவட்டம் கோபிப்பட்டம் வெள்ளாங்கோவில் இருந்து சுமதி திருமுருகன் மேடம்.
1: சொல்லுங்க சுமதி அம்மா.
0: மேடம் வந்து எல்லா துறைகளுமே பெண்கள் வந்து வந்துட்டாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலைங்க. ஆனா ஒரு பிரசவத்துக்கு போறப்ப வந்துங்க பெண்களா லேடிக்காட்டினால முடியலன்னா ஆண்களை தான் நாடுறாங்க. அவங்க வந்துதான் அந்த பிரசவத்தை அழகா பாக்குறாங்க. ஒரு மயக்கம் கொடுக்கணும்னா கூட ஆண்கா பெண்களால முடியறது இல்லைங்க, அந்த இடத்துக்கு ஆண் டாக்டர் தான் வந்து செய்யறாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி வந்துங்க ஆண் பெண்களால முடியாத சில விஷயங்களும் இருக்குதுங்க, அந்த இடத்துல வந்து ஆண்களை நாடத்த செய்யறாங்க. ஒரு ஆண் இது வந்து ஆழ்குழாயில வந்து குழந்தைக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னா பெண்கள் போய் நம்மளால காப்பாற்ற முடியாதுங்க. ஆண்கள் எவ்வளவு உயர பணையம் வச்சு காப்பாற்றி கொடுக்கறாங்க பாத்தீங்களா? பெண்களை திறமையா இருக்கத்தான் செய்யறாங்க, ஆனா கணவனை இழந்த பெண்கள் எத்தனை பேர் போல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களும் பண்ணத்தான் செய்யறாங்க. சில பேர் குழந்தைகளை விட்டுட்டு கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அனாதியா தெரியுதுங்க மேடம், நிறைய கண் கூட பாத்துருக்குறேன். ஆண்களை மட்டுமே குறை சொல்லக்கூடாதுங்க, ஆண்கள் பெண்களும் தகுதியானவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. எங்க வீட்டுக்காரர் இறந்து கூட 12 வருஷம் ஆச்சுங்க மேடம், நான் வந்து குழந்தைகளுக்காகத்தான் வாழ்றேன். இதே மாதிரியே எல்லாருமே வாழ்வாங்களா?
1: அது ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி பயணிக்கக்கூடிய கால சூழ்நிலையும் வரத்தான் செய்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்போது இயற்கை சீற்றங்கள் எத்தனையோ வந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதில் வந்து எப்படி இறங்கி வேலை செய்கிறாங்க ஆண்கள் வந்து தங்களுடைய, இப்போ அம்மா சொன்ன மாதிரியே தங்களுடைய உயிரை பணைய வைத்து இன்னொரு உயிரை வந்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த தருணம். அப்படியே அவங்கள நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது அவங்களுடைய உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எத்தனையோ வீரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் கோடை பண்பலையின் வானிலை நிகழ்ச்சியில்.
2: கோடை பண்பலை 100.5
3: நாகா கொழுக்கட்டை மாவு
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: அவங்க சேர்த்து வச்சு நம்ம கிட்ட குடுக்கறாங்க பாரு பெண்கள், அதுதான் பெருசு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆண்கள் எல்லாம் சம்பாதிக்கின்ற பேரு தான் வழிய அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு இருக்காது. ஏன்னா பெண்கள் கிட்ட கொடுத்தா இதை பண்றாங்க இதை பண்றாங்கன்றாங்க. நம்ம பெண்கள் கிட்ட நம்ம 10-5 கொடுத்து வைக்கிறது தான் நம்ம பின்காலத்துல நமக்கு வந்து உதவுமா. நாமெல்லாம் சில டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இப்ப இந்த கொரோனா காலத்துலாம் வேலை இல்ல ஒண்ணு இல்ல உட்காந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி நேரத்திலாம் நம்ம பெண்கள் வந்து நிறைய வந்து அவங்க சேமிச்சு வச்ச பணத்தை வச்சு நிறைய குடும்பத்தை முன்னேற்றிட்டு போனாங்க. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நல்லா ஒரு உற்சாகமான ஒரு இதை இருக்கு பெண்கள் கிட்ட. எப்பயுமே நம்ம பெண்களை வந்து நம்ம வந்து பரக்குறைவா அவங்களை நினைக்க கூடாதுன்றதா என்னுடைய கருத்தும்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா.
1: நன்றிங்க, நன்றி. இப்போ அடுத்த நேர் வாங்க 9:48. வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்லவீர் வண்டி தங்கவேல் பணிகிறேன் அம்மா.
1: சொல்லுங்கய்யா.
2: தீயவைகளை 100% எதிர்கொள்வது ஆண்களே என உறுதிப்படுத்துகிறேன் அம்மா. ஏன்னா ஆண் மனசு வந்து கரும்புங்க அம்மா, பெண் மனசு இரும்பு. கொட்ட கோடி கூப்பிட்டு பொழுது வெடிதான்னு சொல்லுவாங்க, ஜான் பிள்ளைனால ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம அறியாம நமக்கு தெரியாம பாதையிலும் சரி வீட்லயும் சரி ஒரு சர்ப்பம் அதாவது ஒரு பாம்பு வந்து நுழைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆண் பிள்ளைய என்ன அது எப்படியாவது அப்புறப்படுத்தணும் எல்லாம் அடிச்சு காய் பண்ணணும்னு நினைக்கும். ஆனா பெண் பிள்ளைக்கு வந்துங்க அம்மா கூச்சல் இட்டு உதவியே நாடும். ஆனா அந்த உதவி செய்யறதுக்கு கூட ஆண் தான் போகணும்னு சொல்லி விடைபெறேன். நன்றிங்கம்மா.
1: வானவில் நிகழ்ச்சியில் எதையும் எளிதில் எதிர்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா, ரொம்ப அழகாவே நம்ம நேர்கள் எல்லாம் அருமையான கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: மனதில் உறுதி இருந்தால் நிச்சயமாக எவ்வளவோ பெரிய சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய கையாளக்கூடிய திறமை நம் அனைவரிடமும் வரத்தான் செய்யும். 9:47 பண்பலையோடு இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம். வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கும், சொல்லுங்கய்யா.
1: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடம்படை பண்பலை பழனிசாமி.
0: சொல்லுங்கய்யா.
1: ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரு சமாளித்தாலே அது ஒரு பரம்பரை. அது வந்து நம்ம நினைச்சு பார்த்து இதுக்கு இன்னைக்கு இவ்வளவு செலவு வரவு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்றோம். அந்த செலவுலயே அவங்க 15 மீட்டி வச்சிருந்து நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அப்படியே சிந்திச்சு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வச்சிருக்காங்க நம்ம கொடுக்குற 15 அவங்க பெருசு இல்லை.

0: இயல்பாய் ஒரு தாக்கமோ
1: இயல்பான தாக்கம் அதை எதிர்கொள்வதில்தான் இருக்கிறது நம்முடைய நோக்கம். இப்போ இனிப்பிள்ள யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா.
2: தேனி மாவட்டம் கமலச்சிபுரத்துல இருந்து நான் கண்ணி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: இப்ப வந்து கஷ்டமா எடுக்கிறதுக்கு ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. அத லேசா எடுத்துக்கிறதுக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து ஒண்ணு இருக்கு பாருங்க, மனசுன்னு ஒண்ணு. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க அந்த மனச பொறுத்துதே லேசா வச்சுக்கிறதும் கஷ்டமா நினைக்கிறதும் நன்றின்னு
1: நினைக்கிறேன். நம்மளுடைய மனது தாங்க அந்த இடத்துல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பெருசாக இருக்குது அப்படின்னா அது பெரிதாக தான் இருக்கும். இல்லை இது சாதாரண விடையும் அப்படின்னா அது சாதாரணமாக தான் இருக்கும். நம்முடைய மனம் அப்படின்ற கருத்து அழகாக சொன்னாங்க. இப்போது அடுத்த நேயர்வாங்க. வணக்கம்.
3: ராஜாராமன் பேசுறேன். ராமவர் மாவட்டம்.
1: சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா.
3: அதாவது எதையும் எளிதில் கடந்து கடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பாத்தீங்கன்னா, ஆற்றலும் திண்மையும் வலிமையும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு அமைய இருக்கும். ஏன்னா அகம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லறத்தில் நடக்கக்கூடிய ஒரு உறவுகளுடைய

0: பிரச்சனையாகட்டும் பொருளாதார பிரச்சனை பெண்கள் பார்த்தீங்கன்னா கடப்பதற்கு முயற்சிப்பாங்க. ஆனா அதையும் கலந்து சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம் பண்ணி அதை எதிர்கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு வல்லமை பார்த்தீங்கன்னா ஆண்கள்
1: இருந்தாங்க.
0: பெண்களுக்கு ஒரு தீங்கு பார்த்தீங்கன்னா எப்படி சிறு வயதுல செஞ்சிருந்தாலும் ஆகிற வரைக்கும் பார்த்தா மறக்க மாட்டாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா எதையும் கடந்து போவாங்க. அதுக்கு சான்று பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வரக்கூடிய கூனிங்கம்மா. ராமர் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு களிமண் உண்டைய பார்த்தீங்கன்னா ஒரு முதுகுல அடிச்சாரு. அதை மனசுல வஞ்சம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தை பார்த்தீங்கன்னா ராஜ்யத்திலிருந்து பார்த்தீங்கன்னா விடுபட செய்து பார்த்தீங்கன்னா காட்டு காமிச்சாங்க.
1: ஆனா
0: ராமர் பார்த்தீங்கன்னா எதிர்நிலை தன் மனைவியை கடத்திருந்தாலும் போர் முதல் நாள் தோற்று போறாரு.
1: இன்னைக்கு
0: போய் நாளைக்கு வாழ்ந்து பார்த்து எல்லாம் கடக்கக்கூடிய ஆற்றல் பார்த்து கொடுக்குறா பார்த்து அது ஆண்களுக்கு தான்
1: நன்றி நன்றி அருமையா சொன்னீங்க. 9:54 நிமிடத்தில் பண்பலையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய நேயர் வாங்க பேசலாம்.
2: அன்பான சோதரிக்கு மதியம் சோதரிக்கு இனிய காலை வணக்கம். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு அனுப்பினீங்கப்பா.
1: சொல்லுங்கய்யா.
2: அது ஆக்சுவலி உந்துதல் சக்தி அதை பூஸ்ட் எனர்ஜியை கொடுக்குறவங்க தாயும் அல்ல அது மனைவியும் ஜாஸ்தி. ஒரு அந்த ஒரு தளர்ந்து மன நேரங்களில் ஒரு உந்துதல் சக்தி கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள்ல விடுங்க அப்படின்னு
1: அப்புறம்
2: இன்னொன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்குள்ளேயே பேசுவாங்க. பெண்கள் இழந்த இயற்கை ஆண்கள் அழக்கூடாது. ஆண்கள் அழுதாலே வெந்து நொந்து நூலா போயிடுவாங்க பெண். நானே நீங்க டைட்டில் வைத்த உடனே நான் என்னுடைய கவிதையை சாட்டன்சி விட்டா சொல்லியிருப்பேன். என்னுடைய படைத்த கவிதை டைட்டில் வைத்த உடனே என்னது படைப்பான ஒரு சாட்டன் ஸ்வீட்டா சொல்லியிருப்பேன். பெற்றவளை நான் பெற்றவள் மூலம் காண வைப்பது பெண். பட்டுப்பாவடைக்கு அழகு சேர்ப்பது பெண். பட்டாம்பூச்சியாக பறந்து தெரிவது பெண். இல்லத்தையும் இதயத்தையும் தெளிந்த நீரோடையாக ஆக்குவது பெண். பூவாக பிறந்து பூவை சுமப்பது பெண். வாழ்க்கையை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்குவது பெண். இறுதியாக இறுதுவரை பாசத்தில் உறுதியாக இருப்பது பெண். குடும்பத்தில் வீறு நடை போடுவது பெண் சக்தியாகும். நன்றிப்பா.
1: அருமையா சொன்னாரு. நிகழ்ச்சிக்கு நிறைவான நேர் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப அனுபவபூர்வமா உங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. இன்றைய வானவில் நிகழ்ச்சியில பெண்கள் சந்திக்கக்கூடிய சவால்களையும் சேமிப்பு திறனையும் பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னார் தருமபுரி பழனிசாமி அவர்கள். இன்றைய வானவில் நிகழ்ச்சியின் முத்தான நேயர் அவர் தான். பண்பலையின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவான தருப்பம் அனுபவபூர்வமாக பல கருத்துக்களும் நேயர்கள் சொன்னாங்க. பிரச்சனைன்ற ஒன்று இல்லாமல் யாருமே கிடையாது. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நேரத்தில் தவிர்க்க முடியாத பல நிகழ்வுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட சவால்களை சந்திப்பதில் எதிர்கொள்வதில் சிறந்தவங்க ஆண்களா பெண்களா? தற்காலிகமாக அந்த நிமிடத்தில் நடைபெறக்கூடிய சிக்கலை பொறுத்து செயல்படக்கூடியவர்கள் பிரச்சனையை அந்த நேரத்தில் மட்டும் சரி செய்யாமல் எப்பவுமே சிக்கலுக்கான தீர்வினை எடுக்கக்கூடியவங்க யார்? சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறமை என்பது ஒருவரின் வளர்ப்பு அவர்கள் கடந்து வந்த பாதையினை சார்ந்ததாகவும் இருக்கலாம். எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சோர்ந்து போகாமல் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மன வலிமை யார்கிட்ட இருக்குது? ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருந்த மாதிரியே திருமணம் முடிந்த பிறகு தன்னுடைய கணவர் வீட்டில் இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு விதத்தில் பல சவால்களை ஏற்கத்தான் வேணும். என்ன பண்ணுறது, திடீர்னு உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யணும், கையில் பணமே இல்லைன்னு சோர்ந்து உட்காரக்கூடிய கணவரிடம் இந்தாங்க என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தருணம், இப்படி பல உதாரணம் சொல்லிட்டே போகலாம். அப்பா இது வேணும்பா வாங்கித்தாங்கன்னு கேட்கக்கூடிய தன் குழந்தைக்கு எப்படியாவது வாங்கி தரணும் அப்படின்னு உழைக்கக்கூடிய எத்தனையோ தந்தைமார்கள், எதிர்பாராத விதமாக தன் கணவனை இழந்த எத்தனையோ தாய்மார்களை நாம் பார்த்துருக்குறோம். மனைவி இழந்த கணவன்மார்களையும் நாம் பார்த்துருக்கிறோம். தன்னுடைய குழந்தைக்காக இனி நாம தான் உழைக்கணும் அப்படின்னு வெளி உலகமே அறியாத தாய் வேலைக்கு போகிறதும், வீட்டில் வந்து தன்னுடைய குழந்தைக்கு நாம தான் சமைக்கணும் அப்படின்ற தாயாக மாறிய ஆண்கள் எத்தனையோ பேர்களை நம் கண்கள் பார்த்து தான் இருக்கிறது. பிரச்சனைகளும் சவால்களும் சிக்கல்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறது அனைவரின் வாழ்விலும். அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை நம் அனைவரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. சகிப்புத்தன்மையோடு தளராத மனதோடு தைரியத்தை அதிகப்படுத்தி நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாமார்கள் தந்தைமார்கள் எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் அம்மா பசிக்குது அப்படின்னு தன் குழந்தையை சொன்னவுடன் தன்னுடைய சோர்வையெல்லாம் தாண்டி உடனே சமைத்து தரக்கூடிய தாய் உள்ளங்கள். நாம் இருக்கேன், நான் பார்த்துக்குவேன், என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் எத்தனை பேர். எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த இடத்தில் பெற

நடக்கிறது. எதையும் ஏற்றுக்கொள்பவர்கள் ஆண்களாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்பவர்கள் பெண்கள்தானே. விழும்போதுதானே எழ முடியும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றி.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: நாகா கொழுக்கட்டை மாவு.
2: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: வழங்கிய வானவில்.
5: நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிஜி பிவி பிரேம்தாஸ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜி லிஷா, கணினியாக்கும் கி நூற்றுகான். கோடை பண்பலில் இனி பண்பலை வானொலி இந்தியா தர காத்திருக்கிறது நிகழ்வுகளின் நினைவுகள். முன்பாய் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சியளிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும்போது கூடுதல் செலவுகளை தலைமை ஆசிரியர் மீது திணிப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முயன்றதாக அஞ்சுகிராம பகுதியில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: ஒவ்வொரு வருடங்களையும், மாதங்களையும், வாரங்களையும், நாட்களையும், நிமிடங்களையும், நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான். சில குரல்கள் காதுகளில் மட்டும் கேட்பதில்லை, அவை நம் நினைவுகளோடும் கலந்து மனதில் பதிந்து என்றும் நிலைத்து நிற்கும். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, இந்த வார்த்தைகளை யார் சொன்னாலும் அது பட்டிமன்ற பேராசான் சாலமன் பாப்பையா அவர்களின் குரலில்தான் நம் மனங்களில் ஒலிக்கும்.
2: அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, காலை வணக்கம்.
1: பெரும் வசீகர குரல் கொண்டவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். ஒரு தமிழறிஞராய், பேராசிரியராய், எழுத்தாளராய், பட்டிமன்ற நடுவராய், பல பரிமாணங்களை கொண்ட சாலமன் பாப்பையா அவர்கள் தனது வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்திருந்தாலும் அவர் செய்து வைத்துவிட்டு சென்றிருக்கும் தமிழ் பணி இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் உள்ளவரை நம்மிடையே நிலைத்து நிற்கும், தமிழரின் தலை நிமிரச் செய்யும். பட்டிமன்ற நடுவராகவே இவரை அதிகம் பார்த்த தமிழ் மக்களுக்கு அவருடைய பல பரிமாணங்களை எடுத்துரைக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகள். இன்று பட்டிமன்ற பேராசானுக்கு தமிழஞ்சலி.

0: சங்கம் வளர்த்த மதுரையில் இருந்து தமிழ் உலகம் முழுக்க பெருமை பெற்ற பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் 1936 சாத்தங்குடியில் பிறந்தார். அவரது குடும்பத்தில் மொத்தம் 12 குழந்தைகள், அதில் 9வது குழந்தையாக பிறந்தார். குடும்பத்தின் பொருளாதார சூழல் நன்றாக இல்லாத போதும் கல்வியின் மீதான ஆர்வம் சிறப்பாக இருந்தது. அவர் கல்வியை விரும்பி கற்றார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்த அவர் பின்னர் தியாகராஜர் கல்லூரியில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றார். அவர் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும் போதே அவருக்கு தமிழ் மொழி மீதான காதல் பெரும் வளர்ச்சி பெற்றுவிட்டது. அதற்கு துணையாக நின்றவர் அக்கல்லூரி பேராசிரியர் ஜோதி முத்து அவர்கள். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் தியாகராஜர் கல்லூரியில் முதல் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் வரிசையில் தேர்ச்சி பெறும் போதே மேடை பேச்சுகளில் அதிக ஆர்வம் கொண்டவராக மாறியிருந்தார். பின்னர் அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறையில் தலைவர் பொறுப்பை ஏற்றார். அங்கு அவர் தமிழ் இலக்கிய அறிவை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையில் பல தமிழ் மன்ற நிகழ்வுகளை நடத்தினார். அது அவருக்குள் ஒரு சமூக விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தது. மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் இந்த கருத்துக்கள் சென்று சேர வேண்டும் என்று பல பட்டிமன்றங்களை நடத்தினார். கல்லூரியில் நாடகங்களை எழுதி இயக்கினார். சிக்கலான தமிழ் இலக்கிய கருத்துக்களையும் சமூக சிந்தனைகளையும் சாதாரண மக்களும் புரியும் எளிய மொழியில் எடுத்துச் சொல்லும் அவரது திறனும் நகைச்சுவை பாங்கும் சாலமன் பாப்பையா என்ற பெயரை பேச்சாளர் என்ற நிலையிலிருந்து தனித்துவமான பேச்சாளர் என்ற நிலைக்கு உயர்த்தியது.
1: நகை விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போறான் பொம்பளைய. அவர் பில்லு போடுறாரு, வரிசையா போடுறாரு. பில்லு போட்டுட்டு முதல்ல என்னமோ ஒண்ணு மொத்த விலை போட்டுட்டு அதை 8 பெருக்கிறாரு. பெருக்கி முடிச்சிருப்பாரு, என்னத்தையே ஒன்ன கூட்டுறாரு, அப்புறம் திடீர்னு ஒன்ன கழிக்கிறாரு, அப்புறம் ஒன்ன கூட்டுறாரு. இது என்னங்க அப்படின்னு கேட்டால் அதுங்க சேதாரம் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோம். நம்ம அது காசு கொடுக்குறோம்ல, காசு கொடுக்கறது நான், அந்த சேதாரத்தை கொடுத்துருங்க, நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வைங்க. இந்த ஜென்மத்தில் நீங்கள் நகை வாங்கிக்கிடுவீங்க சொல்லுங்க. இவர்கிட்டயே போய் போகிறோம், அவர் சொல்லுவார் எங்கள் வீட்லேயே கூட்டிகிட்டு போய் இந்த கதை ஆச்சு, யாராக இருந்தாலும் அது முடியாது, அவர் சொல்கிறது தான். அப்படின்னா நகை வாங்க போகிற இடத்துல என்ன கதி நடக்குது, யார் கையில் நம்ம சிக்கியிருக்கோம், நகைக்கடைக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கதை. அப்படிதானே தெரியுது நமக்கு.
0: அங்கு தொடங்கிய அவரது தமிழ் இலக்கிய பணி 60 மேலாக ஆயிரக்கணக்கான பட்டிமன்றங்கள், தொலைக்காட்சி, வானொலி நிகழ்ச்சிகள் என நீண்டு விருதுகளை அள்ளி குவித்து 2021 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் அவருக்கு வாங்கி கொடுத்தது. ஒரு பேராசிரியராக தொடங்கிய அவரது பயணம் பல தலைமுறைகளை கடந்த ஒரு சிந்தனை குரலாக மாறியிருக்கின்றது. இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் பட்டிமன்ற பேராசானுக்கு தமிழஞ்சலி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: குழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
6: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
6: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
7: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: கோடி பண்பலை நூறுபுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
10: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
11: ஒரு பெரிய சாதனையாளர் பிறக்கும் போதும் வளரும் போதும் அந்த சாதனைகளுக்கான அடித்தளத்தோடு பிறப்பதில்லை. அவருடைய முயற்சியினால்தான் அந்த சாதனை சிகரத்தை தொட முடிகிறது. அப்படி ஒரு சிறிய கிராமத்தின் நினைவுகளோடும் ஒரு நடுத்தர குடும்பத்தின் போராட்டங்களோடும் கல்வியின் மீதான தீராத ஆர்வத்தோடும் தனது முயற்சியை தொடங்கியவர்தான் பட்டிமன்ற பேராசான் சாலமன் பாப்பையா அவர்கள். மேடையில் பேசும் சாலமன் பாப்பையாவைத்தான் நாம் அதிகம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவரது தமிழ் பணி பட்டிமன்ற மேடைகளோடு முடிந்துவிடவில்லை. அவர் பேசியவர் மட்டுமல்ல, கட்டுரைகளை எழுதியவர், இலக்கிய உரைகள் எழுதியவர், பழந்தமிழை மக்களிடம் கொண்டு சென்றவர். அவரது படைப்புகளில் பெரிதும் மக்களிடையே பிரபலமானது திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரை. முன்பெல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் என்று பார்த்தால் புலியூர் கேசிகன், மு வரதராசனார் என்றுதான் இருக்கும். அந்த உரைகள் தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் சாலமன் பாப்பையா அவர்களின் வருகைக்கு பிறகு அவரது உரை திருக்குறளை அனைவருக்கும் புரியும்படி எடுத்து கூறியது. திருக்குறளின் ஆழமான கருத்துக்களை சிதையாமல் அதை இன்றைய மக்களுக்கு ஏற்றாற்போல மாற்றி தந்தவர் சாலமன் பாப்பையா அவர்கள்.
12: நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான ஒரு பயணம், அவ்வளவுதானே. அது சுருக்கமான வாழ்க்கை. அது
11: உதாரணத்திற்கு ஒரு குறளையும் அதன் உரையையும் பார்க்கலாம். சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருப்படையான் ஊக்கம் அழிந்துவிடும். இந்த குறளுக்கு புலியூர் கேசிகன் அவர்கள் எழுதிய உரை. சிறுபடையினை உடையவனும் தன்

வலிமையை செலுத்தக்கூடிய இடத்தில் சேர்ந்திருந்தால் பெரும் படை உடையவனும் தன் முயற்சியில் தோல்வி காண்பான் என்பது. இந்த திருக்குறளுக்கு உரைநடை நாயகர் மு வரதராசனார் எழுதிய உரை, சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கமழிவான். இதே குறளுக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதிய உரை, பெரிய படையை உடையவன் சிறிய படையை உடையவன் ஓடி இருக்கும் இடம் தேடி போனால் போனவனின் பெருமை அழியும். இப்படி இயல்பு மொழியில் 1330 குறள்களுக்கும் உரை எழுதி தந்தவர், தனது குரலால் கதைகளோடு சொல்லித்தந்தவர் சாலமன் பாப்பையா அவர்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் பட்டிமன்ற பேராசானுக்கு தமிழஞ்சலி.

0: குரலுக்கு சாலமன் பாப்பை அவர்கள் எளிய உரை எழுதி தந்தது மட்டுமல்லாமல், அவர் சங்க இலக்கியத்தின் முக்கியமான படைப்புகளான புறநானூறு, அகநானூறு போன்றவற்றிற்கும் உரை எழுதி பழந்தமிழ் இலக்கியத்தை இன்றைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தார். பழைய தமிழ் புதிய பார்வை, இதுதான் அவரது உரைகளின் தனிச்சிறப்பு. இலக்கியம் என்றாலே கடினமான மொழியில் புரியாத சொற்களால் தான் இருக்க வேண்டும் என்று கூட சிலர் நினைக்கலாம். அதன் சுவையை ரசிக்க வைக்க, அது மக்களுக்கு புரிய வேண்டும் என்று ரசிக்க கற்றுக் கொடுத்தவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். அவர் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோன்றி ஒரு திருக்குறளை பற்றிய கருத்தையும் கதையையும் சொல்லிக்கொண்டே வர வர, அது எந்த குறளாக இருக்கும் என்ற எண்ணம் பார்வையாளர்கள் மனதில் உருவாகிவிடும். நிகழ்ச்சியின் நிறைவாக அவர் அந்த திருக்குறளை சொல்லும்போது அந்த கருத்துக்கள் அந்த குறளுக்கு எப்படி பொருந்தும் என்பதை நம் மனம் புரிந்து கொள்ளும். அருகில் இருக்கும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் குழந்தைகள் காத்திருந்து அந்த திருக்குறளை கேட்டுவிட்டு ஓட்டமும் நடையுமாக பள்ளிக்கூடத்திற்கு சென்ற நாட்களை கொடுத்தவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். அவரது தன் வரலாற்று புத்தகமான பட்டிமன்றமும் பாப்பையாவும் அவரது அனுபவங்களையும் பேச்சு பயணத்தையும் பற்றி எடுத்து சொல்கிறது.
1: பிள்ளைகள் அவருக்கு ஒரு கஷ்டம் தானுங்க, இந்த சூழல்ல இவங்களுக்கு வாங்கி கொடுத்து எங்கெல்லாம் நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்து போகும்போது டிராயர் கூட இல்லை. நான் போன கோலத்தை பார்த்தா இப்ப நினைச்சு நான் பாக்குறேன், திருப்பி பார்க்கலாம்ல என்ன, நான் திருப்பி என்னுடைய மன அழுக்குகளை நான் திருப்பி பார்க்கலாம்ல, என்னுடைய மேனி அழுக்குகளை நீங்க தான் பார்க்க முடியும், என்னுடைய மன அழுக்குகளை நான் மட்டுமே பார்க்க முடியும், என் மனைவி கூட பார்க்க முடியாது, நான் திருப்பி பார்க்கலாம்ல இன்னே. அப்படி பார்க்கிற போது எத்தனை நகைப்பு எத்தனை வியப்பு, இப்ப கஷ்டம்தான் அப்படின்னு முடிச்சிருக்காரு.
0: கம்பனின் படைப்புகளையும் கூட சாலமன் பாப்பையா அவர்கள் பல்வேறு புதிய கோணங்களில் அணுகி அதை கம்பனை தேடி, கம்பனின் தமிழமுது, கம்பனில் உலகியல் என்று பல புத்தகங்களாக மாற்றி கொடுத்தார். அது கம்பனின் உலகத்தை மக்களுக்கு எளிதாக புரிய வைத்தது. இப்படி ஒரு சிறந்த தமிழறிஞராக மக்களுக்கு பல புத்தகங்களை கொடுத்தவர் சாலமன் பாப்பையா அவர்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் பட்டிமன்ற பேராசானுக்கு தமிழஞ்சலி.
2: ஓ.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: பட்டிமன்றம் என்ற ஒரு சிறப்பான வழக்காடு மன்றத்தை தமிழ் மொழி போல வேறு எந்த மொழியிலும் பார்க்க முடியாது என்ற பெருமை தமிழுக்கு உண்டு. அதிலும் கருத்துக்கள் மட்டுமல்லாமல் அதனோடு சிரிப்பு கலந்து நகைச்சுவைக்கும் பெரும் இடம் கொடுத்தது பட்டிமன்றம். சாலமன் பாப்பை அவர்களின் பேச்சை கேட்டால் முதலில் நம்மை ஈர்ப்பது அவரது நகைச்சுவைதான். ஆனால் நாம் சிரித்து முடித்த பிறகு நம் மனதில் நிற்பது அவர் சொல்லும் சிந்தனைகள்தான். அதுதான் அவரது பேச்சின் தனித்துவம். அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் கணவன் மனைவி உறவு, குடும்பம், பிள்ளைகள், கல்வி, வேலை, சமூக பழக்கங்கள் போன்ற எளிய விஷயங்களையே பட்டிமன்ற தலைப்புகளாக எடுத்துக்கொள்வார் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். ஆனால் அந்த சாதாரண தலைப்புகளுக்குள்ளும் பேசும் விஷயங்களுக்குள்ளும் சொல்லும் உதாரணங்களுக்குள்ளும் மனித இயல்பை நகைச்சுவையோடு வெளிப்படுத்துவார்.
7: வீடு வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பிச்சுக்கிட்டான், அவன் பாட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான். நாம தான் விரும்பி அடிச்சு வச்சோம், அவன் டாலர் அனுப்புறான்டான்னு சொல்லி ஆசைப்பட்டு. போடா போடா, இந்த தெருக்கானிக்கு போகிறான், பயப்படணும்டா, நம்மளை மதிக்காதவங்க எல்லாம் சாகணும்டா அப்படின்னு சொன்னது நாம தான். இப்போ அவன் தெருக்கான் தான் தூக்கி போட வேண்டியிருக்கு நம்மளை. அவனை காணமையா, நம்ம பெத்த பிள்ளையே காணும். அவன் ஒரு ஃபோன்லேயே நின்றுட்டான், டக்குன்னு ஒரு ஃபோன் சொல்லிட்டு ஏதாவது செலவு இருந்தால் சொல்லுங்கள், அந்த வீட்டை கூட நீங்கள் யாரையும் எடுத்துக்கோங்க வேண்டாம். எனக்கு ஏன்னா அவன் இருக்கிற வாழ்க்கைக்கு இந்த வீடு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவனுக்கு இந்த காசு அவனுக்கு தேராது. இப்போ அவன் வரலாம்னாலும் வர முடியல, பிள்ளைகள் வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யுது, உன் இஷ்டம், போகணும்னா போ. அந்த புழுதி

0: காட்டுக்கு நீ போ, நாங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கு சொர்க்கம்ன்றாவேன், நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போய் சொல்றாவே. அப்படின்னா என்னாச்சு, மாறிடுச்சா எல்லாம்?
1: குடும்பத்தில் யார் முக்கியம், அம்மாவா மனைவியா? இந்த கேள்வி எவ்வளவு சிக்கலானது என்பதை புரிந்து கொண்டும் நகைச்சுவையாக ஒரு மனிதனின் அன்றாட அல்லலை வெளிப்படுத்தியும் நிறைவில் குடும்ப உறவுகளின் மதிப்பையும் பொறுப்பையும் நினைவூட்டி நிறைவு செய்வார். பெரும்பாலும் அவரது பட்டிமன்ற தீர்ப்புகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இரு சாரரையும் இணைத்து வைக்கும் தீர்ப்புகளாகவே அமையும். இதுபோல எத்தனை எத்தனை தலைப்புகள். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பெற்றோரா ஆசிரியர்களா? சந்தோஷ வாழ்வின் ரகசியம் என்ன? இன்றைய சூழலில் எது தேவை, பணமா மனநிறைவா? இப்படி பல ஆயிரம் தலைப்புகளை சொல்லாண்டவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இவரது இந்த எளிமையான அணுகுமுறைதான் பழந்தமிழை பாமர தமிழர்களோடு இணைத்தது. திருக்குறள், சங்க இலக்கியம், கம்பன் போன்றவற்றை பேசும்போது கடினமான இலக்கிய சொற்களுக்குள் நம்மை சிக்க வைக்காமல் நம் வீட்டில் நடக்கும் ஒரு நிகழ்வோடு இணைத்து விளக்குவார் பேராசிரியர். அதுவே சாலமன் பாப்பையாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பட்டிமன்ற பேராசானுக்கு தமிழஞ்சலி.

சாலமன் பாப்பையா ஒரு இளம் பேச்சாளர் அன்று. தமிழ் மீது காதல் கொண்டு, மேடையின் மீது நம்பிக்கை கொண்டு தனது தமிழ் பயணத்தை தொடங்கியவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இவரது தமிழ் பயணத்தை பற்றி புரிந்து கொள்ள அவரது பள்ளிக்காலத்திற்கு செல்ல வேண்டும். வாருங்கள், போகலாம். மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் உள்ள வெள்ளி வீதியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் சாலமன் பாப்பையா. இன்று அந்த பள்ளி மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாக உள்ளது. அங்குதான் தமிழ் அவருக்கு அரிச்சுவடி கற்றுக் கொடுத்தது. பின்னர் இன்டர்மீடியேட் முடித்துவிட்டு அரசு தேர்வு எழுதி செங்கல்பட்டில் வருவாய்த்துறையில் பணியாற்றினார். அப்போது நண்பர்கள் முதுகலை தமிழ் படிக்க வற்புறுத்தியதால் தியாகராஜர் கல்லூரியில் முதுகலை தமிழ் படித்தார். அதற்கு பிறகு வேலூர் ஊரஸ் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியை தொடங்கினார். இப்படி மாணவர் முதல் ஆசிரியர் வரை தனது தமிழ் கல்வி பயணத்தை செய்தவருக்கு பேச்சுக்கலை தொட்டு கொடுத்தது அவரது 3ஆம் வகுப்புதான். அங்கு ஆசிரியர் எழுதி கொடுத்ததை மனனம் செய்து ஒப்புவிக்க தொடங்கினார். அப்போது உலகப் போர் குறித்து ஒரு பேச்சு போட்டியில் பரிசு கிடைக்காவிட்டாலும் சிறப்பாக பேசி கலந்து கொண்டார். பள்ளியில் நடந்த பேச்சு பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து மேடை பேச்சுக்கான அடித்தளத்தை வலுவாக்கினார். நாடகங்களில் நடித்தார். அமெரிக்கன் கல்லூரி பள்ளியில் திருவள்ளுவர் கழக தலைவராக செயலாற்றினார். வேலூர் ஊரஸ் கல்லூரியிலிருந்து ஒரு முறை கிராம சுற்றுலாவுக்கு சென்றபோது முதன் முதலாக பாரதி விழாவில் பேசினார். அதுதான் அவர் மக்களை நேரடியாக சந்தித்து பேசியது என்று சிலாகிப்பார். அங்கு தொடங்கிய மேடை பேச்சு அவரை பாரதி விழாவிற்காக கொல்கத்தா வரை சென்று சேர்த்தது. அதைத் தொடர்ந்து பாரதி விழா பட்டிமன்றங்களில் குன்றக்குடி அடிகளாரின் தலைமையில் பேசத் தொடங்கினார். கிட்டத்தட்ட 7000 பட்டிமன்றங்களில் பேச்சாளராகவும் நடுவராகவும் இருந்து 500 தனி மேடை பேச்சுகளை வழங்கியவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள்.

பள்ளி மாணவரின் மனப்பாடம் செய்யப்பட்ட பேச்சு பாரதி விழா மேடைகளில் வளர்ந்த அந்த பேச்சு பட்டிமன்றத்தின் பிரபல குரலாக மாறியது தமிழ் மக்களின் பாக்கியம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பட்டிமன்ற பேராசானுக்கு தமிழஞ்சலி.

0: சாலமன் பாப்பையா அவர்களின் தமிழ் பயணம் தமிழோடு நின்றுவிடவில்லை. பள்ளி பருவத்தில் திருக்குறள் முனுசாமி அவர்களின் பேச்சையும், கல்லூரி காலங்களில் திருவாசகமணி, அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, சிபி சிற்றரசு, கம்யூனிஸ்ட் ராமமூர்த்தி, ஜீவானந்தம் ஆகியோரின் பேச்சுக்களையும் கேட்டு ரசித்தவர். தமிழைப் போலவே சமஸ்கிருதத்தையும் படிக்க வேண்டும், அதன் இலக்கிய சாரத்தையும் ருசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ஆனால் பொருளாதார சூழ்நிலை அவரை சமஸ்கிருதம் படிக்க விடவில்லை என்று ஆதங்கப்பட்டவர். கற்றல் என்பது மொழிக்கான போர்க்களம் அல்ல என்ற அவரது எண்ணத்தை பரந்த சிந்தனையோடு வெளிப்படுத்தியவர். புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளும் போது புதிய சிந்தனைகள் மலரும் என்று நம்பியவர். தனது பேச்சைப் போல பிறரது பேச்சையும் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இவர் கல்லூரி காலத்திலேயே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பார்வை என்ற நூலை எழுதி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல்களில் இருந்த சமூக சிந்தனைகளை நூல் வடிவில் தந்தவர். இதுவே மக்கள் கவிஞரின் படைப்புகள் பற்றி வெளிவந்த முதல் திறனாய்வு நூலாகும். மேலும் சாலமன் பாப்பையா அவர்களின் வானொலி உரைகளை உரைமலர்கள் என்ற நூலாக வெளியிட்டார். இந்த நூல் மதுரை பல்கலைக்கழகத்தில் பாடமாகவும் அமைந்தது. அதற்கு பிறகே திருக்குறள் உரையை எழுதினார். மொழிகளை இணைத்து பார்த்து, இலக்கியத்தை மக்களோடு இணைத்து பார்த்து, சிந்தனை அறிவை எளிமையாக்கியவர் சாலமன் பாப்பையா.
1: ஒருத்தன் தனக்கு கேடு வருதுன்னா யாரால வருது? ரோட்ல நான் போய்கிட்டே இருக்கேன், திடீர்னு போய் காவல்காரன் அப்படி வராரு அப்படின்றாரு. என்ன என்ன, நிறுத்துங்க வண்டிய. ஏன் நீங்க உண்மையில வந்திருக்கீங்க? அப்ப உண்மையில போனது யாருடைய தப்பு? நம்ம தப்பு தானே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ தெரிஞ்சிருக்கணும். இந்த ரூட்ல போலாமா? இப்ப நம்ம வந்து சொல்றோம் சார், நான் வெளியூர், தெரியாம வந்துட்டேன். அவர் கொஞ்சம் ரொம்ப விவரமான ஆள். அவர் வண்டியை உரிச்சுக்கிட்டே அப்படி ஓரமாக போயிருங்க, இனிமேல் ஓட்டிக்கிட்டு போகாதீங்க. அவர் ஒரு தங்கமான ஆள், நம்ம வீட்டு பிள்ளை தானே அவரு அப்படின்னு சொல்றவர் இருக்கா? இல்லை ஓரங்கட்டியா, ஓரங்கட்டியா? அப்போ இப்போ யார் கையில் இருக்குது? ஓரங்கட்ட சொல்றதுல அவர் கையில் தான் இருக்குது.
0: இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் பட்டிமன்ற பேராசானுக்கு தமிழஞ்சலி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கிய வாழ்க்கை பயணம், ஒரு பள்ளி மாணவரின் மனப்பாட பேச்சில் தொடங்கிய மேடை பயணம், விரிவுரையாளராக பேராசிரியராக உயர்ந்து பட்டிமன்ற பேராசானாக தமிழ் மக்களின் இல்லங்களுக்குள் சென்ற குரல், அதுதான் சாலமன் பாப்பையா அவர்களின் குரல். திருக்குறளை எளிமைப்படுத்தி சங்க இலக்கியத்திற்கு சுவை கூட்டி கம்பனை புதிதாய் பார்க்க வைத்து நகைச்சுவையில் சிந்தனை கலந்து தமிழில் வாழ்வியலை கலந்து சிக்கலான இலக்கியத்தை எளிய மக்களிடம் கொண்டு சேர்த்து பெரிய சாதனை படைத்தவர் தமிழறிஞர், இயல்கலை அறிஞர், தமிழக அரசின் கலைமாமணி விருது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முத்தமிழ் பேரறிஞர் விருது, இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். பட்டிமன்ற மேடையில் மட்டுமல்ல, வானொலி, தொலைக்காட்சி என்று பல தளங்களில் பயணித்த அவரது குரல் சினிமாவிலும் ஒலித்தது. புது வருஷம், பாய்ஸ், எஸ் மேடம், சிவாஜி த பாஸ் போன்ற திரைப்படங்களிலும் தோன்றி தனது பன்முக திறமையை வெளிப்படுத்தினார்.
6: ஐயா ராமலிங்கம், வீடு தேடி வந்தவர்களை இப்படி வெளியே நிக்க வைக்கலாம் ஐயா? இதுவாயா தமிழ் கலாச்சாரம்?
7: என்னையா உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு?
6: அவர் கண்ணப்பாரியா, அவர் கலரப்பாரியா, ஐயோ அவர் ஸ்டைலப்பாரியா. இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா?
8: நீங்க ரொம்ப புகழ்றீங்க
6: பாரியா. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா?
7: நாங்க ஒண்ணு எங்களை கூப்பிடலங்க.
6: அட, விரோதியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவர்களுக்கு ஒருவா காப்பி தண்ணி கொடுத்து அனுப்புறதா தமிழர் பண்பாடு. நல்ல ஜனங்க கிடைக்கிறது கஷ்டம், கூட்டிட்டு போய் நல்லா பழகுங்க.
5: எந்த மேடையாக இருந்தாலும், எந்த தளமாக இருந்தாலும் அவரது அடையாளம் ஒன்றுதான், அது தமிழ். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் தனது 90வது வயதில் உடல்நல குறைவால் மதுரையில் நேற்று செப்டம்பர் 11 காலமானார். ஒரு பேச்சாளர் மறையலாம், ஒரு பேராசிரியர் மறையலாம், ஒரு கலைஞர் மறையலாம், ஆனால் ஒரு தலைமுறை

மக்களுக்கு தமிழை நேசிக்க கற்றுக் கொடுத்த ஒரு குரல் எப்போதும் மறையாது. பட்டிமன்றங்களில் சிரிக்க வைத்த பேராசிரியர், தனது கருத்துக்களால் நம்மை சிந்திக்கவும் வைத்தவர், தனது விருதுகளை விடவும் மக்களின் அங்கீகாரம்தான் பெரிது என்று பெருமைப்பட்டவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் மறக்காது. அவர் காட்டிய வழியில் நிலையாய் பயணிக்கும், அதுவே அவருக்கு நாம் தரும் குருதட்சணை.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பட்டிமன்ற பேராசானுக்கு தமிழஞ்சலி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை தமிழ் பேராசிரியரின் தமிழ் பயண தகவல்களோடும் பட்டிமன்ற பேராசானின் பண்பான சிந்தனை சிதறல்களோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

நிறைவுக்கு வருகிறது நிகழ்வுகளின் நினைவுகள். மீண்டும் மீட்டலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. நாளை

பண்பலை வானவில் இந்தியா தருகிறது வியத்தகு இந்தியா. அன்பு நேர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் பண்பலை படைப்பாளிகள் பவனி வர இருக்கிறார்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு நாம் ரசிக்க வருகிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பூர் கோமதி அவர்களின் பாடல் தொகுப்பில் வளம் வர நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். 100.5 இனி நிறுத்திய வரியிலிருந்து தொடர்ந்து பாடலை பாட அழைக்கிறது பாட்டு பட்டாளம். நேயர்களின் பாடல்களை ரசிக்கும் முன் கேட்டுவிடுவோம் செய்திச் சுருக்கத்தை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்கோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம் குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அடிப்படை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: இதயத்தோடு சேர்ந்து இசைமொழி பேசி மகிழும் கொடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினே அன்பு உறவு.

0: அன்புடன் அன்புடன் அழியுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்றும் அனைத்து உறவுகளும் இரலாம் 24 24 26 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2 நிகழ்ச்சியில் உங்களோடு
1: மெர்லின் ரமேஷ்,
0: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
1: பாட்டு பட்டாளம் நிறுத்திய வரியிலிருந்து இன்னைக்கு பாட பாடணும். அதாவது அந்த பாட்டுல என்ன வரி வருதோ, எங்க பாடல் வந்து முடிவு பெறுதோ, அதுல இருந்து அடுத்த வரிய பாடணும். பாடலோட தொடக்கத்தை
0: பாடக்கூடாது. அதனால அதுக்கப்புறம் ராகம் தெரியும், எங்களுக்கு வரிகள்லாம் தெரியாதுன்றதுக்காக நீங்களா கவிஞர்களாலாம் மாறக்கூடாது.
1: அந்த பாட்டுல என்ன இருக்கோ அதே உள்ளது உள்ளபடி பாடிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து வெற்றியாளர். அப்படிதானே? இப்போ நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வாங்க பாடலாம். இனிப்புல வந்துட்டீங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை காலிக்கு அவ்வளோ சொல்றது கோமதி பேசுறேங்க.
1: கோமதி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க. நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கும். கோமதி அம்மா பாடல்
2: பாட இணைப்பு கிடைக்குமா கிடைக்குமான்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லைனே கிடைச்சிருச்சு.
1: கிடைக்குமா கிடைக்குமா இன்னைக்கு கிடைச்சிருச்சுல,
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க.
0: சரிங்க, அந்த மகிழ்ச்சியோடைய பாடல் கேளுங்க, அப்படியே கேட்டுட்டு பாடுங்க. சரிங்களா?
3: கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே.
1: முறை போடுங்க.
3: கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே.
0: என்ன
1: நீங்க வந்த உடனேதான் உங்களுக்கான வினாவே வருது பாடல் மூலமா. சரி, இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணீங்க, முதல் நேராவும் வந்துட்டீங்க. எல்லாரையுமே கேட்டதா சொல்லிடுறோம். சரிங்களா? நன்றி கோமதியம்மா. இப்போ அடுத்து நேயர் வாங்க. 11:06 வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறேன்.
0: மாயக்கண்ணன், பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாம்,
0: கேளுங்க.

0: அன்பே உன்னை,
1: அது வந்து பாடல் வரிகள், நாங்க கொடுத்த வரிகள் இது. அதுக்கு அடுத்த வரியை நீங்க பாடணும். திரும்ப கேளுங்க.
2: அன்பே உன் ஒற்றை பார்வை அதை தானே யாசித்தேன், கிடையாது என்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன்.
0: உள்ளங்கையில் அவர் உயிர் வைத்தால் ஒரே
3: பாட சொன்ன, எதை பார்த்து வாசிக்கிறீங்க?
1: என்னங்க ஆச்சு?
3: கூகுள் பண்ணி எடுத்துட்டாருன்னு
1: நினைக்கிறேன்.
0: நாங்க
3: வந்து பேச்சு போட்டியோ?
1: இல்லங்க, இது வந்து இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் மாயக்கண்ணன் அவர்களே, ஒரு நிமிடம் அமைதி காக்கவும். இங்க பாருங்க, உங்க நீங்க வந்து சரியான வரியை எடுத்துட்டீங்க. இப்ப வாசிக்க கூடாது, வரியை பாட வேண்டும். இது பாட்டு பட்டாலல்ல பாடுங்க, இல்லனா உங்களுக்கு
0: தூக்கம் கேட்டு இன்று உன்னை
1: தான். அப்படியா? நான்கு ஆண்டு தூக்கம் கேட்டு இன்று உன்னை சந்தித்தேன்.
3: அப்படில வரச்சும்
1: கடலும் நிலவும்
3: முயற்சின்னு
1: சொல்லலாம். அடுத்த முறை வந்து வரிகளை கண்டுபிடிச்சு

0: கண்டிப்பா பாடணும், பாடியே தான் ஆகணும். இப்ப யாரு இங்க இருந்து வாங்க பேசலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் திருவிக்கா நகர் ரூபா வேலுமணி.
1: ரூபாம்மா பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
1: கேளுங்க, வானொலியோட சத்தத்தை குறைச்சு வச்சுக்கோங்க.
2: நான் போட சொல்லுவத கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு, இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு, அழுக்கொண்டு தருவாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடிக்கணும், அன்பையினாலும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும்.
0: அருமை ரூபாமா, அழகா பாடிட்டீங்க. உங்களுக்காக கோடை பண்பலை 105.5 ஒரு பாடல் வருது. அதுக்கு முன்னாடி
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
9: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
10: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
9: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
10: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
9: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூரணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
10: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
11: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர், 3 ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே, வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே, கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டங்க சிவிரிபுதூர்ல இருந்து திரு சுப்பிரமணியன்.
3: சுப்பிரமணியன், பாடல் கேட்கலாங்களா?
4: கேட்கலாம் மேடம்.
0: நீங்க பாடினா இன்னும் அழகா இருக்கும்.
4: நல்லா இருக்குங்க மேடம். எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குங்க மேடம்.
0: சரி, ஒன்னும் இல்ல, 100 முறை இந்த பாடலை
3: கேளுங்க, அந்த ரைமிங்லயே தான் அடுத்த வார்த்தை வரும்.
4: சரிங்க. எனக்கு ரொம்ப பதட்டம்.
0: கேளுங்க, அடுத்த முறை வரும்போது இந்த பாடலை, இதே மாதிரி உங்களுக்காக கொடுக்கப்படும் பாடலை நீங்க பாடணும், சரிங்களா? பாடுத்தனே இருக்கும் அதே பாடலா, எப்படி என்னன்னு தெரியல. சரி வாங்க.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அதே
3: பாட்டு பாடுங்க கேக்கலாம்.
0: கண்ணதாசன் பாடல் வரி போல.
3: என்னாச்சு அலிமா, அமைதி ஆயிட்டீங்க?
0: பாடுங்க.
3: அதாவது நிறுத்திய வரியில இருந்து.
0: சரி, அடுத்து பாடுங்க. நீங்க தான் பாடுறீங்க.
5: யார் பாட்டு போடுங்க?
0: இல்ல, இந்த பாடல நீங்க வந்து நல்லா பாடுனீங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து தொடர்ந்து பாடுங்க.
5: என்ன நீ அழகு உன்னிடான அழகு நம்ம யாவும் அழகே.

0: கண்ணதாசன் பாடல் வரி போல
1: கொண்ட காதல் வாழும் நிலையாது, கம்பன் பாடி போன தமிழ் போல, இந்த நாளும் வீகும் தலமாக, மழை நீயாக வெயில் நானாக, வெள்ளாமை கொஞ்ச நேரம் கொஞ்ச பேசக்கூடாதா.
2: இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பாடியிருந்தீங்கன்னா இன்னும் அழகா இருந்திருக்கும். பரவாயில்ல, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வாங்க, 11:19
3: வணக்கம். என்ன அமைதியா இருக்காங்க, வரவங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? வணக்கம்,
2: இனிப்புல வந்துட்டீங்க.
3: வணக்கம்
4: வணக்கம் மேடம், ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும்.
4: நாங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டியில இருந்து சமூக ஆனந்தம் பேசுறேங்க.
3: நாங்கன்றீங்களே, எத்தனை பேர் சேர்ந்து பேசுறீங்க, எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க?
4: பொதுவா சொல்றதுதான்,
2: பேச்சு வழக்குல வர்றதுதான், அப்படிதான். சரி சரி, உங்களுக்கான பாடல் கேளுங்க, கேட்டுட்டு பாடலாம்.

0: தெரியலீங்களே.
1: ஒரு முறை கேளுங்க, ரொம்பவும் பரிச்சயமான பாடல் தான், கேளுங்க, கேட்டுட்டு பாடுங்க.

0: மூக்கின்
1: மேடம் அது
0: மேலேன்னு
1: நாங்கள்
0: அப்படி வரும். மூக்கின் மேலே என்ன அணிகலன் போடுவாங்க? மூக்குல என்ன அணிகலன் போடுவாங்கன்னு கேட்டா தெரியலங்கிறீங்க. மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா, கழுத்தின் கீழே
2: கழுதைகள் இரண்டு
0: மிச்சம் உள்ளதே அதுவா,
2: அதை அறியாமல் விட
1: மாட்டேன்.
2: இப்படி பாருங்க,
0: ஏதோ அது ஏதோ
1: இருக்கின்றது, அதை அறியாமல் விட மாட்டேன், அதுவரை உன்னை தொட மாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று.
0: ஓஹோ, ரொம்ப அருமையா பாடினீங்க. இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. நிறுத்திய வரியிலிருந்து அடுத்து தொடர்ந்து பாடினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம். கோடை பண்பலை 100.5

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கோடை தென்றல். நாளை ஒளிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம்.
2: எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
3: 15 இயர்ஸ். இப்ப வரைக்கும் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் பிரைவேட்ல தான் இருக்கும்.

0: கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது, இருந்தாலும் சமூக சேவை. ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழுக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லை அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்களுக்கு செய்யறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch எல்இடி டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: கொடை பண்பலையின் 100.5 நாம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிறுத்திய வரியில இருந்து பாடலை பாடுறது தாங்க. நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப நல்லா முயற்சி பண்றாங்க. ஒரு சிலர் வந்து பாடுறேன்ற பேர்ல வாசிக்கவும் செய்யறாங்க.
4: இருந்தாலும் தொடர்ந்து நல்ல ஒரு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்குன்னு ஒரு பாடல் போடும் போது இந்த வராது வார்த்தைகள் வரிகள் இது அடுத்த நேருக்கு போறப்ப
3: கொடுத்துருக்கலாமே
4: அப்படி எல்லாம் யோசிப்பாங்க. இப்போ என்ன பாடல் நமக்கே தெரியாது. யாரு எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: வணக்கம்.
5: இனிய முற்பகல் வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி.
4: சரிங்க, பாடல் பாட தயாரா இருக்கீங்களா?
5: போடுங்க மேம், பாடுவோம்.
3: இன்னொரு முறை பாடலை கேளுங்க, கேட்டு கூடவே
4: சேர்ந்து பாடுங்க.

0: தங்க தேரு கண்டதில்ல இந்த ஊரு.
1: காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி நீ தொடத்தானே.
0: நாம் பிறந்தே காதூரலோனாச்சு கதை சொல்லுதம்மா காதூரலோனாச்சு.
1: அருமை, வாழ்த்துக்கள்ங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க, நல்லா பாடினீங்க. அடுத்த நேயர் வாங்க. 11:32
2: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலுகட்டம் வெட்டிலை மாநகரமான பத்தலூர்ல இருந்து சித்ரா பேசுறேன்.
2: சித்ராமா, பாடல் கேட்கலாமா?
3: கேட்கலாம்,
2: கேளுங்க.

0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அடுத்த முறை நிச்சயமாக நீங்க பாடுவீங்க, உங்களுக்கான வாய்ப்பும் காத்திருக்கிறது. இப்போ யாரு எங்கிருந்து வாங்க பாடலாம்?
1: வணக்கம்
2: சகோதரிகள் இருவருக்கும் முற்பகல் இனிய வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் சுப்பலாபுரத்திலிருந்து குணசேகரன்.
0: குணசேகரன் ஐயா, பாடல் பாட தயார்.
2: ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த காலையில பாட்டு பட்டாளத்துக்கும் இந்த வண்ணத்துறையைக்கும் இணைப்பு பிடிக்கிறேன்னா, அந்த பஸ்ல கூட்டமா இருக்கும் பாருங்க, ஏறி போய் சீட்ல உட்கார்ந்தா
0: அப்பாடாங்க.
2: நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. அது மாதிரி இருக்குது.

0: அப்படி இல்ல இல்ல
1: எதுவுமே வந்து எளிதா கிடைச்சிருச்சுனா அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்காதுல்ல அப்படிதானே.
2: அதாவது டவுன் பஸ்ல ஈஸியா வந்து சீட் கிடைச்சிரும், ஆனா சூப்பர் டீலக்ஸ்ல கிடைக்காது இல்ல, அந்த மாதிரிதான். சரி பாடல் கேளுங்க.

0: இது நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் முரட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள், இதயம் திருந்த மருந்து சொல்லடா.
1: அருமை அருமை அருமை, ரொம்ப நல்லா முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சு பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
6: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: என்ன கொடுத்தாலும் அதுக்கு வந்து தயாரா இருக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா? அதுவே ஒரு சிறந்தது. பாடலும் பாடுறாங்க. இப்போ யாரு எங்கிருந்து வாங்க, பாடலாம் பேசலாம்.
0: வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: பாடலையும்
0: பாடிடலாமா?
6: கேளுங்க.

0: எப்படி வருமே பாடுங்க. வந்தாயே நீயும் வாசல தேடி,
1: சொந்தேனே நானும்
0: எனக்கு ஒரு ஜோடி. இது வந்து உங்களுக்கான வரி, இது அடுத்த வரியை தான் நீங்க பாடணும். எப்படி தங்கத்தேரு
1: தங்கத்தேரு
0: கண்டதில்ல இந்த ஊரு.
2: தொடர்ந்து
0: நிகழ்ச்சி கேளுங்க. இப்ப யார் வர போறாங்க வாங்க பாடலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் அவர்களுக்கும் பவிஷ்ய

0: மேடம் அவர்களுக்கும் பாசம் அன்பு அறிவிப்பார்கள் அனைவருக்கும் முற்பகல் வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
1: மகாராஜன் ஐயா, பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம் மேடம்,
1: கேளுங்க.

0: வானவில்லை போலே தோன்றிடும் அழகான காதல்.
1: சாரல் வீழும் நேரம் வானவில்லை போலே.
2: சரி, தோன்றிடும் அழகான காதல்னு முடிஞ்சிருக்கு. அடுத்தது நீங்க பாடணும். அடுத்த வரி என்ன?
1: நான்
2: முதல் வரியை பிடிச்சு பாடிடுறேன் மேடம். சரி, நீங்க முதல் வரியை பிடிச்சாலும் அடுத்த வரியை பாடிதான் ஆகணும். இது சரிங்களா?

0: எந்த வரியில இருந்து நாங்க கொடுத்தோமோ அங்கிருந்து ஆரம்பிச்சு நீங்க அப்படியே தொடர்ந்து பாடுங்க பாக்கலாம்.
1: வானவில்லை போல தோன்றிடும் அழகான

0: பழகும் பாதம் பார்த்து அவள் சுப்ரபாதம் பாட, சினுங்கும் கொழுசும் சுருதி சீர்க்குமா, கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி.
1: இங்கப்பா பாடுறேனாரு, நம்மளை பாட வச்சுட்டு போயிட்டாரு.
2: நான் கிளம்புறேன், நீங்களே பாடுங்க அப்படின்னு கிளம்பிட்டாரு நினைக்கிறேன்.
1: பரவாயில்ல, இப்போ 11:46 இணையக்கூடிய நேயர் வாங்க.
2: வணக்கம்.
3: பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும், நம்ம பண்பல பேர கேட்டா சிறக்கும் சிறக்கும். பசி அம்மாவுக்கும் மெர்லினுக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள் அம்மா.
2: வணக்கம்.
1: பேர் சொல்லிருங்க.
3: நான் தான், என்ன தெரியாதவங்க யாரு இருக்க முடியாது, குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து நிறுத்திய வரியிலிருந்து தான் பாடல் வந்திருக்கேன்.
1: அதே மாதிரி பாடலையும் பாடிட்டீங்க, சூப்பரா இருக்கும் பாடல் கேட்டு.
3: பழைய பாட்டு, பழைய பாட்டு.

0: அந்த பூமகள் நாளே இரு புன்னகை வருவதனாலே மனமோ இதமோ இதையோ நான் பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு சில வார்த்தைய தவறா
1: பார்த்திருப்பேன். இன்னொரு முயற்சி பண்றீங்களா? எப்படி
0: போடுங்க இன்னொரு.
1: உனக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க கேளுங்க கேளுங்க.

0: அந்த பூமகள் பூர்வமே,
1: அந்த பூமகள் சரி, அந்த பூமகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை
0: புன்னகை வருவதனாலே மனமோ மலரோ.
1: நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகியின் பே, நான் அழகியின் பே. நான் கேட்டதில்லை ரொம்ப சிறப்பா. நன்றிங்க, ரொம்ப அழகா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கு உடைய பண்பலின் ஒரு பிள்ளையின் பாட்டு பட்டாளம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நீங்களும் நானும் விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்று பாடல் பாடிய பங்கு பெற காத்திருந்த அனைத்து நேய உறவுகளுக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: பௌசியா
0: மெல்லன் ரமேஷ், நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம் குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
5: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
4: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
5: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
4: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, இனி சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
5: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
4: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா.

0: என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
1: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள், நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள், வண்ணத்து பூச்சி, இத்தனை உடைகள் உனக்கதற்கு ஒன்று நினைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
2: பண்பலை படைப்பாளிகள்
3: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர் தந்திருக்கும் கண்கள் கண்கள், முகத்தோட்டத்தில் பூத்த மலர்கள், ஒரே காட்சியை ஒன்றாக காட்டும் இரட்டையர்கள் கண்கள், முகத்தோட்டத்தில் பூத்த மலர்கள், ஒரே காட்சியை ஒன்றாக காட்டும் இரட்டையர்கள், இமை வேரிகளுக்குள் இருந்தாலும் இமயத்தையே படமெடுக்கும் புகைப்பட கருவிகள், இமை வேரிகளுக்குள் இருந்தாலும் இமயத்தையே படம் எடுக்கும் புகைப்பட கருவிகள், கனிவை மட்டுமல்ல சிறுமையை கண்டால் பார்வையிலேயே எரித்திடும் தீப்பந்தங்கள், கனிவை மட்டுமல்ல சிறுமையை கண்டால் பார்வையிலேயே எரித்திடும் தீப்பந்தங்கள், கண்ணப்பனிடமிருந்து கலியமூர்த்திக்கு இடம் மாறிய முதல் உருமாட்சிகள், கண்ணப்பனிடமிருந்து கலியமூர்த்திக்கு இடம் மாறிய முதல் உருமாற்றிகள், வண்ணங்கள் தெரியும் வர்ணங்கள் தெரியாது, வண்ணங்கள் தெரியும் வர்ணங்கள் தெரியாது, இருக்கும் போது ஒன்றை கொடுக்கலாம், இறந்த பிறகோ இரண்டையும் கொடுக்கலாம், இருக்கும் போது ஒன்றை கொடுக்கலாம், இறந்த பிறகோ இரண்டையும் கொடுக்கலாம். கண் தானம் குறித்து கன்னித்தமிழ் கவிதை தந்திருக்கிறார் கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன் வரைந்திருக்கும் வண்ணத்தில் ஒரு நிழல், வண்ணத்தில் ஒரு நிழல் ஒரு கவிதை எழுதலாம். துருப்பிடித்த கற்பனைகளை துடைக்கலாம் என அமர்ந்தேன். எழுதி பார்த்தேன். காகிதம் கிடைத்த அளவிற்கு கற்பனை கிடைக்கவில்லை. கவிதை எழுதலாம் எனும் எண்ணத்தில் கைகளை வைத்தேன் கன்னத்தில். கவிதை எழுதலாம் எனும் எண்ணத்தில் கைகளை வைத்தேன் கன்னத்தில். எழுதுகோள் மூடியை திறந்து வைத்தேன். கண்களின் கதவுகளை மூடி வைத்தேன்.

கற்பனை கதவுகள் திறப்பதற்காக கவிதை வரவில்லை. கவிதை ஏட்டை மூடி வைத்தேன். கசக்கினேன் மூளையையும் காகிதத்தையும். கசக்கிய காகிதத்தை மூளையில் எரிந்தேன். கவிதை வரவில்லை. கசக்கிய மூளையை காகிதத்தில் எரிய முடியவில்லை. கவிதையும் வரவில்லை. சிந்தித்தேன். கடிகார முட்கள்தான் வேகமாய் நகர்ந்தன. என் கற்பனை மட்டும் நகராமல் மின்கலன் தீர்ந்து போன சுவர் கடிகாரமாய் நின்ற இடத்திலேயே நொண்டியடித்தது. காகிதமும் எழுதுகோலும் கையில் வருவதற்கு முன் வந்த கற்பனைகள் எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடும் சிறுவனாய் எங்கோ ஓடி ஒளிந்து கொள்ள, கவிதை எழுதுவது எப்படி? நூல்களை படித்தேன். எழுதும் போது அருந்து போனது கற்பனை. கவிதை எழுதுவது எப்படி? காணொளிகளை பார்த்தேன். எழுதும் போது பார்வை வரவில்லை என் கற்பனைக்கு. நாசி துவாரங்களை நேசித்து சென்ற மல்லிகைப்பூ வாசனை, காதோரம் மெல்லிசை வாசித்த கொலுசொலி, இது போதும். அவள் வந்துவிட்டாள். எனக்குள் கவிதை வந்துவிட்டது. நாசி துவாரங்களை நேசித்து சென்ற மல்லிகைப்பூ வாசனை, காதோரம் மெல்லிசை வாசித்த கொலுசொலி, இது போதும். அவள் வந்துவிட்டாள். எனக்குள் கவிதை வந்துவிட்டது. ஒரு நிஜம் அதன் நிழலை வரைந்தது கவிதை வண்ணத்தில். வண்ணத்தில் ஒரு நிழல் என கவிதையை வரைந்திருக்கிறார் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
4: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில். இனி திருப்பூர் மணவை சந்திரசேகர் தந்திருக்கும் வெயில் காற்று மழை பனி. வெயில் காற்று மழை பனி. வெயில் வந்தால் விதைகள் விழித்தெழும், காற்று வந்தால் கிளைகள் கைகோர்க்கும், மழை வந்தால் மண்ணின் மனம் வீசும், பனி வந்தால் பூக்கள் புன்னகை பூக்கும். வெயில் வந்தால் விதைகள் விழித்தெழும், காற்று வந்தால் கிளைகள் கைகோர்க்கும், மழை வந்தால் மண்ணின் மனம் வீசும், பனி வந்தால்

பூக்கள் புன்னகை பூக்கும், வெயில் உழைப்பின் அருமையை உணர்த்தும், காற்று சுதந்திரத்தின் சுகத்தை தரும், மழை உயிர்களின் தாகத்தை தீர்க்கும், பனி இயற்கையின் மென்மையை காட்டும். வெயில் உழைப்பின் அருமையை உணர்த்தும், காற்று சுதந்திரத்தின் சுகத்தை தரும், மழை உயிர்களின் தாகத்தை தீர்க்கும், பனி இயற்கையின் மென்மையை காட்டும். நான்கும் சேர்ந்தே உலகை சமநிலைப்படுத்தும், நம் வாழ்வை வளமாக மாற்றும். நான்கும் சேர்ந்தே உலகை சமநிலைப்படுத்தும், நம் வாழ்வை வளமாக மாற்றும். வெயிலும் வேண்டும், மழையும் வேண்டும், காற்றும் வேண்டும், பனியும் வேண்டும். வெயிலும் வேண்டும், மழையும் வேண்டும், காற்றும் வேண்டும், பனியும் வேண்டும். இயற்கை தரும் ஒவ்வொரு பருவமும் ஒரு வரம், அதை மதித்து காப்பதே நம் தர்மம். இயற்கை தரும் ஒவ்வொரு பருவமும் ஒரு வரம், அதை மதித்து காப்பதே நம் தர்மம். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திடுவோம், இன்பம் நிறைந்த பூமியை உருவாக்குவோம். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திடுவோம், இன்பம் நிறைந்த பூமியை உருவாக்குவோம். வெயில், காற்று, மழை, பனி, இவை நான்கும் வாழ்வின் இனிய கவிதை. வெயில், காற்று, மழை, பனி, இவை நான்கும் வாழ்வின் இனிய கவிதை. தந்திருக்கிறார் திருப்பூர் மணவை க. சந்திரசேகர்.

0: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன் தந்திருக்கும் என்னுள் நீ. என்னுள் நீ ஏதோ தொடர்கிறேன், எதையெதையோ எழுதுகிறேன், எண்ணங்களை வரைகிறேன், ஏணியாய் உயர்கிறேன். எத்தனை எத்தனை கற்பனைகள் எழுந்து வந்தாலும் உன் கவிதைக்கு ஈடாகுமா? நீயின்றி கவி நலம் பெறுமா? சொல்லெடுத்து எழுதுகிறேன், சுவையாக வருவதில்லை. உன் பெயரை எடுத்தால் கொட்டுகிறது கவிதை. சொல்லெடுத்து எழுதுகிறேன், சுவையாக வருவதில்லை. உன் பெயரை எடுத்தால் கொட்டுகிறது அருவியாய் கவிதைகள். ஏதோ படைத்து கொண்டிருக்கிறேன் கவிதை எனும் பெயரில். உன் பெயரை எடுத்தாலே கவிஞன் என்ற பெயர் எனக்கு வந்துவிடுகிறதே. ஏதோ தொடர்கிறேன், எதையெதையோ எழுதுகிறேன், எண்ணங்களை வரைகிறேன், ஏணியாய் உயர்கிறேன். எத்தனை எத்தனை கற்பனைகள் எழுந்து வந்தாலும் உன் கவிதைக்கு ஈடாகுமா? நீயின்றி கவி நலம் பெறுமா? சொல்லெடுத்து எழுதுகிறேன், சுவையாக வருவதில்லை. உன் பெயரை எடுத்தால்
1: இன்று இரவு 9 மணிக்கு உங்கள்

தாள் கொட்டுகிறது அருதியாய் கவிதைகள். ஏதோ படைத்து கொண்டிருக்கிறேன் கவிதை எனும் பெயரில். உன் பெயரை எடுத்தாலே கவிஞன் என்ற பெயர் எனக்கு வந்து விடுகிறதே. ஏதோ தொடர்கிறேன், எதையெதையோ எழுதுகிறேன், எண்ணங்களை வரைகிறேன், ஏணியாய் உயர்கிறேன். எத்தனை எத்தனை கற்பனைகள் எழுந்து வந்தாலும் உன் கவிதைக்கு ஈடாகுமா? நீயின்றி கவி நலம் பெறுமா? சொல்லெடுத்து எழுதுகிறேன், சுவையாக வருவதில்லை. உன் பெயரை எடுத்தால் கொட்டுகிறது கவிதை. சொல்லெடுத்து எழுதுகிறேன், சுவையாக வருவதில்லை. உன் பெயரை எடுத்தால் கொட்டுகிறது அருதியாய் கவிதைகள். ஏதோ படைத்து கொண்டிருக்கிறேன் கவிதை எனும் பெயரில். உன் பெயரை எடுத்தாலே கவிஞன் என்ற பெயர் எனக்கு வந்து விடுகிறதே என்று ஒவ்வொரு கவிஞனுக்குள்ளும் இருக்கும் ஏதோ ஒரு கற்பனை உருவத்தை எண்ணத்தில் நிறைந்தவளை பற்றி வார்த்தைகளில் கொண்டு வந்திருந்தார் ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
4: வத்தனகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே, நம்ம வந்து மருத்துவர்கிட்ட எதுக்கோ காய்ச்சல், தலைவலி, இந்த வயிற்று வலி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போகிறப்ப பொதுவாகவே அவங்க வந்து இந்த வைட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பிபி பார்க்குறது, ஒரு பேர் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க, துடிப்புகள் எப்படி இருக்குது, பிராணவாயு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மருத்துவம் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து சில நேரங்களில் ப்ரெஷரோட அளவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு மாத்திரை போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. டாக்டர் பார்த்துட்டு ஸோ அதிகமாக பிபி இருந்தால் மாத்திரை போடணும். அப்போ உங்களுடைய மனசில் என்ன தோணும்னா, நம்ம வந்து இருமல், சளி, காய்ச்சல் இந்த மாதிரி வயிறு தொந்தரவுன்னு டாக்டர் பார்த்துட்டு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு தொந்தரவே இல்லையே, நான் ஏதுக்கு ப்ரெஷர் மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து டாக்டருங்க ஏ கொடுக்குறதை ஏற்றுக்கிட்டு டெம்பரவரி அந்த காலகட்டத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுருவீங்க, ஏன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை. ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், அங்கேயே வந்து நம்ம இல்லை சார் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு சளி மாத்திரை போடும், இல்லை சில பேர் வாங்காமே போயிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பிபி வந்து எப்படி டிசைட் பண்ணி, இப்போ உங்களுக்கு 160-90 இருக்குமே.

0: இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை, ஒரு ரெண்டு மூணு டைம் விசிட் பண்ணி பார்க்குறப்ப ப்ரெஷருக்கு வந்து கூடவே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெஷர் மாத்திரை தொடர்ந்து எடுத்து தான் ஆகணும். இப்போ தொந்தரவு வச்சு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, எனக்கு தலைவலியே இல்லையே, எனக்கு தலை சுத்தியே இல்லையே, நான் ஏன் ப்ரெஷர் மாத்திரை போடணும், இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறனாலேயே எனக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு மாத்திரைகளை அவாய்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விடுறனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா வந்து அதிகமாக நாங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வருது அதிகமாக வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் இருதயம் வந்து இருதயத்தில் இருக்க தசை நார்கள்னு சொல்லுவாங்க, இருதய தசை நார்கள் வீக்கம் கொடுத்து மூச்சுத்திணல் மாதிரி வந்து வர்றாங்க. மூச்சுத்தில் வரப்போ உயிர் காபத்தினால் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் இருந்திருக்கலாம், அதுக்குள்ள காட்டிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருந்துச்சான்னு கேட்டால் ப்ரெஷர் இருந்துச்சு சார் ஆனால் அவருக்கு தொந்தரவு இல்லை அதனால மாத்திரை போடலன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இருதய பாதிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஷர் இருந்தும் ப்ரெஷர் மாத்திரை போடாமல் இருக்கு. ஏன்னா ப்ரெஷர் ஹை ப்ரெஷராக இருக்கிறப்ப மற்ற உள் உறுப்புகள் கஷ்டப்பட்டு வேலை செய்யும், அது தசைகள் தானே. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தசை நார்கள்லாம் வந்து வீக்கம் கொடுக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருதயம் கஷ்டப்பட்டு ப்ரெஷரோட வேலை பார்த்து தசை நார்கள் வீக்கம் கொடுத்து மூச்சுத்தல் மாதிரி வந்து ஹார்ட் ஃபெயிலுன்னு சொல்லுவாங்க, கார்டியோ மயோபதின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா வந்து கண்களில் பாதிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணங்களில் எப்படி நம்ம சர்க்கரை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி ப்ரெஷரும் ஒரு காரணங்கள். அதில் முக்கியமாக விழித்திரை பாதிக்கிறதுக்கு உள்ள ரத்த கசிவில் வர்றதுக்கு ப்ரெஷருடைய அளவுகள் தொடர்ந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற காரணங்கள். கிட்னி பாதிப்பு வர்றதுகளுக்கும் முக்கியமான காரணங்கள் வந்து ப்ரெஷர். கிட்னியில் பாதிப்பு வரனாலேயே ப்ரெஷர் அளவு அதிகமாகலாம், இல்லை நீங்கள் கிட்னி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் ப்ரெஷர் மாத்திரை நீங்கள் வந்து போடவே இல்லை, ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கு, அதுவும் உங்களுக்கு கிட்னியை பாதிக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால் உங்கள் மருத்துவர் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க, கட்டாயமாக ப்ரெஷர் மாத்திரை எடுக்கணும், அதோட உணவு கட்டுப்பாடு இருக்கணும், பயிற்சிகள் எடுத்துக்கணும், தொடர்ந்து வந்து டாக்டரை வந்து பார்த்து செக் பண்ணி அவங்க என்ன மாத்திரை கொடுக்குறாங்களோ அந்த மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கணும், அந்த மாத்திரை எடுக்கிறது ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுதா சேருதா அப்படின்னு பார்த்துட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடம்புல வர பெரிய பெரிய நோய்கள்லேருந்து நம்ம காப்பாற்றலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரைநோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: படைப்பாளிகளில் இனி சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் டி அன்புக்கரசி தேவதாஸ் தந்திருக்கும் தலைப்பு ஆகாய விமானம். மனிதனின் அற்புத படைப்பு ஆகாய விமானம். அதன் அமைப்பு உள்ளேயும் வெளியேயும் கண்கொட்டாமல் பார்க்க வைக்கிறது. மெதுவாக ஊர்ந்து சென்று பறக்க ஆரம்பிக்கும் போது மனதில் மகிழ்ச்சி பிறக்கிறது. அதில் பணிபுரியும் பணியாளர்களின் அன்பு வணக்கத்திற்குரியது. அதன் ரெக்கைகளில் ஒளிரும் விளக்குகள் மின்மினி பூச்சிகளாய் பளிச்சிடுகின்றன. வட்டமான பெரிய காற்றாடிகள் கண்களை விரியச் செய்கின்றன. சிறுவயதாக இருக்கும் பொழுது மனதில் எழுந்த ஓட்டுநர் விமானத்திற்குள் எப்படி இருப்பார், இதில் எப்படி அமர்ந்து பயணிப்பார்கள் என்ற வினாக்களுக்கான விடை கிடைத்தது. வெளியில் நின்று பச்சை நிற சிக்னல் கொடுத்தது ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தடுத்து மூன்று விமானங்களில் பயணித்தது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. டெல்லி விமான நிலையம் கண்ட காட்சிகள் கண்ணை விட்டு மறைய மறுக்கின்றன. ஆகாய விமான பயணம் மனிதனுக்கு மிகவும் அவசியம்தான் என தோன்றுகிறது. வளர்க்கவும் சேவை வாழ்க பணியாளர்கள் என தன் ஆகாய விமான பயணத்தின் அனுபவத்தை பண்பலை படைப்பாளிகளில் கவி வரிகளாய் படைத்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் டி அன்புக்கரசி தேவதாஸ்.

கொடை பண்பலை நிர்வொழி ஐந்தில் பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி கரூர் புலியூர் அமராவதி நகர் மனோகரன் தந்திருக்கும் நிலவு மங்கை எனும் தலைப்பிலான கவிதை. நிலவு மங்கை. வெள்ளை நிற தேவதையே, வெளிர் நிற ஆடையில் மாலை மங்கும் நேரத்தில் இரவு வேளையில் விண்வெளியில் அழகாய் வந்து சுடர் வழியால் என் கண்களை மயக்கிச் சென்றாய். வெள்ளை நிற தேவதையே, வெளிர் நிற ஆடையில் மாலை மங்கும் நேரத்தில் இரவு வேளையில் விண்வெளியில் அழகாய் வந்து சுடர் வழியால் என் கண்களை மயக்கிச் சென்றாய். என் நிலவு மங்கையே, அழகாயிருந்த நீ யார் கண்பட்டு தேய்பிரையானாய்? என் நிலவு மங்கையே, அழகாயிருந்த நீ யார் கண்பட்டு தேய்பிரையானாய்? மீண்டும் முழு நிலவாய் வருவாய் என வழிமீது விழிவைத்து காத்திருக்கிறேன். என் நிலவு மங்கையை காண வழிமீது விழிவைத்து காத்திருக்கிறேன். இது கரூர் புலியூர் அமராவதி நகர் மனோகரன் தந்திருக்கும் நிலவு மங்கை எனும் தலைப்பிலான கவிதை.

0: சிந்தனை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார்
1: காரைக்குடி எம் சகுந்தலா. சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் தந்திருந்த தலைப்பு ஆணை முகத்தான். ஆணை முகத்தான் முழுமுதற் கடவுள் நீ, யானை முகத்தோடும்

ஆணை வயிற்றோடும் உன் அழகு பேரழகு, முழுமுதற் கடவுள் நீ. யானை முகத்தோடும் பானை வயிற்றோடும் உன் அழகு பேரழகு. அன்னையும் தந்தையும் மகனாக வரும் வரம் கேட்டதால் அவதரித்த அன்பு தெய்வம் நீ. அன்னையும் தந்தையும் மகனாக வரும் வரம் கேட்டதால் அவதரித்த அன்பு தெய்வம் நீ. அன்னையும் தந்தையுமே உலகமென்று உலகிற்கு உணர்த்திய அறிவு செல்வம் நீ. அன்னையும் தந்தையுமே உலகமென்று உலகிற்கு உணர்த்திய அறிவு செல்வம் நீ. ஆழ மரத்தடியில் அமர்ந்திருந்தாலும், களிமண் மஞ்சள் பசுஞ்சாணத்தில் பிடித்து வைத்திருந்தாலும், பெருமை குன்றாத எளிமையான தெய்வம் நீ. ஆழ மரத்தடியில் அமர்ந்திருந்தாலும், களிமண் மஞ்சள் பசுஞ்சாணத்தில் பிடித்து வைத்திருந்தாலும், பெருமை குன்றாத எளிமையான தெய்வம் நீ. உன் சுழியிட்ட பிறகுதான் எதையும் எழுதத் தொடங்குவோம். உன் சுழியிட்ட பின்புதான் எதையும் எழுதத் தொடங்குவோம். உன்னை வணங்கிய பிறகுதான் எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்குவோம். உன்னை வணங்கிய பிறகுதான் எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்குவோம். குளங்களை வெட்டி நீரை தேக்கி கரையில் ஆலயத்தை உருவாக்கி உன்னை பிரதிஷ்டை செய்து நீர்நிலைகளை உருவாக்கினார்கள் எங்கள் முன்னோர்கள். குளங்களை வெட்டி நீரை தேக்கி கரையில் ஆலயத்தை உருவாக்கி உன்னை பிரதிஷ்டை செய்து நீர்நிலைகளை உருவாக்கினார்கள் எங்கள் முன்னோர்கள். தோப்புக்கரணம் போடுவது உடல் நலம் மனநலம் என்பதோடு அறிவு பெருகும் என்று கூறுகின்றார்கள் அறிவியலாளர்கள். தோப்புக்கரணம் போடுவது உடல் நலம் மனநலம் என்பதோடு அறிவு பெருகும் என்று கூறுகின்றார்கள் அறிவியலாளர்கள். உன் பிறந்த நாளை கொண்டாடும் எங்களுக்கு நல்லருள் நல்குவாயாக. உன் பிறந்த நாளை கொண்டாடும் எங்களுக்கு நல்லருள் நல்குவாயாக என்று எழுதியிருக்கிறார் காரைக்குடி எம். சகுந்தலா.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் தரும் தலைப்பு புரட்டாசி. புரட்டாசி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வெளியே தெரியணும்
5: பிடிக்கும்.
6: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து லிசைத்துக் கொண்டிருக்கிறது பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி தெரியும் தெரிந்தே, தெரியும் தெரிந்தே என கவிதை தந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா. தெரியும் தெரிந்தே வாழ்த்துக்கள் இலக்கண குற்றமாமே. இலக்கண குற்றம் ஒரு புறம் இருந்தாலும் யதார்த்த குற்றமாக்கப்படுகிறது வாழ்த்துகள் என்பது. ஒரு ரூபாய் மீதம் தரவில்லை என்பது தெரியும், கேட்கப் போவதில்லை. யாரோ ஒருவருக்கு இரண்டு ரூபாயாக தந்து கொண்டிருக்கிறார் என்பதால் காரணம் கேட்டு மேலும் 10 நிமிடம் தாமதமாக்க உடன்பாடில்லை. வகுப்பு தொடங்கிய 5 நிமிடம் கழித்து வரும் மாணவரை கேள்வி கேட்பதில்லை. 1030 கிராம் இருந்தாலும் எடுத்து கொடுக்கும் மளிகை கடைக்காரரிடம் எனக்கு வாங்கிய பொருளின் எடை 970 கிராம் இருப்பதை நான் சொல்லி காட்டுவதே இல்லை. காலை உணவு தவிர்க்க கூடாதாமே. தெரியும், வேலைக்கு செல்லும் அவசரத்தில் தவிர்க்கத்தான் செய்கிறேன். என்னை நம்பி 3 வேளை உணவுக்காக காத்திருக்கிறார்கள் என்று தெரியும் தெரிந்தே என கவிதை தந்திருந்தார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பண்பலை படைப்பாளிகளில் இனி தேனி எரசக்க நாயக்கனூர் லட்சுமணன் தந்திருக்கும் கவிதை தொகுப்பை அனுப்பியிருக்கிறார். ஆசை. அதிகாலையில் உதிக்கும் சூரியனாய் இருக்க ஆசை, வாகனங்கள் இல்லா சாலைகளில் நடக்க ஆசை, இயற்கையின் அழகை இன்னிசையோடு ரசிக்க ஆசை, கைபேசி இல்லா உலகில் கனவோடு வாழ ஆசை. அழகு. காற்றின் வழியே வந்து இசை தரும் இனிமை அழகு, திசை எங்கிலும் இருக்கின்ற இசை அழகு, அது புவியினை இயக்கிடும் விசை அழகு. இறை மனமும் இசை கேட்டு இறங்கும் மனமும் இன்னும் அழகு. இசை. கோவும் குயிலின் இனிய குரலோசையும், சிட்டுக்குருவியின் மெல்லிசை பாட்டும், குழந்தையின் நாவில் மகிழும் மழலையும் இசை இன்பத்தில் அதனை ரசிக்கிறேன், துன்பத்தில் அதன் வரிகளை உணர்கிறேன். மழை. மழையை எதிர்பார்த்து மரங்கள் காய்ப்பதில்லை, நேரத்தை எதிர்பார்த்து உழைக்க தேவையில்லை, எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருந்தால் வெற்றி உன்னை வந்தடையும். இயற்கை. என்னை ஏன் அழிக்கிறாய் மனிதா? அழித்தால் மண்ணில் மழையில்லை உனக்கு. நிழல் தரும் என்னையும் என் கிளைகளையும் வெட்டாதே, அனல் தரும் வெயிலினால் நீயும் வெந்து தணியாதே.

வலை படைப்பாளிகளில் எனி வி எம் சத்திரம் ஆ அம்புஜம் அம்பலவாணன் தந்திருக்கும் தலைப்பு இயற்கையும் ரசிக்கும் நிகழ்வுகளும். இயற்கையும் ரசிக்கும் நிகழ்வுகளும். அலைவீசும் குலத்தோரம், அசைந்தாடும் செடி கூட்டம், தலை நிமிர்ந்தாடும் தென்னை மரம் எழுந்தாடும், காடைகள் ஓடும், கௌதாரி ஆடும். அலைவீசும் குலத்தோரம், அசைந்தாடும் செடி கூட்டம், தலை நிமிர்ந்தாடும் தென்னை மரம் எழுந்தாடும், காடைகள் ஓடும், கௌதாரி ஆடும். சிட்டுக்குருவிகள் சேர்ந்தே வட்டமிடும், காக்கைகளின் கரைதல் காதில் விழுந்தாடும். மைனாவும் பாடும், தூக்குநாங்குருவி கூட்டில் அசைந்தாடும். மைனாவும் பாடும், தூக்குநாங்குருவி கூட்டில் அசைந்தாடும். வாலாட்டி குருவியும் வாலாட்டி பறந்துவிடும். பச்சை கிளிகள் பறப்பதுவும், பசுமை இழுப்பைகளில் வௌவால்கள் தலைகீழாய் தொங்குவதும், பச்சை கிளிகள் பறப்பதுவும், பசுமை இழுப்பைகளில் வௌவால்கள் தலைகீழாய் தொங்குவதும், கூட்டம் கூட்டமாக வாத்து கூட்டங்கள் வயல்வெளியில் சுற்றுவதும், கோழி குஞ்சுகளை தன் கோலமிகு இறகுகளால் அணைப்பதுவும், வண்ணச் சேவல்கள் தங்கள் சிங்கார சிவப்பு கொண்டைகளை சிலிர்க்கவிட்டு பெட்டையை தேடி வந்து வட்டமிட்டு ஆடுவதும், வண்ணச் சேவல்கள் தங்கள் சிங்கார சிவப்பு கொண்டைகளை சிலிர்க்கவிட்டு பெட்டையை தேடி வந்து வட்டமிட்டு ஆடுவதும், அண்ணாந்து பார்க்கையிலே வெள்ளை கொக்குகளும் செங்கால் நாரைகளும் அணிவகுப்பு பறப்பதுவும், அண்ணாந்து பார்க்கையிலே வெள்ளை கொக்குகளும் செங்கால் நாரைகளும் அணிவகுத்து பறப்பதுவும், என்னும் என்னும் எத்தனையோ இயற்கையாட்டும் கண்டுகளிப்போம் என இயற்கையும் ரசிக்கும் நிகழ்வுகள் என்ற தலைப்பில் பண்பலை படைப்பாளிகளுக்கு படைத்து தந்திருந்தார் வி எம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன்.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஈரோடு கொக்கராயன்பேட்டை தாகா செரீப் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு மனிதம், உயர் சிகிச்சையின் உன்னத பணி, சிதைந்த உறுப்புகளை சீர் செய்யும் இன்முக பணி. உயர் சிகிச்சையின் உன்னத பணி, சிதைந்த உறுப்புகளை சீர் செய்யும் இன்முக பணி. விரைந்த ஊர்தியில் வேறொருவர் இதயம் பயணிக்க, அங்கொருவர் ஆள் துன்பத்தில் துடித்துடிக்க, அவருக்கு ஆறுயிர் தந்தார் உயிர்ப்பிக்க, அவருக்கு ஆறுயிர் தந்தார் உயிர்ப்பிக்க, இதயம் கொடுத்தார் ஒருவர். முகம் பாரா உதவி புரிந்தோர்க்கோ சிவலோக பதவி. இதயம் கொடுத்தார் ஒருவர், முகம் பாரா உதவி செய்தோர்க்கோ சிவலோக பதவி. மதம் கொண்ட மனமே சொல், மனிதம் மதம் பார்க்கவில்லை மனம் பார்க்கிறது. மதம் கொண்ட மனமே சொல், மனிதம் மதம் பார்க்கவில்லை மனம் பார்க்கிறது. இறைவனே எங்கும் தேடாதீர், இம்மனிதர் மூலம் இறைவன் முகம் பாரீர் என தனது கவிதையை எழுதியிருக்கிறார் ஈரோடு கொக்கராயன்பேட்டை தாகா செரீப்.

0: இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன், ஜே பி ரமேஷ் குமார், சுமலதா, பாக்யா, ஓசியா, பி ரவிச்சந்திரன், சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
3: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய டாபிக் என்னன்னா பென்ட்ரைவ் சேஃப். பென்ட்ரைவ் நம்முடைய ஃபைல்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல மிகவும் உதவுற ஒன்று. ஆனால் ஒரு சிறிய பென்ட்ரைவ் மூலமாக பெரிய சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரலாம். உதாரணத்துக்கு உங்கள் நண்பர் வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து இதில் இருக்க ஃபோட்டோவை உங்கள் கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணிக்க சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பென்ட்ரைவ் எடுத்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் செய்கிறீங்க. ஏதாவது ஒரு ஃபெரோ இல்லை ஃபைலோ இருந்தால் உங்கள் கம்ப்யூட்டரையும் அதை இன்ஃபெக்ட் பண்ணிவிடும். அது உங்கள் சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணிவிடும். அதனால் தெரியாத நபர்கிட்டருந்து கிடைக்கிற பென்ட்ரைவை கம்ப்யூட்டரில் கனெக்ட் செய்யாதீங்க. எப்போ பென்ட்ரைவ் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். எந்த ஃபைலாக இருந்தாலும் ஃபைலுக்கு பின்னாடி ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். தெரியாத ஃபைல் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ PDF இருந்தால் நம்ம PDF ஓப்பன் பண்ணுவோம். அதுவே ஒரு அன்னோன் EXE இருக்குது இல்லை .bat ஃபைலாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு காமன் பென்ட்ரைவை உங்கள் ஆஃபீஸ் லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் பப்ளிக் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர்லேயோ எப்பயுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ பென்ட்ரைவை தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்க பர்சனல் ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸ், பாஸ்வேர்டு அல்லது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இது மற்றவங்க கையில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ சென்சிட்டிவ் டேட்டா இருந்தாலும் அதை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறது நல்லது. எந்த ஃபோல்டராக இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். மேலும் தேவையில்லாத ஃபைல்ஸை பென்ட்ரைவ்லேருந்து எப்போவுமே நீக்கிடுறது நல்லது. பென்ட்ரைவ் வந்து சின்ன டிவைஸ் தான், அதனால் அதில் இருக்கும் ஒரு மலிஷியஸ் ஃபைல் கூட உங்கள் முழு கம்ப்யூட்டரையும் ப்ராப்ளமே ஏற்படுத்தலாம். அதனால் கனெக்ட் செய்வதற்கு முன்னாடி திங், ஓப்பன் செய்வதற்கு முன்னாடி ஸ்கேன். மாய வலையில் சிக்காமல் விழிப்புடன் இருப்போம்.
2: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.

0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
1: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
2: நூறு.5 கருப்பு வெள்ளை காட்சிகளை கண்முன் நிறுத்தும் காவிய கானங்களோடு வருகிறது தாராபுரம் ஆராய்ச்சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

வெள்ளி மலர் போல் மிளர்ந்திடும் அழகிய நினைவுகள், நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உயிர் பெறச் செய்யும் அழகிய நிகழ்வுகள், இவை இரண்டும் சேர்ந்து இதயத்தில் அரங்கேறும் மகிழ்ச்சியான மனநிறைக்கும் தருணங்கள். அதில் அன்போடு இதய வீணையை மீட்டு மகிழ்வுக்கும் இன்ப ராகங்கள், அதன் தேனிசை ராகமாக நெஞ்சம் நிறைக்க கோடை பண்பலை நொறுபுழி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கோயம்புத்தூர் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா ராஜலட்சுமி இவர்களின் விருப்பத்தில் 1967 கே வி ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் வாலியின் கவி வரிகளில் செல்வமகள் படத்திலிருந்து பாடல் இசைக்கிறது குயிலாக.

மணி 8 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை மண்பிளை நிறுபுள்ளி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தர்மபுரி பாலக்கோடு பாபாஜான். இவரின் விருப்பத்தில் 1979 கே விஜயன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து.

0: Oh, you want cha-cha-cha?
1: Huh?
0: Ready,

சக்சஸ் ஆஃபன் கம்ஸ் டு மீ பம் பம் பாப பம் பம் பம் பம் பாப பம் பம் மகச மகச மகச மகச மகச நிதா நி சதா பத நி பாணி தாசன் சாமகாப சாலி தாப பாக சகம பம் பம் பம் பாப பம் பம் பம் பம் பாப பம் பம் பம் பம் பாப பம் பம் பம் பம் பாப பம் பம் பாப பாப பனி தப மாம மம மத பம கப மக சமக ப மத ப மத நிதம் மபதனி பதனிதம் மபதனி

0: நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
3: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
7: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
6: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
8: நெஞ்சம் நிறைக்கும் இனிய கானங்களோடு 1:17 இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கரூர் ராயனூர், மணவை சாகுல் ஹமீத், அபுகனி ராஜா முகமது இவர்களின் விருப்பத்தில் 1965 ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் வாலியின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் காக்கும் கருங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குத்தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட அரிசினா
1: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

நினைவு பெட்டகத்தில் உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுபொழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் குடித்தெரு நாகராஜன் யமுனா இவர்களின் விருப்பத்தில் 1970 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமுவின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை தென்றலாக இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது. கோடை மண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் தூத்துக்குடி மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் இவர்களின் விருப்பத்தில் 1961 வி என் ரெட்டி இயக்கத்தில் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் மணப்பந்தல் திரைப்படத்திலிருந்து.

0: குடை பண்பலை நூறுபுலை ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர்

0: கண்டரசி தான்.
1: ஒரு மணி 30 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன். இவரின் விருப்பத்தில் 1975 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் வைரநெஞ்சம் திரைப்படத்திலிருந்து.

0: மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: கொழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: ஓவியம் தீட்டு மினிசை பண்பலை கோடை பண்பலை 100.5 இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் திரு ராஜீவ்காந்தி, பத்ரகாளி, கணேசன் இவர்களின் விருப்பத்தில் 1964 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் எல்ஆர் ஈஸ்வரி, எம் எஸ் ராஜுவின் குரலில் ரசிக்கிறது பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: மணி 40 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பொழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கொடைரோடு, ராசதானி கோட்டை, மரியன்சாமி, ஆஞ்சல் மீரி, ஆல்வினா, இனியா, எலோவின் பின்லி இவர்களின் விருப்பத்தில் 1965 என் எஸ் ராமதாஸ் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் தாழம்பூ திரைப்படத்திலிருந்து.
1: ஏரிக்கரை ஓரத்திலே எட்டு

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை 100.5.
5: விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சிவகங்கை, இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜித், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்பத்தில் 1962 பி ஆர் பந்துலு இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், எம் ராஜுவின் குரலில் இசைக்கிறது பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு

ஐயா நீங்க நான்

ஒரு மணி 56 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திருச்சி வாசன் சிட்டி, விக்டர், மார்டின், ஜான்சிராணி, அனிதா, பெலின்.

இவர்களின் விருப்பத்தில் 1964 பி நடேசன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் என் கடமை திரைப்படத்திலிருந்து.

சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்லடி.

நினைவுகளின் அழகிய பிம்பங்கள் வானெங்கும் நிறைந்திருக்கும் அதன் வண்ணக்கோலம் என்பது இதயத்தில் பூக்கும் மகிழ்ச்சியின் பூக்கள் போன்றது. நினைவுகளின் அழகிய ஓவியத்தை இசை வண்ணம் தீட்டி மகிழ்வித்துச் சென்றது கோடை பண்பலை நெருப்பொழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: அப்பறிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க?

ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நேரத்தில் கேட்குற மாதிரி இருக்கும். சில பாடல்கள் நமக்குன்னே எழுதின மாதிரியும் இருக்கும். அப்படிப்பட்ட இசையாக இருந்தாலும் எது எந்த மொழியில் இருந்தாலும் நம்மளை ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடலாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆட்டம்தான் நம்மளும் போடுவோமே அப்படின்னு தோணாதா? இந்த மாதிரி நம்மளை ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்களோடு கோடி பண்பலையிலிருந்து அறிஞர காத்திருக்கிறது இன்றைய டோல்தமாக்கா தூள்.

0: நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: Bonjour, boys and girls. You people look so

0: பாடல்களோடு அறிகேறி கொண்டிருக்கிறது கோடி பண்பலையிலிருந்து டோல் டமாக்கா டோல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நாம கேட்டிருக்கோம் கோடை பண்பலையிலிருந்து டோல் நேர்களை. இன்று பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து அறிஞரை காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளாலும் கவிதை தொகுப்புகளாலும் அலங்கரிக்க காத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் கே ஆர் தோப்பூர் கோமதி அவர்கள். நேரின் தெரிவாக அறிஞரை காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

2:26 நாம கேட்டுக்கோம் கோடி பண்பலையிலிருந்து தோல் தமாக்கா தோல் நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு அறிஞர காத்திருக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன்பிரன் அரிசி நாகா கொழுக்கட்டி மாவின் வண்ண தோரிகை 4:30 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் அணில் கொழுக்கட்டி மாவின் வண்ண தோரிகை இன்றைய வண்ண தோரிகை கலக்க

நிகழ்ச்சிகளோடு அரங்கேற காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுகங்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற அனைத்து நேய உறவுகளும் கலக்களுக்கான பதில் கூற வாங்க 24 24 26 290 330 முனைப்பிற்கு 0 4 5 4 2

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நேர்களே, இன்னும் 17 நிமிடங்களில் கோடை பண்பலையிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பு கோமதி அவர்கள். நேயரின் தெரிவாக அரங்கேறவிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.

0: மளிகை 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: உடைய பண்பலின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் டோல் தமாக்கா டோல் நேரம் பிற்பகல் 2:51 நிமிடம்.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
5: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்து

0: உங்கள் கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
1: கொடைக்கானல் 624-101
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com
2: கட்சவி இலக்கம்
1: 94 86 28 24 24

0: இளைஞர்களை துள்ளலாட்டம் போட வைத்ததா இன்றைய நிகழ்ச்சி? மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 2 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மெலின் ரமேஷ், நன்றி நேர்களே. கோடை பண்பலில் இனி சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர் கோமதி அவர்களின் தெரிவாக அறிஞர் காத்திருக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுக விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்சுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம்

ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்ச்சிலோவில் இன்று தொடங்கியது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேயர்களே,

இசை சோர்ந்த மனதுக்கு ஒரு தோழன், தனிமையான நேரத்திற்கு அது ஒரு துணை. ஒரு துளி இசை மனதை வருடும், ஒரு நல்ல பாடல் வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கும். அப்படி நினைவில் நிற்கும் கானங்களை ஒரு தலைப்பின் கீழ் தொகுத்து அதற்கான பொழிப்புரையோடு இணைத்து தரும் நிகழ்ச்சியாக இப்பொழுது வருகிறது கோடை பண்பலையின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார் சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர் கோமதி அவர்கள். நேயர் தனது கடிதத்தை இப்படி தொடங்கியிருக்கிறார். உயர்திரு நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். நான் சேலம் கேஆர் தோப்பூர் கோமதி. எனது கணவர் பெயர் குப்புசாமி. எங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர். எனது 2 மகன்கள் பெயர் கௌதம் கைலாஷ். என் செல்ல மகள் பெயர் மௌனிகா. நாங்கள் பல வருடங்களாக நெசவு தொழில் செய்து வருகின்றோம். பல ஆண்டுகளாக கோடை பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டும் வருகின்றோம். எங்களுக்கு அது பக்க பலமாகவும் இருக்கின்றது. உயிரெழுத்து நிகழ்ச்சி வழியாக உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் மொழிக்கு உயிரெழுத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் இசை பிரியர்களின் வாழ்க்கைக்கு அமுழ்தினும் இனிய தமிழ் திரைப்பட பாடல்கள் மிக முக்கியம். அந்த வகையில் ராசாத்தி ராசா என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தெரிவு செய்துள்ள முதல் பாடல் மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா ஹரிணி பாடினது. இரு மனங்களுக்கு இடையே இருக்கும் ஆழமான அன்பு, ஒருவருக்காக மற்றொருவர் உருகும் அக்கறை மற்றும் நிழல் போல தொடர துடிக்கும் உண்மையான காதல் ஆகியவைகளை கிராமிய உணர்வோடு வெளிப்படுத்தும் ஒரு நேர்த்தியான காதல் பாடல் இது என்று சொல்லியிருக்கிறார். பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன் சித்ரா. இதோ அந்த இனிய பாடல் மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து.

0: இதழின் மென்மையாய் அந்த இனிய பாடல் நேய மனங்களை வருடிச் சென்ற நேரம் பிற்பகல் 3:11.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: குழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின்

3:12 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. சேலம் கோமதி அவர்களின் அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கான புலிப்புரையை இப்படி சொல்லியிருக்கிறார். என் தலைவனே, என்ன நேர்ந்தாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என் நாணத்தையும் விட்டுத்தர மாட்டேன். மழை ஓய்ந்தாலும் நிலத்தில் எழும் மண்வாசனை மறியாதது போல நாம் நேரில் சேராமல் என் மனம் வாடினாலும் உன்னை பற்றிய எண்ணங்கள் என்னை விட்டு ஒருபோதும் நீங்காது என்று சொல்லியிருக்கும் பாடல் இது என்றிருக்கிறார். இதோ அந்த பாடல்.

0: வெளியே தெரியணும் அது கொழுக்கட்டை. அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
1: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
3: பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:18. நேந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சிக்கு தனது பாடல் தொகுப்பை அனுப்பியிருக்கிறார் சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பு கோமதி. நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கத்தை இப்படி சொல்லியிருக்கிறார். காதலனை பிரிந்திருக்கும் ஒரு கிராமத்து பெண்ணின் ஏக்கம், காதல், தவிப்பு மற்றும் அவன் மீதான அசைக்க முடியாத அன்பு ஆகியவற்றை இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையோடு படம் பிடித்து காட்டும் பாடல் இந்த பாடல் என்று சொல்லியிருக்கிறார். இதோ எஸ்பி சைலஜா குரலில் அந்த பாடல்.

நினைவில் நின்ற கானங்களே உங்கள் நெஞ்சுங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. அன்புணர்களே, இன்றிரவு 10 மணிக்கு வரவிருக்கிறது நினைவே சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட நேயர்களே. வாருங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை அந்த நிகழ்ச்சியில் கேட்டு மகிழுங்கள். சேலம் கே ஆர் தோப்பூர் கோமதி அவர்களின் அடுத்த பாடல் நம்ம ஊரு ராசா திரைப்படத்திலிருந்து. காதலிக்கு மனதில் ஏதேனும் பயமோ அல்லது தயக்கமோ இருந்தால் அதை போக்கி நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே என்று ஆறுதல் சொல்லவும் தைரியம் தரவும் காதலன் பாடுவதாகவும் இந்த பாடலில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதோ அந்த பாடல் மனோ சித்ராவின் குரல்களில்.

இதயங்களில் இசை பூம்பொழி தூவும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் வளர்த்த பூவே திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. காதலனின் இதயத்தில் தனக்கு இடம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணமே ஒரு பெண்ணுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சியை இசையின் வழியே மேலும் இரட்டிப்பாக்கியிருக்கும், ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல். கேட்டு விடுவோமா? மலேசிய வாசுதேவன், சித்ராவின் குரல்களில்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: பண்பலை சொல்லும் நேரம் 3:36. அன்பு நேயர்களே, உயிரெழுத்து நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களும் இடம்பெற எழுதி அனுப்புங்கள். ஏதேனும் ஒரு தலைப்பை ஒட்டிய ஒரு 10 பாடல்கள், அந்த பாடலுக்கான பொழிப்புரை, அவைகளையும் இணைத்து நிலைய இயக்குனர் உயிரெழுத்து பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு. சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர் கோமதி அவர்களின் பாடல் தொகுப்பில் ராசா ராசாத்தி என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராசாவே உன்ன நம்பி திரைப்படத்திலிருந்து பாடல். காதலன் தெருவில் நடந்து போகும் பொழுதெல்லாம் கண்கள் ஏனோ அவனை மட்டும் பார்க்கிறது. கால்களில் முள் தைத்தால் கூட அந்த வழியை அவளால் பொறுத்து கொள்ள முடியுமாம். ஆனால் அவனை காண முடியாமல் கண்களை மூடிக்கொண்டால் அந்த வழியை என்னவென்று சொல்வது? அதனால் அந்த

0: நேசம் நிறைந்த பாடல்களை பாசமான அன்பு நேயர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை. 100.5 சொல்லும் நேரம் 3:42.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பேசரி போட்டா.
1: பேசரி போட்டா என்பது
0: அன்னம்,
1: மயில்,
0: கிளி போன்ற உருவங்களை கொண்டதும்
1: 3, 5, 8 வரையிலான
0: ரத்தின கற்கள் பதித்ததுமான
1: ஒரு வகை மூக்குத்தி ஆகும்.
0: பேசரி போட்டா
1: 3, 5, 8 வரையிலான
0: ரத்தின கற்கள் பதித்ததுமான
1: ஒரு வகை
0: மூக்குத்தி ஆகும்.

சொல்லும் நேரம் 1:46 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. நேயர் கோமதி அவர்கள் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல், முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. பருவம் பாராமல் பொழியும் மழையை போல, வயதை பாராமல் மனதை மட்டுமே பார்த்து அரும்பிய நேசம் இது. உயிரில் தன் காதலனின் பெயரை எழுதி தினமும் படித்து கொண்டிருக்கிறாள் இந்த கிராமத்து குயில்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
0: பண்பலை சொல்லும் நேரம் 3:52. உயிரெழுத்து நிகழ்ச்சியில் எடுத்ததாக என்னுயிர் தோழன் படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஆகாயத்தில் பூப்பந்தல் போட்டு காதலிக்கு பொன்னூஞ்சல் கட்டுகிறான் காதலன். அன்பின் நீளம் அதிகமாக இருந்தால் தொட முடியாத வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் வந்திடும்

சரிங்க, நாமளும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். 3:57. ராசாவும் ராசாத்தையும் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் வளம் வந்தாங்க. இந்த அருமையான தொகுப்பை வந்து எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க பொழிப்புறையோட. சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர் கோமதி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

ஐந்தில் இனி நாம் கேட்டு ரசிக்க வருகிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி நாகா கொழுக்கட்டை மாவின் வண்ணத்துரிகையில் கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சி முன்பாய் வருகிறது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுகம் விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதிச் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: கோடை பண்பலை 100.5 இது கலக்கல் வண்ணத்தோரிகை. கலர் கலரா வண்ணம் இருந்தா அது ஓவிய தோரிகை. கலாட்டாவும் கலகலப்பும் சேர்ந்திருந்தா அது கலக்கல் வண்ணத்தோரிகை. நிகழ்ச்சியில் இணைந்து நேயர்கள் கலக்க வரலாம். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமானோர் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் கலக்கலான கேள்விகளோடு மாமா ஜான்டி பிரிட்டோ, கலகலப்பான பதில்களோடு மாப்பிள்ளை ரவிச்சந்திரன்.

0: ஏமாமா
1: என்ன மாப்பிள,
0: இன்னைக்குன்னா இசை கச்சேரி எதுவுமே இல்லாமல் நீயா தனியாக பாடுறேன்னு சொல்லி சொன்ன.
1: இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே வேணான்னு நான் ஒதுக்கிட்டேன்.
0: ஆ வேணான்
1: நீயா? ஆமாம் ஆமாம்.
0: எங்கே பாடு?
1: நான் ஆரம்பிக்கிறேன், ஒத்து வருதான் மட்டும் பாடு.
0: பாடுவோம்மா.
1: பல்லவி இல்லாமல் பாடுகிறேன்
0: நான் ஓடுகிறேன்.
1: ஆமாம், ஒரு மாமனு சுகம் இல்லையே, வந்து பார்ப்போம். ஒரு ஆரஞ்சு, ஒரு சாத்துக்குடி, ஒரு ஹார்லிக்ஸ்.
0: அதெல்லாம் கேட்டேன். குயில் மாதிரி இருந்த உன் குரல் இப்படி எப்படி அப்படி காக்கா மாதிரி ஆயிடுச்சு.
1: ஆப்பில் எங்கேயுமே என்னை கூப்பிட்டு போகிறதில்ல
0: வீட்டில்
1: அப்படின்னு சொன்னான்.
0: சரி அக்கா,
1: சரி வா மாதா கோயில் போவோன்னு பைக்கில் தூக்கி உட்காரச்சு.
0: சரி
1: கூப்பிட்டு போனா.
0: சரி
1: பேசாம முன்னே வந்தா.
0: சரி
1: ஏமா,
0: வெளியில் கூட்டிட்டு போக சொன்னேன்.
1: கூப்பிட்டு வந்தேன், என்ன விஷயம்? இல்லை நாளைக்கு என் ஃப்ரெண்டு பூரா வராக, அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்கலாம்?
0: அதை யோசிச்சுட்டு வந்தேன்.
1: அதை யோசிச்சுக்கே வந்தேன்னா.
0: சரி
1: என்ன கொடுக்கலாம்? நான் எல்லாருக்கும் என் நம்பரை கொடுன்னு சொன்னேன்.
0: அப்படியே பின்னாடி உட்காந்தது மாதிரி
1: கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நல்ல வேலை கடிக்கல. ஏன்னா என்னால் பைக் ஓட்டிட்டு திருப்பி ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பிடிச்ச பிடி மாப்பிள,
0: கையை எடுத்ததுலேருந்து பிடித்தா
1: இன்னும் ரிலீஸ் ஆகலை.
0: அதாவது நீ வந்து நம்பரை வந்து கொடுக்க சொல்லியிருந்திருக்கு. 1000 தான் இருந்தாலும் நீ கொஞ்சம் மனச்சாட்சியோட இருந்து
1: மாப்பிள. ஏன்னா வர்ற வழி தெரியாம இருக்கலாம், இல்ல ஏதாவது சாக்லேட் கேட்கலாம், ஒரு நல்ல சாப்பாடு கேட்கலாம். என் நம்பரை கொடுத்தா நான் வாங்கி தருவோம்ல.
0: ஓ அப்படி,
1: அந்த என்ன தான் மாப்பிள,
0: நீ முன்னாடி டீடைலா சொல்லி இருந்திருக்கேனா,
1: தொண்டை கிளியா வந்திருக்கோம்.
0: ஆமா
1: சரி மாப்பிள. குயில் மாதிரி இருந்த என் குரல் காக்கா மாதிரி மாறிவிட்டது. எனக்கும் அதிலிருந்து ஒரு கேள்வி எழுந்து விட்டது.
0: என்ன கேள்வி?
1: குயிலுக்கும் காக்காவுக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஆனாலும் தொண்டைய கடிச்சு கேள்வி கேட்கிறவத்தியா?
1: நான் விட மாட்டேன்.
0: அங்க நிக்கிறமாமா, நீ இந்த எங்க பங்காளிய வர்றாங்க
1: சொல்லுங்கப்பா. குயிலுக்கும் காக்காவுக்கும் என்ன வித்தியாசம்?
0: என்ன வித்தியாசம்? வணக்கங்க
2: மாமா. வணக்கங்க.
1: வணக்கம் மாப்பிள. எந்த ஊர் மாப்பிள?
2: பங்காளி
1: சொல்லுங்க, குயிலுக்கும் காக்காவுக்கும் என்ன வித்தியாசம்?
2: குயில் கூவுதுன்னு
1: காக்கா தாவுதுன்னு
0: பாட்டு இல்ல இல்ல கிடையாது. அப்படி கிடையாது.
1: அண்டங்காக்கா, வெள்ள காக்கா பறக்குது. வெள்ள காக்கா மல்லாக்கா பறக்குது.
0: ஆமா. ஆனாலும் இந்த பாட்டை, இந்த குரலை வச்சுக்கிட்டு நீ அந்த பாட்டை பாடுற பத்தியா
1: மக்கள்
0: தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன்.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த இருங்க வாங்க.
0: வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வாங்க.
1: காக்கா முட்டை
0: அப்படின்னு ஒரு படம் இருக்கு.

0: குயில் முட்டைனு படம் கிடையாது. அடுத்து மறுபடியும் நீ பாடாத குயிலுக்கு போ, குயிலுக்கு
1: அதோட முடியா.
0: ஆமா
2: என்ன
0: பாட்டு?
1: சிவாஜி பாட்டா?
0: என்ன
1: பாட்டுக்கா?
0: ஓ, ஓபனிங் சாங்.
1: ஆமா, சரிங்க. அடுத்து யார் பாப்போம்?
0: வணக்கங்க.
1: நம்மளால பாடாம இருக்க முடியலையா?
0: அதான், நீ என்னைக்கு எந்த வேலையும் செய்யாதுன்னு சொன்னா செய்யாம இருந்திருக்க.
1: வணக்கம்,
0: வாங்க.
1: கோட்டையப்பம்
3: அதுல லைன் பிடிச்சு பேசலாமா?

0: பாடினீங்களே.
1: ஆமா
2: சரிங்க.
0: இந்த குயிலுக்கு காக்காய்க்கு என்ன வித்தியாசம்?
2: குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதுன்னு
0: சொல்லுவாங்க பாத்தீங்களா.
2: காகம் கரையும்,
1: காகம் கரையும்.
2: காக்கா
1: ராதாகிருஷ்ணன் இருந்தார்,
0: குயில் ராதாகிருஷ்ணன்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
11: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
10: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
11: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
10: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
11: கரெக்ட், அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
12: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
13: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை நூறுபுழி 5 வைக்கிங் பனியன் சன் பிரீஸின் சித்திர செவ்வனம்.
14: வைக்கிங் பனியன் சன் பிரீஸ்.
1: என்ன மாப்பிள?
0: என்ன மாமா, எப்படி இருந்துச்சு, குடிச்சு பாத்தீங்களா?
1: குடிச்சேன். சுக்கு காப்பியை காட்டிலேயும் கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு.
0: உரப்பா?
1: ஆமா.
0: இல்ல மாமா, நான் முன்னாடி சுக்கு காப்பி தான் போட்டேன்.
1: சரி,
0: அந்த கலர் எனக்கு பிடிக்கல.
1: என்ன கலர் அது?
0: அது ஒரு மாதிரி பச்சை தண்ணி மாதிரி, மஞ்சள் மாதிரி இருந்துச்சு.
1: சரி, அதுக்கு என்ன ஒண்ணு?
0: சரி, இந்த நமக்கு பிடிச்சது மாதிரி ஒரு கலர் வரணும்ல, அதுக்காக கொஞ்சம் மிளகாய் தூளும்,
1: சரி,
0: கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு.
1: மிளகாய் தூளி ஐயா போட்டேன். காப்பி வைக்க சொன்னா ரசம் வச்சிருக்கையா? சரி, பரவாயில்ல, அப்படியா ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியுது.
0: இருக்கு,
1: அடுத்த ஆண்டு வாங்க.
0: வணக்கம். கலர் முக்கியமா இல்ல?
1: ஆமா.
0: வணக்கங்க.
2: தம்பி ரவிச்சந்திரன். வணக்கம்.
1: யாருங்க?
2: ஆண்டிபட்டில இருந்து சுகுமார் பேசுறேன் மாமா.
1: சுகுமார் சொல்லுங்க, காக்காவுக்கும் குயிலுக்கும் என்ன வித்தியாசம்?
2: குயில் கூன அழகா இருக்கும் மாமா.
1: குயில் கூன அழகா இருக்கும்.
2: காக்கா வந்து ஒற்றுமைய உணர்த்துற மாதிரி கூவி சாப்பாடுல எல்லாம் உணர்ந்து பங்கு போட்டு சாப்பிடும்.
1: நிறைய பேர் தெரிய
0: மாட்டேங்குது
1: ஒற்றுமை பாருங்க. சரிங்க, சொல்லுங்க.
2: கத்து கொடுப்பது யாருங்க?
1: ஆமா ஆமா ஆமா, விட போறது இல்ல.
0: சரிங்க, வாங்க அடுத்தவங்க. வணக்கங்க.
1: வணக்கங்க
15: மாமா. வணக்கம்.
0: யாருங்க?
15: பங்காளிக்கும் வணக்கம்.
0: வணக்கம் பங்கு.
1: சொல்லுங்க யாரு?
15: சக்தி, சக்தி பக்கம் மாமா.
1: தொட்டாம்பாளையம்
15: பழனிசாமி பேசுறேன்.
0: என்ன அவருக்குமே தொண்டை ஒரு மாதிரிதான் இருக்கு.
1: சொல்லுங்க, காக்காவுக்கும் குயிலுக்கும் என்ன வித்தியாசம்?
15: எனக்கு சின்ன சந்தேகம், கலக்கல்ல டெய்லி வரும்போது பாடுவீங்க, இன்னைக்கு பாடவே இல்லையா மாமா?
1: இங்க பாடுற மாதிரி

0: இருங்க இருங்க,
1: உங்களுக்கு அங்க அப்படியா? ஆமா, பாட்டு படிக்குது பாட்டு
0: காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலாமா?
1: வராது ஆமா, கண்டிப்பா வராதுங்க.
0: சரி சரி சரி, அப்ப இன்னொருத்தரை பாத்துலாமா?
2: இன்னும் ஒருத்தரை மட்டும்
0: பாக்குறோம். ஆமா ஆமா,
2: அந்த சுக்கு காப்பியை சரி பண்ணி தரேன்.
0: ஆமா ஆமா, வாங்க.
2: வணக்கங்க
3: மாமா, ஜாந்தி பிரதா அவர்களுக்கும் பங்காய் ரவிஜி இனிய காலை வணக்கம்.
0: மாவிலா தொப்பி
2: முனியசாமி
0: சொல்லுங்க மாப்பிள்ள. அதாவது மாத்தி சொல்லிட்டீங்க, சரி பரவாயில்ல. நாங்க அப்புறம் வேற
2: என்ன என்ன இருக்கு?
0: அதான் மாப்பிள்ள தொண்டையை பிடிச்சி
2: வேணாம், அவருக்கு அவருக்கு விஷயம்லாம் தெரியும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இது யாரு எழுதி அனுப்பினா
0: அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு பாட்டு போடலாம்.
2: ஆமா,
0: யாரு? நம்ம கரூர் மனவை.
2: சரி,
0: சாகுல் அமீது ராயனூர்.
2: சரி,
0: அப்பாடா எவ்வளவு
2: என்ன,
0: காக்காவுக்கும் குயிலுக்கும் என்ன வித்தியாசம்? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு,
2: குயிலுக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு.
0: காக்கா வட திருண கதை இருக்கு,
2: குயில் வட திருண கதை இல்லை.
0: காக்கை சிறகினிலே
2: அப்படின்னு படம் இருக்கு.
0: காக்கா காக்கா அம்மை கொண்டா,
2: குயிலே குயிலே பொய் கொண்டா. இல்லை
0: அப்புறம் எச்சிக்கையில கூட காக்கா வரட்ட மாட்டேன் சொல்லுங்க.
2: எச்சிக்கையில கூட குயில
0: குயிலே குயிலக்கா,
2: காக்கை காக்கை காக்கை கா.
0: அப்புறம் மாப்பிள்ள கடைசி அவன் சொல்லுவாரு, காக்கா பிடிக்காத
2: அப்படின்னு சொல்லுவாரு.
0: ஆமா,
2: குயில பிடிக்காத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
4: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நாகா கொழுக்கட்டை மாவு வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
7: ஐயா
8: தொடடே நோதுரா,
7: வண்டம்பா.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: அந்த புள்ள வர்றதா இருந்தாலும் பாதி வழியில போயிட
1: உள்ளம் என்றொரு கோயிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா.
0: அதான் மாமா, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த குரல்ல பாடுங்க, அந்த புள்ள கிளம்புன புள்ள கூட ஊரை காலி பண்ணி வெளியூருக்கு
1: போயிடும். சரிமா,
0: அதனால அதை பாடாத. இந்த தொண்டை உனக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர.
1: என்னது?
0: உனக்கு வேற ஏதாவது பழக்க வழக்கம் இந்த புகை அருமையான விஷயம்.
1: இப்ப புகைக்கும் பகைக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஓ, எப்படி கொண்டு வர வரணி அத இப்ப கேக்குறோம் நம்ம.
1: ஆமா ஆமா, வாங்க வாங்க வாங்க.
0: வணக்கம். தங்கச்சி யாரு?
2: தேனி
0: மாவட்டம் பெரியகுளம் முருகேஸ்வரி, அதான அப்படித்தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இந்த அடுத்து நீங்க பேசுறத பூரா நாங்க கண்டுபிடிக்கிறோம். என்னதுமா
3: திருச்சி மாவட்டம் செந்தநீர்புரத்திலிருந்து சையத் இப்ராஹிம்
1: சொல்லுங்க, புகைக்கும் பகைக்கும் என்ன வித்தியாசம்?
3: புகைக்கும் பகைக்கும்
0: பண்பட்ட மனதில பகையை விட்டு ஆத்துன்னு சொல்ல மாட்டாங்க.
1: சரிங்க.
0: அடுத்து
3: புகை நமக்கு பகை அப்படின்னு சொல்லுவாங்க.
1: புகை நமக்கு பகை.
0: அடுத்து
3: அப்புறம் மாமா அடுத்த யாகமத்துல வரல மாமா.
1: சரி, நாங்க அடுத்த ஆரம்பத்துக்கு வாங்க.
0: வணக்கங்க. வாங்கங்க. தங்கச்சி எனக்கு தொட்டு உனக்கு தொட்டு சரியாயிரும் போல. நான் தான் அப்பா பார்த்தா கேக்க பாக்கியம் தங்கச்சி பாக்கியா வந்திருக்காங்க. அதான
1: சொல்லுங்க பாக்கியம். நல்லா இல்லை சொல்லுங்க. ஆமா,
0: தொண்டையில தொண்டை நெரிச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
1: சொல்லுங்க, புகைக்கும் பகைக்கும் என்ன வித்தியாசம்? புகை வண்டி
0: பகை வண்டி கிடையாது.
1: புகைப்படம். சூப்பர்.
0: பகைப்படம் இல்ல.

0: இன்னும்
1: அவ்வளோதான் அவ்வளோதாங்கண்ணா. சரி வாங்கண்ணா வாங்கண்ணா. ம்,
0: வணக்கங்க.
2: வணக்கம்ங்க.
1: யாருங்க?
2: நான் சிவகங்கை மாவட்டம் கத்திக்குளத்துலேருந்து அழகர்.
1: கத்திக்குளம்
0: அழகர்.
2: ஆமாங்க.
1: சொல்லுங்கள், புகைக்கும் பகைக்கும் என்ன வித்தியாசம்?
2: சாம்பிராணி
1: பகை இல்ல
2: கிடையாது.
0: அதே மாதிரி நம்ம கொசுபத்தி பகை வந்து
1: கிடையாது.
0: வேற ஒரு டைப்ல ஒன்று தயார் பண்ணிருக்கேன், இதை குடிச்சுப்பாரு.
1: அதுவும் தயார் பண்ணிருக்கியா?
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: Viking Bunions and Briefs.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாருங்க?
2: பங்காளிக்கு மாமாவுக்கு வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி பி குண்டுமணி.
1: அடேங்கப்பா,
0: எத்தனை சுத்து சுத்தி குண்டுமணி.
1: கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி சொல்லுங்க.
2: விழாவில் பார்த்தது உங்களை எல்லாம்
1: விழாவில் சந்தித்தோம் அல்லவா?
0: சிறப்பித்தோம். இப்ப சொல்லுங்க, புகைக்கும் பகைக்கும்.
2: புகைக்கும்
1: பகைக்கும்
2: புகை வண்டின்னு இருக்குது, புகை படம் இருக்குது.
1: சரி,
2: அப்படி இல்ல இல்லைங்களா சார்?
1: அப்படிதான் இல்லையா?
0: சரி,
2: நன்றி சார்.
1: நன்றி சார். கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி.
0: இன்னும் ஒருத்தர்
1: வாங்க.
0: வணக்கங்க.
6: வணக்கம். சிவகாசில இருந்து அமுதா பேசுறேன்.
1: அடேங்கப்பா, சொல்லுங்க சகோதரி.
6: புகை சமையல் பண்ணும் போது வர்றது ஒரு புகை.
1: சரி.
6: வேள்வியாக நடத்தும் போது வர்றது ஒரு நல்ல புகை.
1: சரி.
6: விரலிடை சுவாசத்தில் வருவது ஒரு கெட்ட புகை. இப்படி புகையில பல புகைகள் இருக்கு. கரும்புகை காற்றில் கலந்து இயற்கையவே மாசுபடுத்துது. ஆனா பகை நல்ல நண்பனா இருந்தாப்பா, நேற்று வரைக்கும் நேற்று பகை ஆயிட்டாப்பா அப்படின்னு சொல்றது உண்டு. பகை அப்படின்னாலே அது
0: தூத்துக்குடி
1: விளாத்திகுல மேல்மாந்தை கஜேந்திரன் ருத்ரகுமார் பிருந்தாலட்சுமி
0: என்ன சொல்றாங்க?
1: பகையாளி.
0: புகையாளி கிடையாது.
1: புகை பிடிக்காதீங்க எழுதி போட்டுப்பாங்க.
0: பகை பிடிக்காதீங்கன்னு எழுதி போட
1: மாட்டாங்க. புகை சோதனை நிலையம்.
0: பகை சோதனை நிலையம்.
1: என்னையா ஒரே புகைச்சலா இருக்கு?
0: என்னையா ஒரே பகைச்சலா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்.
1: அதாவது புகை குழாய் இருக்கு.
0: பகை குழாய் கிடையாது.
1: புகை இல்லாத அடுப்பு.
0: பகை இல்லாத அடுப்பு இல்லம்மா.
1: புகை போட்டு பழுக்க வைப்பாங்க வாழைப்பழத்து.
0: பகை போட்டு பழுக்க வைக்க மாட்டாங்க.
1: ஏங்க, ரொம்ப நீண்ட நாள் பகைங்க.
0: ரொம்ப நீண்ட நாள் புகைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்.
1: அப்புறமா மாப்பிள்ள, நெருப்பு இல்லாம புகையாது.
0: நெருப்பு இல்லாம பகையாது.
7: சிம்ரானடா சிம்ரான நினைச்சு நம்ம பைய.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: வழங்கும் வண்ணத்தூரிகை.
13: ஏமாமா, நல்லா பேசிட்டே இருந்தா திடீர்னு கவலை ஆயிட்ட
14: மாப்பிள்ள.

0: அம்மா வந்தா சண்டை வரக்குன்னே வராம அப்படிங்க.
1: சரி, என்ன சொன்னாங்க?
0: எங்க அம்மாவுக்கு போன் பண்ணீங்களா?
1: நான்
0: ஆமா. என்ன சொன்னீங்க? வழக்கமாக தான் பேசிக்கிருந்தேன். இல்லை ஏதோ நீங்கள் பேசியிருக்கீங்கண்ணா. ஏ, வழக்கமாக பேசிக்கிருந்தேன். அவங்க என்ன கேட்டாங்கண்ணா? வழக்கமாக பேசுனா பேசுனாங்க. அப்புறம் என் மயங்க படுக்கல வந்தாங்க.
1: ஓ, அப்போ நீ வந்து ஏதோ சத்தம் போட்டிருக்க, சண்டை போட்டிருக்கேன்னு அக்கா நினைச்சிருக்கேன்.
0: ஆமாம்.
1: சரி,
0: ஒன்றும் இல்லாத்த, உடம்பு சரியில்லை, தொண்டை பிரச்சனை ஆகி
1: போச்சு.
0: ஒரு ஒரு வாரத்துக்கு உங்கள் மகளை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்.
1: ஓ, அதுக்கு மயக்கம் போட்டு விடுங்க.
0: ஒரு வாரமா?
1: அப்படியே சாஞ்சிட்டாங்க.
0: ஏன் மாப்பிள்ளை, பெற்றவங்களே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க.
1: இல்லை, அவங்களே தெரிவிக்கிறாங்க.
0: ஆமாம்,
1: நம்ம நிலமை
0: யோசிச்சு பாரு.
1: இங்கே பாரு மாமா, நான் என்ன சொல்கிறேன் கேளு. ரெண்டு பேர் வீட்லேயுமே ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவோம்.
0: ரைட்டு.
1: நான் இப்போ இன்னொரு புது கசாயம் போட்டிருக்கேன்.
0: என்ன மாப்பிள்ளை காட்டு?
1: இந்த வார்
0: என்ன மாப்பிள்ளை, சிகப்பா இருந்துச்சு, ப்ரௌனா இருந்துச்சு, கருப்பா இருந்துச்சு, பிறனா பச்சையா மாறிடுச்சு.
1: மாமா, அந்த கலர்லாம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்.
0: ஆமா ஆமா.
1: அதுல இருந்து நான் இப்ப வந்து மூலிகை எல்லாம் கலந்து.
0: என்ன அது?
1: அது துளசி. துளசி
0: அலசி போட்டியா?
1: என்ன மாமா?
0: ஏன் மாப்பிள்ளை, இப்ப அது கருப்பு, இது பச்சை.
1: சரி,
0: கருப்புக்கும் பச்சைக்கு என்ன வித்தியாசம்?
1: ஓஹோ, கருப்புக்கும்
0: பச்சைக்கும்?
1: பச்சைக்கும்
0: இன்னும் அத்தை முடிச்சிருவாங்க.
1: இல்ல இல்ல, ஒரு வாரம் சொல்லிட்டேல, எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல.
0: வாங்கப்பா வாங்க.
1: வணக்கங்க.
0: யாருங்க?
1: என்னங்க?
2: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மலர்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5.
0: சரி சரி சரி.
2: மாவட்டம் தொட்டியம்பாளையம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறீங்க மாமா. இருவரும் நல்லா இருக்கீங்களா மாமா?
0: ஆ, நல்லா இருக்கும் மாப்பிளா. சொல்லுங்க, கருப்புக்கும் பச்சைக்கும் என்ன வித்தியாசம்?
2: கருப்பு சாமி
0: இருக்கு மாமா. கருப்பு சாமி,
2: பச்சை
0: சாமி இல்ல, பச்சை மலை
1: சாமி இருக்காரு.
0: சரி, அப்புறம்
2: கருவேப்பிலை.
1: என்னென்ன இருக்கு? அவர் இப்ப என்ன லிஸ்ட் போடுற?
0: கருப்புக்கும் பச்சைக்கும் என்ன வித்தியாசம் தான் கேட்டோம்.
1: கருப்புக்கும் பச்சைக்கும் என்ன வித்தியாசம்?
0: சரி, அங்க அடுத்த யாரு
1: திவாகரன் பயிற்சி எடுத்துட்டு.
0: ஆமா,
1: அடுத்த வாரம் வருவாப்ல.
0: முடிஞ்சா
1: அதுக்கு அடுத்த வாரம்
0: சுக்கு காபி குடிச்சோம்.
1: இப்ப குடிக்கணுமா?
0: இல்ல, அடுத்து அடுத்து வாங்க. வணக்கம்
3: பாபா. வணக்கம.
0: வணக்கம்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க மாமா. மிட்டாப்பூர் மலர் ராஜா.
1: வாங்க.
3: பச்சை புத்துன்னு பச்சைக்கும் கருப்பு கேட்டீங்களா?
0: ஆமா ஆமா.
3: பாட்டி
4: என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: விரைவில் திருச்சி சாரதாசில்.
12: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
13: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
12: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
13: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
12: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
13: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
14: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
15: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
16: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பன்

0: சிம்ரீப் சிங் சித்திர செவ்வனம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: என்ன மாமா
3: சொல்லு மாப்ள,
2: என்ன இந்த டீ குடிச்சு? நான் கொடுத்ததை விடவா இந்த டீ நல்லா இருக்கு?
3: பரவாயில்லை, இருந்தாலும் நிறம்தான் சரியில்லை, அதனால் பச்சைக்கும் கருப்புக்கும் என்ற வித்தியாசம்
2: தான். இப்ப கேப்போம் மாமா.
3: வணக்கம்.
2: என்னது
3: சொல்லுங்க வசந்தி, பச்சைக்கும் கருப்புக்கும் என்ன வித்தியாசம்?
4: ஆமா, தொண்டைக்கட்டுக்கு வெந்நீர்ல உப்பு போட்டு கொப்பளிங்க, அப்புறம் கழுத்துல வந்து நல்லெண்ணெய் தடவுங்க.
3: சரி, அப்புறமா மிளகு தூள் போட்டு
2: பாத்துருவோமா. வாங்க, வணக்கங்க.
5: செங்கமேட்டிலிருந்து உலகநாதன். தமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் மாமா உங்களுக்கும் உடன் இருக்கும் பங்காளிக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
3: சொல்லுங்க,
5: நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
2: நல்லா இருக்கும், நீங்க சொல்லுங்க.
5: ரொம்ப சிறப்புங்க. கேள்வி இன்னொரு முறை கேளுங்க.
3: பச்சைக்கும் கருப்புக்கும் என்ன வித்தியாசம்?
5: அடுத்த
3: வாரம் புதிய அறிவிப்பு
5: விடைக்கு வந்துறேன். கருப்பையா இருக்காரு,
3: பச்சையா இல்ல?
2: அடுத்து
5: அப்புறம் பச்சை மலைன்னு இருக்கு,
3: பச்சை மலை.
5: பச்சையப்பா கல்லூரி இருக்கு,
3: கருப்பப்பா
5: இல்ல. பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு
3: பாட்டு
5: மாமா.
2: இப்ப என்ன செய்யலாம்னா, அதத்தான் போட்டாச்சு இல்ல, அதனால இந்த இந்த காப்பிய குடிச்சாச்சு.
3: அப்படியா?
2: இந்த என்னன்னு நீங்க சொல்லணும். இப்ப
3: யாரு? கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்தசாமி.
2: கோவிந்தசாமி? ஓ, இவரா?
3: ஆமா ஆமா.
2: என்ன எழுதியிருக்காரு?
3: பச்சைமல்ல பூவு.
2: இங்க வருமாமா, நீ சொல்லு, பாடாத.
3: பச்சோந்தி இருக்கு,
2: கருப்போந்தி கிடையாது.
3: பச்சை குத்துவாங்க,
2: கருப்பு குத்த மாட்டாங்க.
3: இக்கரைக்கு அக்கறை பச்சை,
2: இக்கரைக்கு அக்கறை கருப்பு கிடையாது.
3: பச்சை விளக்கு,
2: கருப்பு விளக்கு கிடையாது.
3: அப்புறம் வந்து கருப்பு பூனை படை இருக்கு.
2: ஓ, பச்சை பூனை படை இல்ல மாமா.
3: விமானத்துல கருப்பு பெட்டி இருக்கு,
2: பச்சை பெட்டி வைக்க மாட்டாங்க.
3: அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாட்டு படிக்கணும். ஒரே ஒரு பாட்டு படிக்க
2: பாடு, நான் பாப்பேன்.
3: கருப்பு நீலா, அவ்வளோதான்.
2: இன்னும் அந்த பிள்ளை கிளம்பி இருக்கோம்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
5: என்ன மாமா?
6: என்ன மாப்பிள்ள?
5: பாத்தியா, துண்டு இருந்தா எடுத்து கூட பாத்துக்கிட்டே நிக்கிற.
6: என்ன அப்படி வேர்க்க வேர்க்க வந்துருக்குற?
5: வேர்க்க வேர்க்கவா, வெளியில மழை அடிச்சு ஊத்துது மாமா.
6: ஆச்சரியமா,
5: எப்படியாவது என் மாமனை காப்பாத்தியாருன்னு நினைஞ்சுக்கே போய்
6: என்ன பெட்டியில கொண்டு வந்துருக்க?
5: இன்னொன்னு பொருள் தயாரிச்சு கொண்டு வந்திருக்கேன்.
6: நீயே தயாரிச்சா?
5: ஆமா.
6: சரி சரி, என்ன கொஞ்சம் திறந்து கட்டு பாப்போம்.
5: இந்த வாரம் மாமா.
6: என்ன
5: மாமா, இந்த பஞ்சுல இந்த மருந்த தொட்டு நெஞ்சில அப்படியே தேய்ச்சேன்னு வச்சுக்கவேன், இந்த தொண்டையில இருக்கிற பிரச்சனை இருக்கு பாத்தியா, அம்புடு முடிஞ்சிடும்.
6: ஓஹோஹோ, முடிஞ்சிடும். இல்ல அடுத்த வாரம் தேவையில்லை.
5: இல்ல மாமா, சரியாயிரும்.
6: ஓ, சரியாயிரும். சரி மாப்பிள, இதுவும் ஒரு நல்ல ஒரு லிங்க் தான். பஞ்சுக்கும் நெஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்?
5: ஓ, பஞ்சுக்கும்
6: நெஞ்சுக்கும்
5: நெஞ்சுக்கும் இதை சொல்லிட்டா இந்த மருந்து தடவை வேலை.
6: ஆமா அப்ப கண்டிப்பா.
5: ஆமா, இந்த பேர் நான் கேக்குறேன். வாங்க பங்கு. வணக்கங்க.
7: காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவிதற்கு,
5: தொண்டையிலே பொண்ணு இருக்கு.
7: மாமாவுக்கும் பங்காளிக்கும் மாலை வணக்கம்.
6: இன்னைக்கு
7: பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
6: இன்னைக்குன்னு பார்த்து வர்றவங்க முறை பாட்டு பாட்டே வந்தாங்க.
5: என்ன செய்யறது,
6: நம்மள வந்து கேள்வி பண்ற மாதிரி. சொல்லுங்க, பஞ்சுக்கு நெஞ்சுக்கு.

0: வித்தியாசம்.
1: மாமா மூணு சொல்றோம் மாமா. நம்ம கதாசிரியர் பஞ்சு அருணாசலன் ஒருத்தர் இருக்கிறார் மாமா.
0: சரி.
1: அப்புறம் மாமா பஞ்சு முட்டாய் இருக்குது.
2: நெஞ்சு முட்டாய் கிடையாது.
1: அப்புறம் மாமா நெஞ்சத்தை கில்லாதுன்னு ஒரு படம், அருமையான படம்.
2: பஞ்சத்தை பல்லாதேன்னு படம் கிடையாது மாமா.
0: என்ன ஒரு அருமையான கற்பனை.
1: நன்றி வணக்கம் மாமா.
0: வாங்க மாப்பிள அடுத்து யார் மாமா?
2: வாங்க வணக்கங்க.
0: ஹலோ.
2: தங்கச்சி யாரு
3: சார்? கரூர்ல இருந்து சுதாங்க சார்.
0: சொல்லுங்க சுதா.
3: சார் என்ன சார் கேள்வி கேட்டீங்க?
0: பஞ்சுக்கும் நெஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்?
3: பஞ்சுக்கும் நெஞ்சுக்கும் தான் பஞ்சு முட்டாய் இருக்குங்க சார்.
2: நெஞ்சு முட்டாய் கிடையாது.

0: சரி, அவ்வளவு தங்கச்சி குழம்பி.
1: ஆமாப்பா, ஏமா இன்னொரு டீ சாப்பிடலாமா?
0: இன்னொரு டீயா?
1: ஆமா ஆமா,
0: சாப்பிட்டு
1: தையல அப்புறம் தேய்ச்சிக்குவோம்.
0: உறுதியா தேய்க்கணும்.
1: ஆமா ஆமா.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: பாட்டி, குழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இனிமையான மாலை நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் சோலை வந்து கணேசன்.
0: நிறைய மைக் செட்ல பேசுவார் போல.
1: இல்ல இல்ல, அதாவது வருது சொல்லுங்க
6: மாமா. நீங்க இந்த தொண்டை கொஞ்சம் ரொம்ப கரகரப்பு ஓரா இருக்குல்ல, அதுக்கு பருத்தி பால் குடிங்க
0: மாமா. பருத்தி பால்
1: இவ்வளவு கொண்டு வந்து
0: எனக்கு கணேசன் சொன்னார்ல, நான் பக்குவம் என்னன்னு கேட்டுட்டு முதல்ல கணேசனுக்கு கொடுப்போம், அப்புறம் உங்களுக்கு
1: கொடுக்கிறேன்.
6: ஆமா, என்னையும் செக் பண்றீங்களா?
0: ஆமா
1: சொல்லுங்க.
0: அடுத்து
6: அதான் வந்து எங்க ஊர்ல ஒரு நண்பர் இருக்காரு, பஞ்சாப் கேசன் அப்படின்ட்டு. அவரு
0: பஞ்சாபி கேசன்,
1: நெஞ்சாபி கேசன்,
6: பஞ்சாப் பிரியாணி இருக்கு மாமா.
0: பஞ்சாப்
1: பிரியாணி. சரிங்க, அடுத்து பாப்போம் வாங்க.
0: வணக்கங்க, யாருங்க?
7: மாலை வணக்கங்கண்ணா, இருவருக்கும் நல்லா இருக்கீங்களாங்கண்ணா?
0: நல்லா இருக்கும் தங்கச்சி. யாரு?
7: பஞ்சாலை
0: பாத்தீங்களா எவ்வளவு சொல்றாங்க.
1: வேற
0: சும்மா சரிங்க,
7: நெஞ்சில்
0: பஞ்சில் பறைந்தவை கிடையாது.
1: வணக்கம்.
0: வணக்கங்க,
1: சொல்லுங்க யாருங்க?
8: மாமாவுக்கும் தங்கைக்கும் இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். யாரு?
8: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. கோபாலு,
8: நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க,
0: பஞ்சு வலி சொல்ல மாட்டாங்க.
8: நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு
1: சொல்லி
8: நீதி,
1: பஞ்சுக்கு பாதி
0: கிடையாது.
1: நெஞ்ச வரணும் இல்ல
0: இல்ல.
1: சரிங்க, பஞ்சம் வரவணும். அடுத்த வணக்கம்.
0: வணக்கங்க, யாருங்க?
9: நாமக்கல் மாவட்டம் பையப்பமலை சினிமா ஆபரேட்டர் நதியா கணேசன்.
1: நதியா கணேசன் சொல்லுங்க.
9: பஞ்சுசாலை பத்தியும் எங்க ஊர் பக்கத்துல ஓமலை பக்கத்துல இருக்கீங்க.
1: சரி,
9: நெஞ்சத்தை கில்லாதன்னு ஒரு படம் இருக்கு.
0: பஞ்சத்தை பல்லாத இல்ல
1: இல்ல.
0: அடுத்து
9: நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம் இருக்குங்க.
1: பஞ்சிருக்கும் வரை
0: இல்ல இல்ல.
1: சரிமா,
0: அவ்வளவுதான். அவர்கிட்ட இருந்தது அவ்வளவுதான்.
1: அருப்புக்கோட்டை.
0: சரி,
1: குற்றால லிங்கம்.
0: ஓ, இவரு.
1: அமிர்தபுரம் கணேசன்.
0: சரி,
1: வேலாயுதபுரம் நாராயணன்.
0: மூணு பேர் சேர்ந்திருக்காங்க.
1: இளவம் பஞ்சு இருக்கு.
0: இளவம் நெஞ்சு இல்லம்மா.
1: பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்க கூடாது.
0: நெஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க.
1: நெஞ்சி நீலே, நெஞ்சி நீலே,
0: பஞ்சி நீலே, பஞ்சி நீலே.
1: அப்புறம் நம்ம ஊர் பக்கத்துல பஞ்சம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு.
0: நெஞ்சம்பட்டின்னு கிடையாது மாமா.
1: நெஞ்சு பொறுக்குதில்லை,
0: நீ பாடாத, நீ பாடாத. பஞ்சு பொறுக்குதில்லையேன்னு பாட்டு இல்லை.
1: நெஞ்சே நீதான்
0: பாரு, ஓ பஞ்சே நீதான் இல்லம்மா.
1: அடுத்து நெஞ்சமெல்லாம் நீயே,
0: பஞ்சமெல்லாம் பாயே.
1: நெஞ்சில் ஓர் ஆலயம்,
0: பஞ்சில் ஓர் பாளையம்.
1: நெஞ்சம் மறப்பதில்லை,
0: பஞ்சம் பறப்பதில்லை.
1: மாப்பிள, இப்ப சொல்ல போற முக்கியமான பதில்
0: என்னது?
1: பஞ்சாப்னு ஊருக்கு
0: நெஞ்சாப்னு ஒரு ஊரு கிடையாது மாமா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில், கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: கலக்கலான கேள்விகளோடும் கலகலப்பான பதில்களோடும் கரண்டி இல்லாமல் கலக்கிச் சென்றது இன்றைய கலக்கல் வண்ணத்தோரிகை. நிகழ்ச்சியில் இணைந்து கலக்கிச் சென்றார்கள் ஜான் டி பிரிட்டோ, ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், பி வி பிஜு. தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜே லிஷா. கணினியாக்கம் கே நூர்ஜஹான். மீண்டும் கலக்கல் வண்ணத்துறிகை வரும் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. நாளைய வண்ணத்துறிகையில் கேட்கலாம் செப்புக செந்தமிழ் 100.5 இனி இடைக்கால எண்ணிசை மெட்டுக்களை உங்கள் இதயங்களை தட்ட வருகின்ற நசுத்திர செவ்வானத்தில் சிவக்குமன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா சார்பில் முன்மொழிந்த பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வெப்பத்தை தணிக்கும் இசை மழை கொட்டும் சித்திர செவ்வானம் இப்போ ஆரம்பமாகுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட கனிமுத்து

உலக அதிசயங்களின் பட்டியலில் அவள் பேரழகுக்கும் ஓர் இடம் வேண்டும். அப்படியே அவள் நினைவில் வாழும் காதலன் இதயத்துக்கு புது ஆற்றல் வேண்டும் வாழ்நாள் எல்லாம் அவளை சுமக்க. கோடை எஃப்எம்மில் சித்திர செவ்வானம் கேட்டுட்ருக்கோம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: விரைவு திருச்சி சாரதாசில்
6: கொழக்கட்ட புள்ளியா இருக்கு, ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
7: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
6: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
7: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
6: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
7: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
8: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

மனசு குளிரும் பாடல்களை கொடைக்கானல் பண்பலையின் சித்திர செவ்வானம் தந்துட்டுருக்கு. வாலிபத்தை கிரங்கடிக்கும் காதலும், வாலிபத்தை கிரங்கடிக்கும் காதலும், அந்த பருவத்தை சூறையாடும் உணர்வுகளும், எல்லையை கடக்கும் காற்றின் வேகத்தை போல காதலியின் சந்திப்பின் போது விஸ்வரூபம் எடுக்குது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
4: நேரமாலை 5:21. கொடைக்கானல் பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் கேட்டுட்டு இருக்கோம். நேரில் சந்திக்கும் போதெல்லாம் இந்த பார்வைகள் மோதிக்கொள்கின்றன. அந்த மோதலில் விளையும் இன்பங்களுக்கு வரையறை ஒன்று கிடையாது.

அவளின் பேச்சு ஒரு ராகம் என்றால், அவளின் பேச்சு ஒரு ராகம் என்றால் அவளின் நாணங்கள் ஒரு தாளம். ரெண்டும் கலந்த காதலியின் மனசு எனும் வலையில் சிக்க துடிக்கிறது அவன் இதயம். கோடை எஃப்எம்மில் இது சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 36, பலிபீடம். மகா கபால பைரவர் விக்ரமனை பார்த்து, சரியான நேரத்தில் நீ இங்கு வந்து சேர்வா என்று காளிமாதா உரைத்திருந்தாள் என்றும், அவளுடைய சாம்ராஜ்யம் இன்றிரவு ஸ்தாபிதமாக போகிறதென்றும், அந்த சாம்ராஜ்யத்திற்கு உனக்குத்தான் இளவரசு பட்டம் கட்ட வேண்டுமென்றும் மாதாவின் கட்டளை என்று கூறினார். இனி அப்போது எங்கிருந்தோ கிளிக் என்று பரிகாசச் சிரிப்பின் ஒலி எழுந்தது. கபால பைரவரும் விக்ரமனும் உட்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சிரித்தது யார்?

0: என்பதை கண்டுபிடிக்க யாதொரு வழியும் தென்படவில்லை. விக்கிரமனை அத்தனை நேரமும் கட்டி இருந்த மந்திர பாசமானது மேற்படி சிரிப்பின் ஒலியினால் அறுபட்டது. அவன் சிவனடியாரை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பி கபால பைரவரை நேருக்கு நேர் நோக்கினான். நீர் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. எனக்கு இளவரசு பட்டம் கட்டப்போவதாக சொல்கிறீர். அது உண்மையானால் முதலில் நான் செய்யப்போகும் காரியத்துக்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இதோ இந்த பலிபீடத்தில் கட்டுண்டு கிடக்கும் பெரியார் எங்கள் குலத்தின் நண்பர். எனக்கும் என் அன்னைக்கும் எவ்வளவோ பரோபகாரம் செய்திருக்கிறார். அவரை விடுதலை செய்வது என் கடமை. என் கையில் கத்தியும் என் உடம்பில் உயிரும் இருக்கும் வரையில் அவரை பலியிடுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி விக்கிரமன் பலிபீடத்தை அணுகி சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டிவிட எத்தனித்தான். நில் என்று பெரிய கர்ஜனை செய்தார் கபால பைரவர். அஞ்சா நெஞ்சம் கொண்ட விக்கிரமனை கூட அந்த கர்ஜனை சிறிது கலங்க செய்துவிட்டது. அவன் துணுக்குற்று ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டுவதற்காக அவன் நீட்டிய கத்தி நீட்டியபடியே இருந்தது. கபால பைரவர் மறுபடியும் உரத்த குரலில், பிள்ளாய் விக்கிரமா, இந்த போலி சிவனடியார், இந்த வஞ்சக வேஷதாரி, இந்த பொய் ஜடா மகுடதாரி யார் என்று அறிந்தால் இவ்விதம் சொல்ல மாட்டாய். இவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைந்து நிற்க மாட்டாய் என்றார். அவருடைய குரலில் துணித்த ஆத்திரமும் அழுத்தமும் விக்கிரமனை திகைப்படைய செய்தன. சிவனடியார் பல்லவ ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் என்று தான் முன்னமே சந்தேகித்ததும் அவனுக்கு நினைவு வந்தது. கபால பைரவர் மீண்டும், இந்த வேஷதாரியையே கேள், நீ யார் என்று, தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று அடித்தொண்டையினால் கர்ஜனை செய்தார். விக்கிரமன் சிவனடியாரை பார்த்தான். அவருடைய முகத்தில் புன்னகை தவழ்வதை கண்டான். அதே சமயத்தில், விக்கிரமா, கபால மாலையணிந்த இந்த வஞ்சக வேஷதாரி யார் என்று முதலில் கேள், தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று இடி முழக்கம் போன்ற ஒரு குரல் கேட்டது. இவ்வாறு கேட்டுக்கொண்டு பக்கத்தில் இருந்த பாறையின் மறைவிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது. அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அந்த உருவத்தின் மேல் விழுந்தன. தீவர்த்தி வெளிச்சம் அந்த முகத்தில் விழுந்த போது, ஆ என்ற வியப்பொலி ஏக காலத்தில் அநேகருடைய வாயிலிருந்து எழுந்தது. விபூதி ருத்ராட்சம் அணிந்து முகத்தில் ஞான ஒளி வீசி தோன்றிய அப்பெரியாரை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்றுமில்லாத பயபக்தி உண்டாயிற்று. வந்தவர் வேறு யாரும் இல்லை, பல்லவ சாம்ராஜ்யத்தின் பழைய சேனாதிபதியும் வாதாபி கொண்ட மகாவீரருமான சிறு தொண்டர்தான். அத்தியாயம் 36, பலிபீடம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 37, நீலகேசி. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:43. சித்திர செவ்வானம் கேட்டுட்டு இருக்கோம். மழை சிந்தாததால் உசுரோடு போராடும் நிலமாக, மழை சிந்தாததால் உசுரோடு போராடும் நிலமாக காதலனின் மனசை மாற்றிவிடாதே என சண்டையிடுது காதல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன நேர்களே, நம்ம கொடைக்கானல் பண்பலே 100 பிளேந்தின் சித்திரச்சவானம் தந்த பாடல்கள் ரொம்பவே பிடிச்சிருந்ததா? தொடர்ந்து கேளுங்க கோடை பண்பலை 100 பிளேந்த. நன்றி.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

அம்பிகையை முன்னிலைப்படுத்தும் திருக்கோவிலாக அமைந்திருக்கிறது நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாயதாட்சி அம்மன் சமேத காயா ரோகணேஸ்வரர் திருக்கோவில். கொடிமரத்துடன் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கும் அன்னையின் கண்கள் நீல நிறத்தில் காட்சியளிக்கிறது. தன் இரு திருக்கரங்களில் ஜபமாலையும் கமலமும் ஏந்தி மற்ற இரு திருக்கரங்களில் அபயவரத முத்திரையுடன் கரிய அகன்ற கண்களை உடையவளாய் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். 64 சக்தி பீடங்களில் ஒன்றானது இந்த ஆலயமும். அதில் இவர் மிகச் சிறப்பு வாய்ந்த அம்மனாவார். இந்த தலத்தின் இறைவியாக மட்டுமல்லாமல் ஊரின் அரசியாகவும் ஆட்சி செய்வதால் இவருக்கு தனி முக்கியத்துவம் தரப்பட்டு தினமும் அபிஷேகம் மற்றும் வழிபாடுகள் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றன. இத்தலத்தில் நீலாயதாட்சி பூப்படைந்த கன்னியாக இருந்து அருள் பாலிக்கிறார். எல்லா கோவில்களிலும் ஆடிப்புறத்தன்று அம்பிகைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவது போல் நாகை நீலாயதாட்சி அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுவதில்லை. அதற்கு காரணம், இந்த தலத்தில்தான் அம்பிகை கன்னிப் பருவம் எய்தினாள். அதனால் இந்த கோவிலில் ஆடிப்பூர நிகழ்ச்சிகள் சற்று தனித்துவமான முறையில் நடைபெறுகின்றன.

ஆடிப்புறத்தன்று காலையில் முளைக்கட்டின பச்சை பயிருக்கு சூர்ணோட்சவம் செய்து அதை மூலவர் நீலாயதாட்சி அம்பிகையின் புடவை தலைப்பில் முடிச்சிட்டு அம்பிகையின் இடுப்பில் கட்டி விடுவார்கள். பின்னர் நீலாயதாட்சி அம்மனுக்கு வெள்ளை புடவை சார்த்தி வீதி புறப்பாடு நடைபெறும். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் பிரசாதம் பெண்களுக்கு உரிய சில பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆடிப்புறத்தன்று மாலையில் நீலாயதாட்சி அம்மனுக்கு ஆடிப்புறம் கழித்தல் என்னும் சடங்கு நடத்தப்படுகிறது.

0: இது பெண்கள் பருவம் அடைந்த போது செய்யப்படும் சடங்கு முறைகளை ஒத்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள அம்பாள் கன்னியாக இருப்பதால் இவருக்கு பாதுகாப்பாக சிவபெருமான் நந்தியை அனுப்பினாராம். அதனால் இந்த ஆலயத்தின் நந்தி ஒரு கண்ணால் சிவபெருமானையும் மற்றொரு கண்ணால் அம்பாளையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது போல் கழுத்து திரும்பிய நிலையில் அமைந்துள்ளது. இதனால் இவரை இரட்டை பார்வை நந்தி எனவும் அழைக்கிறார்களாம். இன்று நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி நிறம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பொதுவா மார்கழி மாதம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னா, அதிகாலை நேரத்தின் மீது ஒரு தன்மையில ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுங்க. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமின்னோர் நீரிழையில் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வ சிறுமியர்கள்னு அந்த பாட்டை கேட்ட உடனேயே எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊர்ல இருந்த ஒரு நினைவு நமக்கு அப்படியே தோன்றும். இந்த மார்கழி மாதத்துக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படிம்பாரு கண்ண பரமாத்மா. அதெல்லாம் இதுல படிக்கிறோம், கீதையில படிக்கிறோம். இது தவிர என்ன அப்படின்னா, ஓசோன் படலத்துடைய காற்று சுழன்று அடித்து வருகிற போது மார்கழி மாதத்துல தான் நம்ம தமிழ்நாட்டு பகுதியை நோக்கி வருதுங்கிறது ஒரு ஆய்வில் இருக்குதுங்க. அதனால தான் காலையில் பெண்கள் எழுந்து கோலம் போடுவதற்காக வாசலுக்கு வர வைக்கிறாங்க. ஆண்கள் சந்தனத்தை மார்பில் பூசிக்கிட்டு அப்படி சுற்றி வர்றாங்க சட்டை போடாமல், அந்த ஓசோன் காற்று நேரம் அடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இது எவ்வளோ பேருக்கு நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கிற போகிறாங்க? இல்லை, நியாயப்படி சித்திரை மாதம் தானே வெயில் தாங்க முடியாமல் வரணும், அப்போ வெளியே வர சொல்லலை. ஏன்னா அப்போ ஓசோன் படலம் வராது, காற்று வராது. சரி, அடுத்தது என்ன, இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, எல்லா பெரிய விழாக்களும் இதில் தாங்க வரும். எப்படி, சைவத்துக்குரிய திருவாதிரையா இந்த மாதத்தில் தான் வரும், வைணவத்துக்குரிய வைகுண்ட ஏகாதசியா இந்த மாதத்தில் தான் வரும். சரி விடுங்க, உலக அளவில் சொல்கிறதா இருந்தால் கிறிஸ்மஸ் இந்த மாதத்தில் தான் வரும், நியூ இயர்னு சொல்கிறேன் பாருங்க, அது இந்த மாதத்துக்குள்ளே தான் வரும். இத்தனை விஷயங்களுமாக கொண்டதாக இந்த மாதம் இருக்குதுங்க. அதோட அந்த கோலம் போடுகிற அந்த கலை இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு அழகு எங்க இருக்குது? பரதம், கோவில், நாயனம், கோலங்கள், இவை எல்லாமே நம்முடைய பாரம்பரிய சொத்துக்கள். ஒரு பேராசிரியர் வந்து கோலம் பற்றி ஒரு ஆய்வு பண்ணி அவங்க பட்டம் பெற்றிருந்தாங்க, எம்ஃபில் ஆய்வு. இந்த கோலம் பற்றிய ஆய்வில் என்ன சிறப்பு நான் அதில் பார்த்தேன் அப்படின்னா, ஏன் கோலம் போடுறோம்னு அதில் ஒரு கேள்வியோடு உள்ளே போகுது. இப்போ உதாரணமாக ஒரு கோலத்தை வச்சு அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு போடலாமா? எப்படி, இன்ன வகையான கோலம் போட்டால் கல்யாண ஏற்பாடுகள் இந்த வீட்டு நடக்குதுன்னு அர்த்தமா, இன்ன வகையான கோலம் போட்டால் பிள்ளை பிறந்திருக்குன்னு அர்த்தமா, இன்ன வகையான கோலம் போட்டால் அந்த குழந்தைக்கு காது குத்துறாங்க அப்படின்னு அர்த்தமா, கோலமே போடலைன்னா ஒரு அர்த்தமா. அப்போ பாருங்கள், என்ன ஒரு நியாயம் நம்முடைய முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க. இது எல்லாவற்றுக்குமாகத்தாங்க அந்த நாட்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். காலை மடக்கி உட்காந்து அந்த செம்மண் பட்டை பிடிச்சி சாண உருண்டை வச்சு மேலே வந்து அந்த பூசணிப்பு வச்சு அப்படி அந்த கோலம் போட்டு பிடிச்சோடனே எந்த பெண்களும் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, ஒரு நிமிஷம் நின்று ரசிப்பாங்க. அதுவும் அப்போ தான் அந்த கிழக்கு வெளுக்கும் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்ற கோதுகளமுடைய பாவாய்

0: எழுந்திராய், எப்படி இருக்கு பாருங்க பாட்டு. சில பெண்களுக்கு ஒரு அதீத ஆசை ஏற்படும், இந்த அழகை நம்ம கணவனுக்கு காட்டினு அப்படின்னு நினைச்சு, என்னங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் திடுதிடுன்னு ஓடி வந்து அந்த கோலத்திலே டங்குன்னு குதிச்சு, என்ன என்னன்னு கத்துவான். போய் படுங்க, கோலத்தை பார்க்க சொன்னா அந்த அலங்கோலமும் வந்து இது மேல ஆடுனா என்ன அர்த்தம். அவன் ஏன் ஓடியாந்தான்னா செயினுக்கு அத்துப்பு தாங்கி போட்டுருக்கு நினைச்சு அவன் ஓடி வந்திருப்பான். அப்ப அவங்க விட அவனவனுக்கா இருந்தாலும் கூட அந்த காலையில மார்கழியில இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்த உடனே எத்தனை இனிமையா இருக்கு. வருஷந்தோறும் தாங்க மார்கழி வருது, வருஷந்தோறும் தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட மார்கழின்னு வந்த உடனே எல்லாருக்கும் நம்முடைய எல்லா வகையான நினைவுகளும் வருகிறது என்று சொன்னால் மறக்க முடியாத மாதங்கள்ல மார்கழியும் ஒன்று.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
5: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
6: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
6: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
7: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

மரங்களின் இலைகளில் தென்றல் இசை மீட்ட வானத்தின் ஓவியத்தில் மாலை சாயும் பூசும் மாலை வணக்கம் நேயர்களே. பூக்களுக்கு மனம், கடலுக்கோ உப்பு வாசனை, மலைக்கு மண் வாசனை, மனதின் உணர்வுகளுக்கு மட்டும் இசை வாசனை. இன்று அந்த இனிமையான இசை வாசனையை உங்கள் மாலை நேர காற்றில் கலந்து நினைவுகளின் ஜன்னல் வழியே தெளிக்க இனிதே மலர்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இணைவது செல்வி கதிரேசன்.

0: குழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அத நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதான் நீ நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் உருப்பிலி 5 கதம்ப மலர்கள். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பஞ்சதந்திரம் மற்றும் தைத்தை நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் வர இருக்குங்க.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மாலையில் மனதுக்கு இசையின் மனம் சேர்க்கும் கதம்ப மலர்கள். கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட நேயர்களின் இனிய நினைவுகளோடு வளம் வர காத்திருக்கிறது.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோழ சிம்மாசனத்தை மதுராந்தகனுக்கு அளித்து விடுவதாக சக்கரவர்த்தி முடிவெடுத்திருப்பது பற்றி கரிகாலன் அங்கே கடம்பூர் கோட்டையில குழுமியிருந்தவர்கள் பழுவூர் காட்டன் கடம்பூர் மாமன் என அனைவரிடமும் அபிப்பிராயத்தை கேட்கிறான். இது நியாயம்தானா, இது சரியில்லையே என்று தன் கருத்தையும் முன்வைக்கிறான். அதற்கு பழுவேட்டரையர் தொண்டையை கணைத்து கொண்டு,
1: கோமகனே, இந்த விஷயமாக தாங்கள் திருக்கோவலூர் பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே. மலையமான் என்ன சொல்லுகிறார் என்றார். ஆஹா, அந்த கிழவனாரின் இயல்புதான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே. அவருடைய பேரப்பிள்ளை சிம்மாசனத்தை இன்னொருவனுக்கு விட்டு கொடுத்து விட அவர் சம்மதிப்பாரா? அதை காட்டிலும் என்னையும் என்னை பெற்ற தாயையும் சேர்த்து அவர் வெட்டி போட்டு விடுவார். இப்போது மலையமான் சைன்யம் சேர்க்கத் தொடங்கிவிட்டார் அவருடைய பேரனுடைய சிங்காதன உரிமையை நிலைநாட்டுவதற்காக. ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்டு மட்டும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் எல்லோரும் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி நடந்து கொள்வேன் என்று கரிகாலன் மிக்க சாது பிள்ளையைப் போல கூறினார். இதனால் ஏமாந்து போன பழுவேட்டரையர்,
2: மலையமானைப் போல தந்தையை தனையன் எதிர்க்கும்படி தூண்டிவிடக் கூடியவர்கள் நாங்கள் அல்ல. சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை அனுசரித்து நடக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டவர்கள். ஆனால் நியாயம் இன்னது என்பதை சொல்லும் பாத்தியதை நமக்குண்டு. சக்கரவர்த்தி இந்த விஷயமாகச் சொல்வதில் நியாயமே இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த சோழ ராஜ்யத்தின் மீது மதுராந்தகத் தேவருக்கு உரிமையே கிடையாது என்றும் சொல்வதற்கில்லை. இளவரசே, தாங்கள் கேட்கின்றபடியால் எங்கள் மனதில் இருப்பவற்றை மனம் விட்டு சொல்லுகிறோம். முடிவு தங்கள் இஷ்டத்தை பொறுத்தது. இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது ராஜ்யத்துக்கு மிக்க அபாயகரமானது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் ஏதேனும் ஒரு சமரச முடிவுக்கு வருவது நல்லது. சோழ ராஜ்யம் இப்போது முன்னைப் போல இரண்டு வெள்ளாறுகளுக்கு மத்தியில் குறுகி கிடக்கவில்லை. குமரி முனையிலிருந்து கிருஷ்ணை நதி வரையில் பரவி படர்ந்திருக்கிறது. இதை இரண்டாக பிரித்தாலும் ஒவ்வொன்றும் பெரிய ராஜ்யமாக இருக்கும். அவ்விதம் கொள்ளிடம் நதிக்கு தெற்கே உள்ள ராஜ்யத்தை மதுராந்தக தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை தங்களுக்கும் உரியதென்று பிரித்துக் கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது எங்கள் முடிவான கருத்து. தாங்கள் இதை ஒப்புக்கொண்டால் மேலே செய்ய வேண்டியதை செய்யலாம். சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன்
0: என்றார். ஆதித்த கரிகாலன் அப்போது கலகலவென்று சிரித்தது பழுவேட்டரையருடைய வயிற்றில் அனலை மூட்டியது.
2: பாட்டா, சோழ ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து தெற்கு ராஜ்யத்தில் பழுவேட்டரையர்களும் வடக்கு ராஜ்யத்தில் சம்புவரையர்களும் அதிகாரம் செலுத்துவது சரியான பங்கீடுதான். உங்கள் இரு குடும்பங்களும் என் பாட்டனுக்கு தகப்பனார் காலத்திலிருந்து செய்து வந்திருக்கும் சேவைக்கு உரிய வெகுமதிதான். ஆனால் ராஜ்யத்தை பிரிப்பதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. வழி வழியாக வந்த ராஜ்யத்தை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான், தாலி கட்டிய மனைவியை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான். கிழவர்களான உங்களுக்கு அது சம்மதமாயிருக்கலாம், எனக்கு சம்மதமில்லை
0: என்று கரிகாலன் கூறியபோது பெரிய பழுவேட்டரையரின் கண்களில் தீப்பொறி பிறந்தது. அவர் கொதிப்புடன் எழுந்து நின்றார். உடைவாளை உரையிலிருந்து எடுப்பதற்கும் ஆயத்தமானார். அந்த சமயத்தில் கரிகாலன்,
2: பாட்டா, என்ன இதற்குள் எழுந்து போக பார்க்கின்றீர்கள்? என்னுடைய யோசனையை முழுவதும் கேட்டுவிட்டு போங்கள். சோழ ராஜ்யத்தை பிரிப்பதற்கு எனக்கு சம்மதமில்லை. என் குலத்து முன்னோர்களும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் 5 தலைமுறையாக பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின் உயிர்களை பலி கொடுத்து சோழ ராஜ்யம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதை இரண்டாக பிரித்து சிறிய பகுதிகளாக்குவது பாவமாகும். வீர சொர்க்கத்தில் உள்ள ராஜாதித்தர் முதலிய நம் முன்னோர்கள் நம்மை சபிப்பதற்கு ஏதுவாகும். ஆகையால் அந்த யோசனையை விட்டுவிடுங்கள். இந்த பெரிய சோழ ராஜ்யம் முழுவதையும் மதுராந்தகனுக்கே விட்டு கொடுத்துவிட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அதற்கு நியாயமும் உண்டு. என் பெரிய பாட்டனார்

0: என் மகன் மதுராந்தகன். ஆகையால் என் தந்தைக்கு பதிலாக மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி இருக்க வேண்டும். பராந்தக சக்கரவர்த்தியின் ஏற்பாட்டினால் என் தந்தை முடிசூட்டிக் கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த தவறு அவரோடு போகட்டும். தந்தைக்கு பிறகு மகன் என்ற நியதிப்படி எனக்கு அந்த ராஜ்யத்தின் பேரில் பூரண உரிமை இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. வடதிசையின் மீது படையெடுத்துச் செல்ல 300,000 போர் வீரர் கொண்ட சைன்யம் எனக்கு வேண்டும். சைன்யத்துக்கு வேண்டிய தளவாட சாமான்களும் சாமக்கிரியைகளும் 1 வருஷத்துக்கு உணவுப் பொருள்களும் திரட்டித்தர வேண்டும். மாகடலில் செல்லக்கூடிய 300 பெரிய மரக்கலங்களும் வேண்டும். பார்த்திவேந்திரனை கப்பல் படை தலைவனாக்கி கடலோரமாக வரச் செய்துவிட்டு நான் தரைமார்க்கமாக வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்வேன். கங்கை நதியின் முகத்வாரத்தில் நானும் பார்த்திவேந்திரனும் சந்திப்போம். பிறகு மேலும் வடக்கே செல்வோம். என் குலத்து முன்னோன், என் பெயர் கொண்ட கரிகால் வளவன் இமயமலை மீது புலிக்கொடியை நாட்டினான் என்று கவிஞர்கள் பாடி வைத்திருக்கின்றார்கள். என் முன்னோர் சாதித்ததை நானும் இப்போது மறுபடியும் சாதிப்பேன். என்னுடைய வாழ்வலி கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோள்வலி கொண்டும் கிருஷ்ணை நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளுக்கு சக்கரவர்த்தியாவேன். அன்றி போரில் மடிந்தால் சோழகுலத்தின் வீரப்புகழை நிலைநாட்டினோம் என்ற மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கம் அடைவேன். பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, என்ன சொல்கிறீர்கள்? இந்த நிபந்தனையை நிறைவேற்றித்தர நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? இவ்விதம் கம்பீரமாக கேட்டுவிட்டு கரிகாலன் நிறுத்தினான். கிழவர்கள் இருவரும் திகைத்து போனார்கள். பழுவேட்டரையர் தடுமாற்றத்துடன்,
1: இளவரசே, தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார்? எங்களுக்கு என்ன உரிமை? சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும்
0: என்றார். கரிகாலன் கொதித்தெழுந்து இடிமுழக்க குரலில் கர்ஜனை செய்தான்,
1: பாட்டா, சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள்? என்னை ஏமாற்ற முடியாது. என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சிறைப்பிடித்து நீங்கள் ஆட்டி வைக்கபடி ஆடும் பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
0: அது எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்கள்? சின்ன பழுவேட்டரையர் அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா? என் தம்பியை ஈழத்திலிருந்து சிறைபிடித்துக் கொண்டு வருவதற்கு என் தந்தை கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின் சொந்த விருப்பத்தினாலா, உங்கள் கட்டாயத்தினாலா? தேச மக்களின் கண்ணுக்கு கண்ணான அருமை மகனை, வீராதி வீரனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி எந்த தகப்பனாவது இஷ்டப்பட்டு கட்டளையிடுவானா? அருள்மொழியை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து கடலில் மூழ்கடித்துக் கொன்றுவிட்டதாக உங்கள் பேரில் என்று சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் ஆத்திரப்பட்டு கொதித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: இளவரசே, அத்தகைய அபாண்டமான பழியை யார் சொன்னது? சொன்னவனுடைய நாவை துண்டித்து அவனையும் கண்டதுண்டமாக்குவேன்
0: என்று பழுவேட்டரையர் அலறினார். பழி சொல்லுகிறவர் ஒருவராயிருந்தால் நீங்கள் கண்ட துண்டம் செய்யலாம். 10,000,000, 10,000,000 பேர் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பேரையும் நீங்கள் தண்டிப்பதாயிருந்தால் சோழ நாடு பிணக்காடாகவும் சுடுகாடாகவும் மாறிவிடும். சிவபக்தனாகிய மதுராந்தகன் ஆட்சி புரிவதற்கு சோழ நாடு தகுந்த ராஜ்யமாயிருக்கும். ஆனால் பாட்டா,
1: அந்த பேச்சை நான் நம்பவில்லை. மக்கள் அறிவற்ற மூடர்கள்.
0: ஆராய்ந்து பாராமல் ஒருவன் கட்டிவிட்ட கதையையே மற்றவர்களும் திரும்பிச் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சோழகுலத்து பரம்பரை துணைவர்களான நீங்கள் அத்தகைய படுபாதகத்தை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டீர்கள். அருள்மொழி கடலில் மூழ்கியிருந்தால் அது அவனுடைய தலைவிதியின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். 3 உலகமும் ஆளப் பிறந்தவன் என்று கூறி வந்த ஜோதிடர்கள், ஆரூடக்காரர்கள், ரேகை சாஸ்திரிகள் வாயில் மண்ணை போடுவதற்காகவே அவன் கடலில் மூழ்கி மாண்டிருக்க வேண்டும். பாட்டா, நீங்கள் எவ்வளவு பெரிய வீராதி வீரராயிருந்தாலும் நடுக்கடலில் சுழிக்காற்றை வரவழைப்பதற்கும் கப்பலின் பாய்மரத்தின் மீது இடிவிழச் செய்வதற்கும் உங்களால் கூட முடியாது. ஒருவேளை அது பாண்டிய நாட்டு மந்திரவாதிகளின் காரியமாயிருக்கலாம். நீங்கள் அதற்கு பொறுப்பில்லை. ஆகையால் அருள்மொழியின் கதிக்கும் நீங்கள் பொறுப்பாளி இல்லை. ஆனால் சக்கரவர்த்தியிடம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி என்னிடம் சொல்லாதீர்கள். அப்புறம் அந்த அன்பில் பிரம்மராயனை கேட்டு சொல்ல வேண்டும் என்று கூட சொல்வீர்கள். சக்கரவர்த்தியும் முதன் மந்திரியும் ஏதோ அந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விரு

0: விருப்பத்தை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. பழுவூர் பாட்டி நந்தினி தேவியை கேட்டு சொல்லுகிறேன் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இந்த சமயம் கந்தமாறன் குறுக்கிட்டு,
1: ஐயா, எங்கள் வீட்டு விருந்தாளியாக வந்திருப்பவர்களை என்று ஏதோ தடுமாற்றத்துடன் இறைந்து சொல்ல ஆரம்பித்தான்.
0: கரிகாலன் அவன் பக்கம் கண்களில் தீயிட நோக்கி முப்புறம் எரித்த சிவனைப் போல சிரித்து, கந்தமாறா, இது உங்கள் வீடா? ஹோஹோ, மறந்துவிட்டேன். கொல்லிமலை வல்வில் ஓரியின் வம்சத்தில் பிறந்த வீராதி வீரன் நீ என்

0: தவறாக என்ன சொல்லிவிட்டேன்? உன் வீட்டு விருந்தாளிகளை என்ன செய்து விட்டேன்? கந்தமாறன், ஏன் உன் கைகால் நடுங்குகிறது? ஈழத்தில் பரவியிருக்கும் நடுக்கு ஜுரம் உனக்கும் வந்துவிட்டதா? நீ ஈழத்துக்கு கூட போகவில்லையே என்றான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சோழ ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்கிறத பத்தி கரிகாலன் கனல் தெரிக்க சொன்னதும் தனாதிகாரி வாளை எடுக்க ஆயத்தமாயிட்டார். சோழ பேரரசின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இவர் யாரு? தன்னை விட பெரிய ஜோதிடர்னு குழந்தை ஜோதிடர் கருதி இருக்கலாம். பெரியவரின் வாழ்வீச்சுக்கோ வாய் வீச்சுக்கோ இவன் பணிஞ்சிருவானா? நகைச்சுவைன்னு வரும்போது விளையாட்டு வீரருக்கு உரிய சால்புடன் எடுத்துக்கணும்னு விரும்பினார் கல்கி. வழிபாடு, சோதிடம், கிரிக்கெட் இதிலெல்லாம் தமது தனிப்பட்ட கருத்தை சொல்ல தயங்கினதே இல்லை. உற்சாகம் மேலிடும்போது நாசமா போச்சுன்னு சொல்லி உறக்க சிரிப்பாராம். இத்தொடரை அமங்கலமாக கருதினதே இல்லை. ஒரு ரூபாய்க்கு மூணு பலன் பார்த்த நண்பருக்கு நிஷ்பலன்னு போட்ட மாசத்துல 104 டிகிரி ஜுரம், வைகுண்ட பிராப்தின்னு குறிப்பு. நண்பர் கடும் ஜுரத்திலிருந்து மீண்டு பொழைச்சிட்டார். வைகுண்ட பிராப்தி கிடைக்கல, எனவே நிஷ்பலன், நன்மைன்னு போட்ட மாசம். நண்பர் பரீட்சையில தோல்வி, அதனால இன்னும் கொஞ்ச காலம் வேலை தேடி அலைய வேண்டியதில்லை இல்லையா, இது நன்மைதானே. தீமைன்னு போட்ட மாசம், நண்பருக்கு திருமணம் நடந்தது. இதுக்கான பலனை பகிரங்கமா விளக்க முடியாதுன்னு முடிச்சிட்டார் கட்டுரைய. தலைப்பு ராகு காலம், ஆண்டு 1929. பின்குறிப்பு, இந்த ஒரு கட்டுரையால சோதிட கலைக்கு ஆபத்து வந்திடாது, கவலை வேண்டாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

பகல் நமக்கு வேலைகளை தருகிறது, மாலை நேரமும் நம்மை நமக்கே திருப்பி தருகிறது. அந்த நேரத்தை இசைமலர்களால் மனமீசி சென்ற கதம மலர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். நேயர்களே, இனி கேட்கலாம் நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன்.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசை பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர், சிவபால சங்கர், மதன் சஞ்சய் மற்றும் கிரண் சஞ்சய்.

0: குழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம்.

0: கோடை பண்பலை 1.5 இன்றைய தங்கள் என்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை முதல் இந்த மாதம் செப்டம்பர் 1 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
1: முதல் கடிதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் மனம் ரசித்த புது திரைசை பாடல்களை இதயம் இனிக்க தந்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவரும் தனக்கான பாடல்களை சந்தோஷமாக கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் மாரநாடு நாகசாமி, தமிழரசி ரூபியா அருண், தொண்டையூர் பால்சாமி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கிய பாரதி மற்றும் தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம்.
0: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை அன்று பிற்பகல் 3 ஒழித்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பூ என்ற தலைப்பில் எங்கள் இதயம் மனக்கு இனிமையான இடைக்கால பாடல்களை எங்கள் செவியோரும் சேர்த்து சென்றது. நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடல்களை தேர்வு செய்து அனுப்பிய நேயர் கரூர் மாவட்டம் குளித்தலை பாக்யா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுரேந்தர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் சுப்பிரமணியம் கருப்பசாமி, பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், திருவாளம்புலில் முனுசாமி, கமலா, செல்வ கணபதி மற்றும் தவமணி.
1: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சத்யா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சிதம்பரம் வெள்ளைச்சாமி, செல்வி, அன்பரசி மற்றும் பெருந்துறை ஆய் கவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, நாகா கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 27 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவெளி நிகழ்ச்சியானது அன்றைய தினம் வாங்கி குவிக்கிறோம் என்ற தலைப்பில் நேர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் தனது ஆசைக்காக மட்டுமே வாங்கி குவித்த பொருட்கள் குறித்தும் மற்றவர்களிடம் என்னிடம் இந்த பொருட்கள் எல்லாம் உள்ளன என்பதை சொல்வதற்காக வாங்கி குவித்த பொருட்கள் குறித்தும் மேலும் ஆடம்பரத்திற்காக வாங்கி குவித்த பொருட்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியோடு இணைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன், மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், உஸ்லம்பட்டி பாபு, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், அமிர்தபுரம் கணேசன், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், தேனி மாவட்டம் நாகுலக்கவுண்டன்பட்டி பெருமாள் ஜோதி, கவியமுதன், பாக்கிய பாரதி மற்றும் கரூர் மாவட்டம் ராயனூர் மனவை சாகுல் ஹமீத்.
1: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 27 வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 3 ஒழித்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குயில் என்ற தலைப்பில் மனதை மயக்கும் இன்ப ராகங்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடல்களை தேர்வு செய்து அனுப்பிய நேயர் தென்காசி செங்கோட்டை ரோடு அதிதீரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்.

0: மாவட்டம் மாரநாடு நாகசாமி, தமிழரசி ரூபியா, அருண், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி, சுரேந்தர் நித்யஜீவன் மற்றும் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்றலே எண்ணெய் தொடு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அனுமானம் என்ற தலைப்பில் நேர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. அனுமானம் என்பதற்கு ஊகம் கணிப்பு என்றும் சொல்லலாம். நிகழ்ச்சியில் பேசிய ஒவ்வொரு நேயரும் தனது அனுமானத்தால் ஏற்பட்ட அனுபவங்களை அழகாக பதிவு செய்தார்கள். நேயர்களின் ஒவ்வொரு கருத்தும் சிந்திக்க வைத்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கருப்பசாமி, பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், உஸ்லம்பட்டி பாபு, கரூர் மாவட்டம் ராயனூர் மனைவி சாகுல் ஹமீத், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி, மேலத்தாயில்பட்டி சகுந்தலா, மாணிக்கராஜ் குமார் மற்றும் திருமங்கலம் ராமர்.
1: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒலித்த இடைக்கால இன்ப ராகங்கள் ஒவ்வொன்றும் மாலை நேர தென்றலாக எங்கள் இதயங்களை குளுமைப்படுத்திச் சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கருப்பசாமி அவர்களுக்கும் நன்றிகளின பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன், அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், கரூர் காந்தி கிராமம் கனிமொழி, வீரமணி, சுரேந்தர், நித்யஜீவன், கரூர் மாவட்டம் குமாரம் மங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோழி கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி மற்றும் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் சிங்காரம். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை, கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின், மித்ரன் இவர்களுக்காக அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது

போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 29 சனிக்கிழமை அன்று காலை 9 நேர்களின் பங்களிப்பில் விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சொந்தங்கள் பலமா அல்லது பலவீனமா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் பேசிய ஒவ்வொரு நேயரும் தங்களது கருத்தினை முன்வைத்தார்கள். சொந்தங்கள் என்பது மனித வாழ்க்கைக்கு பலமாகவும் அமையலாம், அதே நேரத்தில் அதுவே பலவீனமாகவும் மாறலாம். அதை நாம் எப்படி கையாளுகின்றோம் என்றும் நமக்கு அமைந்த உறவுகளின் தன்மையை பொறுத்தது என்றும் நல்ல புரிதலும் எல்லையை மதிக்கும் குணமும் கொண்ட சொந்தங்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம் என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தனது கருத்தினை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பெரியகுளம் இளங்கோவன், திவ்யபாலா சுரபி, சேலம் சுப்பிரமணியம், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா ராஜலட்சுமி, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், பெருந்துறை ஆயிகவுண்டன் பாளையம் கௌசல்யா தேவராஜ், தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் மணி திலகவதி, தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா அன்பர் அலி, மேலத்தாயில்பட்டி சகுந்தலா மாணிக்கராஜ் குமார், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக் மற்றும் பொது திரு ஜிப்ரிலி பாபு.
1: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 29 சனிக்கிழமை அன்று பகல் 12 ஒலித்த பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் ஒலித்த நேயர்களின் கவிதைகள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நேயர்களின் கவிதைகளை கவிநயத்துடன் வாசித்த அத்துணை அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளின பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், நாமக்கல் மாவட்டம் பையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி சரண்யா, மதுமிதா, சர்வின், தேவமித்ரன், நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மற்றும் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.
0: அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குழந்தைகளின் இனிய பங்களிப்பில் உற்சாகமாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குழந்தையும் நிகழ்ச்சியில் தங்களது திறமைகளை அழகாக வெளிக்காட்டினர். நிகழ்ச்சியில் செல்லச்சிட்டுகளோடு அன்பாக உரையாடி அவர்களுக்கான விருப்ப பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியுள்ளார்கள் பெரியகுளம் இளங்கோவன், திவ்யபாலா சுரபி, தர்மபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, கரூர் 80 சாலை வாசுதேவன் ருக்மணி, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா ராஜலட்சுமி, தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் மணி திலகவதி, தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா மற்றும் அன்வர் அலி. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன் மற்றும் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 31 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அப்படியும் இப்படியும் என்ற தலைப்பில் நேயர்களின் பங்களிப்பில் அவர்களின் எண்ண கருத்துக்களை தாங்கி வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அப்படியும் இப்படியும் இருந்ததால் ஏற்பட்ட அனுபவங்களை நிகழ்ச்சியில் கூறி சென்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அப்படியும் இப்படியும் இருப்பதால் தன் கொள்கையில் நிலையாக நிற்க முடியாது, மேலும் அது மன உளைச்சலையும் குற்ற உணர்ச்சியும் தரும் என்று கூறி நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளர் கானல் மீனன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகளின பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், தொண்டையூர் பால்சாமி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், தென்காசி மாவட்டம் குண்டப்பட்டி நாகலட்சுமி மற்றும் காரைக்குடி சகுந்தலா.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 1 செவ்வாய்க்கிழமை அன்று 12 ஒழித்த மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் படித்ததில் பிடித்ததாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மங்கையரும் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்து தான் படித்து ரசித்த கவிதைகள், சிந்தனை துணுக்குகள் என தனது மனதில் நின்றவைகளை பகிர்ந்து சென்றனர். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தர்மபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி, பெருந்துறை ஆயி கவுண்டன் பாளையம் கௌசல்யா தேவராஜ் மற்றும் கரூர் 80 சாலை வாசுதேவன் ருக்மணி.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்களன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை முதல் இந்த மாதம் செப்டம்பர் 1 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையங்குடி இக்பால், சித்திக் அதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா.

0: கோடை பண்பலை வானொலி.
1: இசையின் ஸ்வரங்கள் தேனா
0: 100.5.
1: இசைக்கும் குயில் நீதானாவா.
2: பொழுதுபோக்குடன் பொறுப்பான ஒலிபரப்பை செய்து வரும் கோடை பண்பலை 100.5.
1: கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும்.
2: இன்னும் பல்லாண்டு உங்கள் வானொலி சேவை தொடரட்டும்.
1: சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவே.
0: கமலஹாசனின் வாழ்த்துக்கள்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 1 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 5 அரங்கேறிய அருள் மாலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இறை கீதங்கள் அனைத்தும் எங்கள் மனங்களில் தெய்வீக மனத்தை பரப்பி சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என மின்னஞ்சல் பக்கத்தில் தனது எண்ண பதிவினை தெரியப்படுத்தியிருந்தார் கோவை சுபா. நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி நாவரசி பாஸ்கரன். அவர் இந்த மாதம் செப்டம்பர் 1 செவ்வாய்க்கிழமை அன்று 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருக்கின்றார். அன்றைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது விருந்தினர் விருப்பமாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தலைமை ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார். தன்னளவில் கற்ற கல்வி, தனித்திறனை வளர்த்த சூழல்,

0: தளிர்நடையிட பறக்க தக்க வழியில் கை காட்டியோர் தகரத்தையும் பொன்னாக்க முடியும் என அறியும் வகையில் தன்னிகரில்லா முயற்சி பயிற்சி இதனால் அன்றோ தகைசால் தலைமை பண்புகள் தங்கமாய் மின்னுகிறதே என்று எண்ண தோன்றும் அளவு வினாக்கள் அருமை, விடையும் தெளிவு, உரையும் தெளிந்த நீரோடை, பாடல்களும் சிறப்பு. ஒளிபரப்பிய கூடை பண்பிலை 100.5 பாராட்டுக்கள் என நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி நாவரசி பாஸ்கரன். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டுமென்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர்

டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணி இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்குகளில் ஓய்வூதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான தொகை இம்மாதம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மத்திய அரசின் பங்களிப்பு தொகைக்கான ஒப்புதலை பெறுவதற்கு ஓய்வூதிய பயனாளிகளின் பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அந்த தொகையும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற 118 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 19 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன் எடுத்தது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் விட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கேடட் கோப்பை வாள்வீச் சாம்பியன் போட்டி சென்னையில் நவம்பர் 20 தொடங்கி 23 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. வானத்தை தொட ஆசைப்படும் சிறகுகள், உலகத்தை வெள்ள துடிக்கும் எண்ணங்கள், நாளைய முயற்சியை விதைக்கும் முயற்சிகள், இதுதான் நிலைமை. பள்ளி வகுப்பறையிலிருந்து கல்லூரி வளாகம் வரைக்கும் கனவுகளோடு ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இளம் மாணவர்களுக்கான நிகழ்ச்சி தான் கோடை பண்பலையின் 1.5 நிலைமை பேசுகிறது. புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம் என்ற சிந்தனையுடன் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைவது செல்வி கதிரேசன். இன்று மாணவர்கள் பஞ்சதந்திரம் மற்றும் தைத்தை தத்தை என்ற இரண்டு விளையாட்டுகள் விளையாட அழைக்கிறது கோடை பண்பலை 1.5. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அறிமுகமானவர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், வழக்கமான மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைப்பில் வரும் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் தேனி மாவட்டத்தில இருந்து ஹர்ஷிதா பேசுறேன்க்கா.
0: ஹர்ஷிதா, ஹர்ஷிதா எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட்க்கா.
0: 9th ஸ்டாண்டர்ட். இப்போ மூணு நாள் லீவ் விட்டாங்களா?
1: ஆ, விட்டாங்கக்கா.
0: ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க.
1: ஆமாங்க்கா.
0: விடுமுறையில் என்னெல்லாம் செய்யலாம்னு நினச்சிருக்கீங்க ஹர்ஷிதா? உங்களுக்கான சொல் வந்து தினம்.
1: மனம்.
0: மனம் சொல்லலாம்.
1: தனம்.
0: தனம்.
1: வனம்.
0: வனம். சினம் சொல்லலாம்.
1: கணம்.
0: கணம் சொல்லலாம். ஆறு வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி ஹர்ஷிதா, நீங்க நல்லா அருமையா விளையாண்டீங்க. உங்களுக்கான பாடல் கோடை பண்பையில இருந்து கேட்கலாமா?
1: கேட்கலாம்க்கா.
0: நன்றி
1: நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேரம் 8:20 கொடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த மாணவர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம்.
1: சிவகங்கை மாவட்டம்
0: சொல்லுங்க.
1: ராஜா அண்ணாமலை நகர்லேருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி, அன்புமணி நல்லா உற்சாகமா பேசுறீங்களே
1: அக்கா.
0: நீங்க எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க அன்புமணி?
1: 12ஆம் வகுப்புக்கா.
0: 12ஆம் வகுப்பு. என்ன பிரிவு நீங்க எடுத்திருக்கீங்க பாடப்பிரிவு?
1: காமர்ஸ்க்கா.
0: காமர்ஸ் எடுத்திருக்கீங்களா? சரி, உங்களுக்கு வந்து இப்போ எய்ம் உனக்கு நம்ம எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஆகணும்னு. அப்படி உங்களுக்கு என்ன எய்ம் இருக்கு?
1: கவிதைக்கா.
0: கவிதை எல்லாம் எழுதுவீங்களா
1: அக்கா? கவிதை சொல்லுவாங்க.
0: சொல்றதுன்னா சொல்லுங்க.
1: கணக்கில் வரக்கூடாது பிழை.
0: சரி.
1: கன்னியாகுமரி திருவள்ளுவருக்கு சிலை.
0: அருமையா இருக்கு.
1: மதுரை கன்னியர்களுக்கு சிலை. என்றும் அன்றும் கேட்பது நான் கோடை பண்பலை.
0: சூப்பரா சொல்லியிருக்கீங்க. கவிதை கேட்டவனே சொல்லியிருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, கோடை பண்பலை நம்ம என்ன விளையாட்டு விளையாடலாம் இன்னைக்கு?
1: பஞ்சதந்திரம்.
0: பஞ்சதந்திரம் விளையாடலாமா?
1: விளையாடுறேன்.
0: உங்களுக்கான சொல் வந்து அருங்காட்சியகம். மியூசியம் சொல்வோம்ல, அருங்காட்சியகம்.
1: ஆமாக்கா.
0: மியூசியம்ல என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. உங்களுக்கு

0: வந்துடும் விடை.
1: சிங்கம்,
0: அருங்காட்சியகம். ஆ, சிங்கம் இருக்கும்.
1: புலி, கரடி.
0: அது வந்து ஜூல தான் இருக்கும். நான் கேட்குறது வந்து மியூசியம்ல, அருங்காட்சியகத்துல வந்து என்னென்ன இருக்கும்னு கேட்குறேன் நான். பார்வையாளர்கள் மியூசியம் பார்க்க போயிருக்கீங்களா? நீங்க பார்க்க போவீங்க இல்ல? மியூசியம்ல வந்து பார்வையாளர்கள்லாம் இருப்பாங்க. புத்தகம்லாம் இருக்கும், பழைய புத்தகம்லாம் இருக்கும். சொல்லுங்க. பழைய ஓலைச்சுவடிகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல அங்க? ஓலைச்சுவடி வச்சிருப்பாங்க. அப்புறம் வரலாற்று சிறப்பு முக்கிய பொருள்கள்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா வந்துடும்.
1: எழுத்தன்மை.
0: கல்வெட்டுகள் வைப்பாங்கல்ல, கல்வெட்டுகள் வச்சிருப்பாங்க.
1: பொற்காட்சியம்.
0: அடுத்து, பழைய காலத்து அரசர்கள் உபயோகப்படுத்தின காசுக்கு பதிலாக ஒன்று உபயோகப்படுத்திருப்பாங்களா, அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை வச்சிருப்பாங்க. நாணயங்கள் வச்சிருப்பாங்க. வரலாற்று நாணயங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல அருங்காட்சியகத்தில்.
1: வாழ்க்கையர்
0: சொல்லுங்க.
1: அது வந்து
0: அருங்காட்சியகம்னாலே பார்த்தீங்கன்னா அரசர்கள் பயன்படுத்தின பொருட்கள் வச்சிருப்பாங்க இல்லையா,
1: அது கேடயம்.
0: கேடயம்லாம் வச்சிருப்பாங்க.
1: குதிரைகள்.
0: அது வச்சிருப்பாங்க. அப்புறம் அரசர்களுடைய ஏதாவது, அரசர்கள் பற்றி சொன்னேன் பார்த்தியா, அப்போ அந்த அரசர்களோட வாள் வச்சுருப்பாங்க. எந்த அரசர் இருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் வச்சுருப்பாங்கல்ல, அது பேர் என்னது?
1: சேர சோழ பாண்டியன்.
0: அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல.
1: வில்.
0: கரெக்ட், கரெக்டாக சொல்கிறீங்க. சரி.
1: புலி, கயர்.
0: சிலை வச்சுருப்பாங்க தெரியுமா, அரச அரச சிலை வச்சிருப்பாங்க. அவங்களுடைய சிற்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் நீங்க இப்ப நியூஸ் எல்லாம் படிச்சீங்கன்னு பாத்துக்கோங்களேன், அதுல வந்து அகழ்வாராய்ச்சியில என்னென்ன பொருட்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிருப்பாங்க. மண்பாண்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அகழ்வாராய்ச்சியில எடுத்த பொருட்கள்லாம் மியூசியத்துல. மண்பாண்டங்கள் வச்சிருப்பாங்க. அப்புறம் அணிகலன்கள், அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பயன்படுத்தினாங்கன்ற அணிகலன்கள்லாம் வச்சிருப்பாங்க. சரி, ரொம்ப அருமையா முயற்சி செஞ்சீங்க. சொல்லுங்க.
1: அகழ்வாராயம் கிடைக்குதுக்கா?
0: இல்ல, அது இல்ல. நம்ம அருங்காட்சியகத்துல என்னென்ன பொருள் வைக்க போறோம் தான் நம்ம வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் பஞ்சதந்திரத்துல. அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு உடனே சொல்றேன். பார்வையாளர்கள் பார்க்க வருவாங்க, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாரு, பாதுகாவலர். ஓலைச் ஓடிகள் வச்சிருப்பாங்க. வரலாற்று நாணயங்கள் இருக்கும். அரசர்கள் பயன்படுத்தின வாள், அப்புறம் அரசர்களோட சிலை சிற்பங்கள் இதெல்லாம் இருக்கும். கல்வெட்டுகள் இருக்கும். அதில் மண்பாண்டங்கள் இருக்கும். அணிகலன்கள், தாலிகள் இதெல்லாம் நிறையா இருக்கும். சரியா?
1: சரிக்கா.
0: சரிங்க, ரொம்ப அருமையாக முயற்சி செஞ்சு உங்களுக்கான பாடல் கோடை பண்பலேன்னு ஒரு பிள்ளை ஐந்தில்.
1: நன்றி, வணக்கம்.
2: குச்சி ரக்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: வாழ்நாள் பூரா உழைச்சி சம்பாதிக்கிறோம், அதை சேர்த்து வைக்கணும்னா ஒன்று நிலம் வாங்கணும்னு யோசிப்போம், இல்லை அதில் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் எவ்வளவு தான் உழைச்சி வாங்கினாலும் கடைசியாக அந்த வங்கி கடன் இல்லாமல் நம்மளால் வாங்கவே முடியாது. வங்கி கடனையும் வாங்கி அந்த சொத்து வாங்குகிறோம். ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொத்து வாங்குறேன்னு சொன்னீங்களே வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், ஓ பத்திரம் எழுதியாச்சே, முத்திரை கட்டணம் கூட வாங்கி எழுதினமே, சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் பதிவு கூட பண்ணிட்டோம், அப்பா இனிமேல் சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பத்திரம் பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனாலேயே வாங்குறவங்களுக்கு அதில் உரிமை முழுசாக வந்துடுமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த அவங்க வந்து பார்த்து அந்த சொத்தை வாங்கியிருந்தா தான் அது அவங்களுடைய சொத்து. 1 ரூபா கூட அட்வான்ஸாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற 5 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சரி பார்த்துட்டு வாங்கினா தான் சொத்து உங்களோடது. முதலாவது விஷயம், விற்கிறவருக்கு உண்மையில் சொத்தில் உரிமை இருந்து வித்தாரா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு காட்டினா மட்டும் போகாது, அவருக்கு அந்த சொத்து எப்படி வந்தது, பரம்பரையாக வந்ததா, பாகப்பிரிவினையில் கிடச்சிதா, அல்லது கிஃப்ட்டு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே அது மூலமாக வந்ததா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முந்தைய ஆவணங்களையும் அந்த உரிமை தொடரையும் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து வாங்கணும். 2வது விஷயம் என்ன சொல்லுவோன்னா, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈஸி பார்த்துட்டேன்ப்பா, ஈஸியில் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா, ஈஸியில் பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக விற்கிறவங்களுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு உரிமை அப்படின்னு ஆயிடாது. ஈசி வந்து என்ன விஷயம் தெரியும் அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்தை அவங்க அடம்

0: வருமானம் வச்சாங்களா, லீஸுக்கு விட்டுருந்தாங்களா, அதை எப்படி அனுபவித்தாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அது காட்டும். அதனால் அது உரிமை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. அடுத்ததான விஷயம் வந்து பட்டா, பட்டா ரெவின்யூ ரெக்கார்டு, இதெல்லாம் பட்டா யார் பேரில் இருக்குது, அந்த சர்வே நம்பர் சரியாக இருக்கா, நிலத்தினுடைய பரப்பளவு அந்த பட்டாவில் காட்டின ஆவணத்தில் உள்ளது மாதிரி அதுலேயும் இருக்காங்கிறதையும் பார்க்கணும். பட்டா மட்டுமே நிலத்தினுடைய உரிமைக்கான உத்தரவாதம் அல்ல. அந்த பத்திரத்தில் ஒரு சர்வே நம்பர், பட்டாவில் வேறு ஒரு சர்வே நம்பர் இருந்தால் அதையும் நீங்கள் செக் பண்ணணும். அந்த ஆவணத்தையும் அந்த நிலத்தையும் போய் ஒப்பிட்டு பார்த்து எல்லாவற்றையும் சரி பார்க்க வேண்டும். பட்டா மட்டுமே இருப்பது உரிமைக்கான உத்தரவாதம் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அடுத்த விஷயம் வந்து அந்த லே அவுட் அண்ட் பில்டிங் அப்ரூவல். நம்ம பயணம் பண்ணும்போது பார்ப்போம், ஒரு பெரிய அழகான ஒரு புரோஷர் போட்டிருப்பாங்க, அதில் அகலமான சாலை இருக்கும், டிடிசிபி அப்ரூவ்டு அப்படின்னு பெருசாக எழுதி போர்டு வச்சுருப்பாங்க. அந்த அப்ரூவலுக்கான நம்பர் என்ன, அந்த அப்ரூவல் உண்மையாக யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து அவங்க அப்ரூவல் வாங்கினாங்களா, நம்ம வாங்குகிற பிளாட் வந்து அந்த அனுமதிக்கப்பட்ட லே அவுட்டுக்குள்ளார வருதா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த விளம்பரத்தெல்லாம் நம்புறதை விட அதிகாரபூர்வமான ஆவணத்தை நீங்கள் கையில் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அதை வாங்குறத பற்றி முடிவெடுக்கணும். விற்கிறவங்க கூட அவங்களே விற்கிறாங்களா, இல்லை விற்கிறவர் ஃபாரினில் இருக்கிறாரு, இல்லை ஒரு பெரிய வேலையில் இருக்காருங்கிறதுக்காக அந்த பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதிகார முகவர்களிடம் கொடுத்து அவங்க கொடுக்குறாங்களா, அந்த அதிகார பத்திரம் கிரய வாங்குகிற தேதியில் அமுலில் இருக்கா, இல்லை அதிகார பத்திரம் ஏற்கனவே ரத்தாக இருந்ததுன்னா அந்த அதிகார முகவருக்கு உங்கள் சொத்தை கொடுக்கறதுக்குரிய அதிகாரம் இருக்காது, அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, பல நேரங்களில் நம்ம லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்கிலையோ செலவு பண்ணி நம்ம வீடோ வாங்குகிறோமோ நிலம் வாங்குகிறோமோ வாங்குகிறோம், அதுக்கு முன்னாடி இதற்கான உரிமை இருக்கா அப்படின்னு ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து அதற்கான ஒரு சட்ட ஆலோசனையை பெற்று வாங்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆபத்தான சிக்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை, நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் பண்ணுவோமே தவிர ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து அதுக்கான ஒரு டைட்டில் வெரிஃபிகேஷன்னு சொல்லுவோம், அதை செய்கிறதுக்கு நமக்கு மனசு வராது, அதை நம்ம செய்கிறதில்ல, ஆனால் அது செய்கிறது தான் உங்களுடைய உழைப்புக்கும் உங்கள் பணத்துக்கும் உங்கள் சொத்துக்கும் சரியான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நாள் செய்யக்கூடிய மேலே சொன்ன சரிபார்ப்புகள் எல்லாம் தான் உங்கள் வாழ்நாள் சேமிப்பை காப்பாற்றும். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த மாணவர் யாருன்னு பார்க்கலாம். ஆங்க வணக்கம். வணக்கம்.
1: மதுரை மாவட்டத்திலிருந்து செல்வம்.
0: பேர் சொல்லுங்க. செல்வமா?
1: செல்வம்.
0: ஆ செல்வம், எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: எயித்து.
0: எயித்து படிக்கிறீங்க, சரி. உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்னது செல்வம்? செல்வம், உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்னன்னு கேட்டேன்.
1: ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம்.
0: ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவீங்க. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: நான், அம்மா, அப்பா.
0: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா?
1: ஆ
0: சரி, இன்னைக்கு நீங்கள் என்ன விளையாட்டு விளையாட
1: போகிறீங்க?
0: விளையாடலாமா? நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதோட ஒத்த ஓசையுடைய சொற்களை நீங்கள் சொல்லணும், சரியா? உங்களுக்கான சொல் வந்து கல்.
1: பல். அல்.
0: அல் வராது. பல் வரும். பல் வந்து சரிதான்.
1: பல். கல். சில். நெல்.
0: நெல் சரி.
1: நல்.
0: நல்லும் சரிதான்.
1: நெல்.
0: நெல் சொல்லிட்டீங்க. மூணு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. சொல் சொல்லிட்டீங்க. வில் சொல்லலாமா?
1: வில். பண்.
0: வில். வில் சொல்லலாம். கல் தானே சொல்லியிருக்கேன், வில் சொல்லலாம்.
1: வில்.
0: ம்.
1: பல்.
0: ம்.
1: கல்.

0: அல் சில்
1: சில் வராது, சொல் தான் வரும். நானே
0: சொல்
1: சொல்லிடுவா உங்களுக்கு விடை வந்து. இப்போ கல் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு இணையான ஒரே ஓசையுடைய சொற்கள் என்னென்னா வரும் அப்படின்னா பல், சொல், வெல், நெல், வில், இதெல்லாம் சொல்லலாம். சரியா? சரி, நல்லா அருமையாக முயற்சி செஞ்சீங்க உங்களுக்கான பால் கோடை பண்பலையிலிருந்து.
0: நன்றி
1: நன்றி.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: 8:42 இணைப்பில் வரும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க. சொல்லுங்க. பிரம்மஸ்ரீ, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பஞ்சதந்திரம் இருக்கு, தைத்தை தத்தை இருக்கு. நீங்க எந்த விளையாட்டு
1: விளையாடுறீங்க?
0: விளையாடுறீங்களா? சரி, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: அப்பா அம்மா.
0: சரி, விடுமுறை 3 நாள் விட்டுருக்காங்க, என்ன செய்யலாம்னு நினச்சிருக்கீங்க? செய்வீங்களா? சரி
1: அப்புறம்
0: சரி, இப்போ விளையாட்டுக்குள்ளே போகலாமா?
1: போகலாம்.
0: உங்களுக்கான சொல் வந்து மதி. முயற்சி பண்ணுங்க.
1: நிதி.
0: நதி.
1: நதி. பதி.
0: பதி. மூணு சொல்லியிருக்கீங்க. அடுத்து
1: பதி. திதி.
0: அடுத்து பிரம்மஸ்ரீ, சதி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: என்ன மகு தான் படிக்கிறீங்க, ஆனால் வந்து அழகாக முயற்சி செஞ்சீங்க பிரம்மஸ்ரீ. இப்போ மதின்னு சொன்னால் நம்ம என்னென்ன சொல்லலாம்? நதி சொல்லலாம், கதி சொல்லலாம், விதி சொல்லலாம், பதி சொல்லலாம், சதி சொல்லலாம், நீங்கள் சொன்ன மிதி சொல்லலாம். ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. விடுமுறை நாட்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி பிரம்மஸ்ரீ.
1: தேங்க்யூ.
0: உங்களுக்கான பாடல் கோடை பண்பலையிலிருந்து.
2: எங்கோ அடப்பாஞ்சு வரா பறந்து வரான்னு அம்மா தோற சிங்கம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேரம் 8:50 நாம் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலையின் 1:05 இளமை பேசுகிறது. இப்ப நிகழ்ச்சியில் வரும் அடுத்த மாணவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பாளையத்திலிருந்து
0: பகத்சிங் கோபுரம் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் நின்று பேசுறீங்களா? பகத்சிங்,
1: ஹலோ.
0: இப்ப தெளிவாக்கி.

0: கேக்குது.
1: ஓகே.
0: சரி, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க பகத்சிங்?
1: 8 வகுப்பு.
0: 8ஆம் வகுப்புவா?
1: ஆம்.
0: சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விடலாம் பகத்சிங்?
1: தை தை தட்டு.
0: தை தை தத்தை விளையாடுவாமா?
1: ஆ.
0: உங்களுக்கான சொல் வந்து மரம்.
1: தரம். அறம். தரம்.
0: தரம் சொல்லலாம், கரம் சொன்னீங்க, அது சரி.
1: தரம். நரம்.
0: நரம் வராதுல, இந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா, பொருள் தெரியுமா உங்களுக்கு? இல்லை இல்லை, அதுக்கு பொருள் கிடையாது.
1: நிறம்.
0: நிறம் வந்து நமக்கு பெரியரா வரும், நான் சொல்றது அந்த மரத்துக்கு வர சின்னரா.
1: ஓகே.
0: கரம் சொல்லலாம்ல.
1: கரம்.
0: கரம், வரம், தரம் சொல்லியிருக்கீங்க. அடுத்து
1: திறம்.
0: திறமுக்கும் நமக்கு பெரியராக தான் வரும்.

0: இளம் வந்து நமக்கு பெரியரா வரும். நான் சொல்றது அந்த மரத்துக்கு வர சின்னரா. கரம் சொல்லலாம்ல,
1: கரம்.
0: கரம், வரம், தரம் சொல்லிருக்கீங்க. அடுத்து
1: திறம்.
0: திறமுக்கும் நமக்கு பெரியரா தான் வரும். சரம் சொல்லலாம்ல,
1: சரம், நிறம்.
0: முன்னாடி காலத்துல முனிவர்கள் தவம் இருந்து என்ன வாங்குவாங்க கடவுள்கிட்ட? முனிவர்கள் தவம் இருந்து கடவுள்கிட்ட என்ன வாங்குவாங்க?
1: வரம் வாங்கும்.
0: வரம் வரும்ல.
1: வரம்.
0: சரி, இப்ப நான் சொல்லவா, மரம் நீங்க சொன்னதுக்கு கரம், வீரம், வரம், தரம், சரம் இதெல்லாம் சொல்லலாம். சரி, நல்லா அருமையாக முயற்சி செஞ்சீங்க பகத்சிங். உங்களுக்கான பாடல் நன்றி.
1: தேங்க்யூ.

மாணவர்களின் உற்சாகமான பங்களிப்போட நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாணவர்களுக்கும் முயற்சி செய்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனிய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல்.

உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது

தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி சொர்ணலதா அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவு அலைகளோடு இன்றைய உயிரில் உறைந்தவை வான் வழியே ஒலி உலாம்.

1973 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 நாள் கேரளாவின் பாலக்கோட்டில் கேசி சேருக்குட்டி கல்யாணி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவர் ஸ்வர்ணலதா. ஸ்வர்ணலதாவின் தந்தை ஒரு புகழ்பெற்ற ஹார்மோனிய கலைஞர், சிறந்த பாடகர். தனது தந்தையைப் போலவே ஹார்மோனியம், இசைப்பலகை ஆகியவற்றில் ஸ்வர்ணலதா தேர்ச்சி பெற்று சிறந்த இசைக்கலைஞராக உருவாகினார் சிறு வயதிலிருந்தே. அதன் பிறகு ஸ்வர்ணலதாவின் குடும்பம் கர்நாடகாவில் உள்ள சிமோகா நகருக்கு குடிபெயர்ந்தது. அங்கே தனது உயர்கல்வியை கற்று முடித்தார் ஸ்வர்ணலதா.

1987 ஆண்டில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை சந்தித்து பி சுசீலா பாடிய நாளை இந்த வேளை பார்த்து என்ற பாடலை சிறப்பாக பாடி காண்பித்தார் சொர்ணலதா. சொர்ணலதாவின் குரலில் தனித்துவம் தெரிய அதே ஆண்டில் கலைஞரின் கதை வசனத்தில் வெளியான நீதிக்கு தண்டனை திரைப்படத்தில் மகாகவி பாரதியாரின் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்ற பாடலை கே ஜே யேசுதாசோடு இணைந்து சொர்ணலதாவை பாட வைத்தார் மெல்லிசை மாமன்னர். அந்த பாடலின் ஒலிப்பதிவின் போது சொர்ணலதாவிற்கு 14 வயது. அதன் பிறகு 1988 ஆண்டில் வெளியான குரு சிஷ்யன் திரைப்படத்தில் இசைஞானியின் இசையில் பாடத் தொடங்கினார் சொர்ணலதா. தொடர்ந்து இசைஞானியின் இசையில் 300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் சொர்ணலதா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

குறிப்பிட்டு சொல்லும்படியாக, போவோமா ஊர்கோலம், நீ எங்கே என் அன்பே, ஆட்டமா தேரோட்டமாம், ராக்கம்மா கையத்தட்டு, சொல்லிவிடு வெள்ளி நிலவே, கண்ணே இந்த கல்யாண கதை, எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட என்ற சிறப்பான பாடல்களை மக்கள் மனங்களில் இன்றும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் பாடல்களை பிரபல பின்னணி பாடல்களோடு இணைந்து பாடியிருந்தார் சொர்ணலதா. சொர்ணலதா தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, உருது, மலையாளம், பெங்காலி, ஒரியா, படுகா உள்ளிட்ட பல மொழிகளில் ஏறத்தாழ 7000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார்.

புகழ்பெற்ற இந்தி திரைப்படமான முகல் இ ஆசம் படம் தமிழில் அனார்கலி என்ற பெயரில் வெளியானது. இந்தி படத்தில் நௌசாத் அலியின் இசையில் புகழ்பெற்றிருந்த கவாலி என்ற போட்டி பாடலை சம்சாத் பேகமும் லதா மங்கேஷ்கரும் பாடியிருந்தார்கள். இந்த பாடலை தமிழில் இரு வேறு குரல்களிலும் சொர்ணலதாவே பாடியிருந்தார். அதற்கு டாக்டர் சங்கர் கணேஷ் இசையமைத்திருந்தார். இரு வேறு குரல்களில் ஒரு பாடகியே பாடிய திறமையை நௌசாத் அலி சிறப்பாக பாராட்டியிருந்தார். அத்தோடு தன்னுடைய மோதிரத்தையும் சொர்ணலதாவிற்கு விருது போல வழங்கினார் நௌசாத் அலி.

இசைத்துறையில் தான் வாழ்ந்த குறுகிய காலகட்டத்தில் சொர்ணலதா பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். இசைத்துறையில் ஸ்வர்ணக்குயில் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். இனிமையான குரல் வளமும் பன்முக பாடும் திறனும் கொண்ட இவர் ஸ்வரங்களின் அரசி எனவும் இந்தியாவின் ஹம்மிங் குயின் அதாவது ஆலாபனை அரசி என்றும் போற்றப்பட்டார்.

தனது இசை திறமைக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவர் சுவர்ணலதா. அந்த வகையில் 1994 இந்தியாவின் சிறந்த பின்னணி பாடகிக்கான வெள்ளி தாமரை விருது இவருக்கு வழங்கப்பட்டது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கருத்தம்மா திரைப்படத்தின் இவர் பாடிய போராளே பொண்ணு தாய் என்ற பாடலுக்காக தேசிய விருதினை பெற்றவர்தான் சுவர்ணலதா. 1991 தமிழ்நாடு அரசின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக இவருக்கு வழங்கப்பட்டது. 1994 தமிழ்நாட்டின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது கருத்தம்மா திரைப்படத்திற்காக இவருக்கு வழங்கப்பட்டது. 1994 தமிழ்நாட்டின் சிறந்த பின்னணி பாடகிக்கான கலைமாமணி விருதினை பெற்றவர்தான் சுவர்ணலதா.

1991 சின்னத்தம்பி திரைப்படத்திற்காகவும், 1995 காதலன் திரைப்படத்திற்காகவும், 1996 இந்தியன் திரைப்படத்திற்காகவும், 1999 முதல்வன் திரைப்படத்திற்காகவும், 2000 அரைவாயுதே திரைப்படத்திற்காகவும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை பெற்றவர்தான் சொர்ணலதா.

1991 சின்ன தம்பி, 1995 காதலன், 1996 இந்தியன், 2000 அலைவாயுதே, 2002 பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திற்காக பிலிம் ஃபேர் விருதுகளை பெற்றவர்தான் சொன்னலதா.

தென்னிந்திய திரைவானில் ஏழிசையின் ரீங்கார குயில், ஆலாபனை அரசி, ஸ்வரங்களின் அரசி, ஸ்வர்ணக்குயில், கந்தர்வ குரலரசி போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட ஸ்வர்ணலதா 2010 செப்டம்பர் மாதம் 12 நாள் தனது 37 அகவையில் நுரையீரல் பாதிப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவ்வுலகை விட்டு நீங்கினார். ஏழிசையின் ரீங்கார குயில், கந்தர்வ குரலரசி, ஸ்வர்ணலதா அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவு அலைகளோடு இதுவரை வான்வழியே ஒலி உலா வந்தது இன்றைய உயிரில் உறைந்தவை. சந்திப்போம் நேசநேயங்களே. சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது நேசத்தோடு உங்கள் ஜான்.

பகல் என்ற புத்தகத்தின் கடைசி பக்கம் புரளும் நேரம். இரவு என்ற புது கவிதை மெல்ல தொடங்கும். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. காற்றில் மிதக்கும் கீதங்கள் கடந்த காலத்தின் தூதர்கள். அன்று கேட்ட அதே பாடல் இன்று மனதில் எழுப்பும் தேடல். பாடல் வரிகள் மாறும் முன்னே பழைய நினைவுகள் நெஞ்சின் கண்ணே. சுகமான நினைவின் வடிவமா இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியில் இணைவது செல்வி கதிரேசன். இன்றையும் நினைவே சுகம் மாவட்டத்திற்கு அடையாளம் சொல்லணும் அப்படின்னா, சில ஊர்களுக்கு ஒரு கோயில் இருக்கும், சில ஊர்களுக்கு ஒரு திருவிழா இருக்கும். இசைக்கும் பக்திக்கும் பாரம்பரியத்துக்கும் பசுமைக்கும் ஒரே முகவரின்னு சொன்னால் அது நம்ம திருவாரூர் மாவட்டம் தாங்க. நாதஸ்வர இசை காற்றோடு கலக்கும் மண், நெல்வயல்கள் பசுமை போர்த்திய மண், தமிழ் இசையின் பாரம்பரியத்தை தாளாட்டும் மண் தான் நம்ம திருவாரூர் மாவட்டம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திருவாரூர் மாவட்ட நேயர்கள் 24 24 24 மற்றும் 24 24 29 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452.

0: 10:08 இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, பெயர் சொல்லுங்க.
1: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமீராஜம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கோம். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு புதிய சுரங்க படத்துல இருந்து வானமுள்ள காலமட்டன்னு ஒரு அழகான பாடல் வேணும்.
0: நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நன்றிங்க. உங்களுக்கான பாடல் கேட்கலாம்.
1: நன்றிமா.

0: திருவாரன் சொன்னாலே கோவிலும் இசையும் மட்டும் கிடையாதுங்க, இயற்கையும் இங்கே ஒரு அழகான அத்தியாயம்தான். முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் நீரோடு கலந்து நிற்கும் பசுமையான காட்சி ஓவியம் போல இருக்கும். அந்த இயற்கையோட அமைதியை போல மனதை விடும் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் பொடிக்கால் பாளையம்
0: சாகுல் கம்மிதா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். உங்களுக்கு என்ன என்ன பாடல் வேணும் ஐயா?
1: மெல்ல சிறந்தது கதவு படத்துல
0: பாடல்
1: பாடுவீங்களா? பாடல்
0: நிகழ்ச்சியில கலந்து சரிங்க, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கான பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.
0: நன்றி.

0: இருபது நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டத்துல சதீஷ்குமார் பேசுறேன் மேடம்.
0: சதீஷ்குமார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயா?
1: மேடம் கரகாட்டு காண்டம்ங்க. குடகு மலை காட்டில் வரும் காட்டு
0: பாடல் கேட்கலாமா
1: மேடம்? நன்றி.
0: நன்றி.

0: சில இடங்களுக்கு மனிதர்கள் சுற்றுலா போவாங்க, சில இடங்களுக்கு பறவைகளே சுற்றுலா வரும். வடவூர் உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம் இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
0: சிவகுமார் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க
0: மேடம்? நல்லா இருக்கும். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் ஐயா?
1: படம் அந்தே நாட்கள்.
0: சரிங்க ஐயா.
1: பாடல் கவிதை அரங்கேறிய மேடம். அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க ஐயா. அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் கேட்கலாம்.

0: 10:30 நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலையின் ஒரு பள்ளி 5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. திவ்யாவா?
1: ஆமா மேடம்.
0: திவ்யா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடலுமா வேணும்?
1: தள்ளபடி படத்துல இருந்து புத்தம்பூடி பாட்டு வேணும் மேடம்.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம் மேடம்.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிமா உங்களுக்கான பாடல்.
1: தேங்க்யூ மேடம்.

0: பத்து மணி 41 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலையின் 1.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க. பாலகுமார்.
0: ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடலையா வேணும்?
1: அம்மா சர்க்கத்து கல்யாண படத்துல இருந்து ராதா அழைக்கிறாள் பாட்டுக்குமா.
0: பாடல் கேட்கலாம் ஐயா. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு.
1: நன்றி மேடம்.

0: நேரம் 10:46. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் 1.5 இது நினைவே சுகம் நிகழ்ச்சி. நினையும் நேயர்
1: வணக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா வடுவூர்ல இருந்து முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எங்க மாவட்டத்தை பத்தி சிறப்பா சொன்னதுக்கு நன்றிமா.
0: ரொம்ப
1: படம் ராஜ பார்வை.
0: சரிங்க,
1: பாடல் வந்து அந்திமடை பிடிக்கிறது.
0: சரிங்க, உங்களுக்கான பாடலை இப்ப கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: அனைத்து நேயர்களுக்காகவும் வணக்கம்மா.
0: அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் கேட்கலாம் ஐயா.
1: நன்றிமா.

0: 10:51 நிகழ்ச்சியில் நேம் நேயர். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் திருகட்டாரம் மணலி ராஜவேலு.
0: உங்க பேர் சொல்லுங்க. ராஜவேலு.
1: மணலி ராஜவேலு.
0: சரிங்க. ராஜகன்யா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ராஜவேலுங்க.
0: ராஜவேலு ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: சின்ன ஒன்று படத்துல இருந்து முத்துமணி மாலை.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம்.

இடைவிடாத பாடல்களை இசைத்த நிறைவில் திருவாரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு நிறைவுக்கு வருகிறது நினைவே சுகம். நிகழ்ச்சியை கேட்டரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். நேயர்களை, இசையோடு இணைந்திருங்கள். கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் இரவு சிறகு.

வணக்கம் நேர்களே. அமைதியாக நகரும் இந்த இரவு வேளையில் இசையை நிரப்பும் கொடைக்கானல் பண்பலை நூறு பிள்ளைந்து நிரவு சிறகு இதோ நல்லிசையை கொண்டு வருது. உங்களோட இரவு பயணங்களோ இல்லை இரவு பணியோ இல்லை இரவு நேர கற்பனைகளோ எதுனாலும் சுகமாக அமையட்டும்.

நம்ம கூட எஃப்எம்இல் வரும் பாட்டுகளோடு பயணிக்கிற எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சந்தோஷம் தர இரவு சிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நேரம் 11:13.

எங்கே அன்பு காட்டுற உறவு இருக்கோ அதையே தேடுற மனசுக்கு நெருக்கமான பாடல்கள் கூட எஃப்எம்எல் இரவு சிறகில் வந்துட்டுருக்கு. கனிமுத்தும் நிகழ்ச்சியில் உங்களோட சேர்ந்து பயணிச்சுட்ருக்கேன். 11:26 நிமிடங்களில்

அமைந்துள்ள இப்பொன்னாள் அனைவருக்கும் புத்துணர்வை அள்ளி வழங்கும் நன்னாளாய் அமைய வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ அன்போடு அழைக்கின்றோம். இன்று சக வருடம் 1948 பாத்திர 22 பராபவ ஆவணி திங்கள் 27 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 2026 செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை.

மலரின் மணமாய், மழையின் சாரலாய், இறைவனின் அருள் நம் மனங்களில் மெதுவாக நிறையும் காலை பொழுது. கவலைகள் மறந்து கண்கள் மூடி கடவுளை மனதில் நிறுத்தி இசையின் வழியே இறையருளை உணர்வோம். பக்தி பாடல்கள் பரவசம் தர, இறை நினைவுகள் இதயம் நிறைக்க இனிதாக பயணிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.